0: மணி 8:08 இப்பதான் நிகழ்ச்சி கேட்க தொடங்கி இருந்தால் உங்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் இன்னல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: சரி, திங்கட்கிழமை கொஞ்சம் பரபரப்பா இருக்கும், அது மட்டும் இல்ல நெரிசல் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வீட்டில இருந்து வேலை செய்யறது இல்ல, பொதுவா குறிப்பா அரசாங்க பணியாளர்களுக்கு.
0: ஆமா, மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைப்பு இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்லிருக்காங்க இத பத்தி தான் நம்ம ஒரு தகவலை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கு, அதை சார்ந்த ஒரு தொலைபேசி கேள்வியை தான் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். இந்த சொந்தக்காரவங்க இருக்காங்க இல்லையா, தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்றதுதான் இன்றைக்கான கேள்வி.
1: அதனால இந்த சொந்தக்காரவங்க வருவாங்கன்றதுக்காகவே கல்யாணத்துக்கு போலாமா, யார் யார் வர சொந்தக்காரவங்க வரல?
0: ஆமா ஆமா, இல்ல ஏதாவது விழாக்களுக்கு போகணும் அப்படின்னா இவங்க வராங்களா, பரவாயில்லம்மா நான் வீட்டிலயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவங்க வராங்களா அப்ப நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி சூழல் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் பதிவிடுறத நம்ம பார்க்க முடியுது. எப்படி நீங்க உங்க சொந்தக்காரவங்களை சமாளிக்கிறீங்க அப்படின்றதுதான் இன்றைக்கான கேள்வி.
1: சமாளிக்கிறீங்க, தவிர்க்கிறீங்க, ஆனா பேர் கூட நீங்க சொல்ல வேணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. கண்டுபிடிச்சிட போறாங்க,
0: வாங்க கூப்பிடுங்க.
1: நீங்க ஒரு மாதிரியா கூப்பிட்டீங்க,
0: இல்ல பேர் எல்லாம் சொல்லி மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் பாவம் இல்ல.
1: அதனால குரலை மட்டும் கொடுத்தா போதும், ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும் ஐயோ இவங்களா வராங்க, இந்த சொந்தக்காரவங்களா வராங்க கேட்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க.
0: உரிமை தானே,
1: ஏன் நீங்க தான் எல்லா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, நீங்க
0: ஒரு உரிமையில தானே கேக்குறாங்க, ஏன் அந்த மாதிரி நினைக்கிறோம். ரெண்டு பக்கமும் நீங்க நினைக்கலாம், வாங்க கூப்பிடுங்க. 3-2-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையா,
1: நீங்க அப்படித்தானே?
0: வாங்க சிலை சிலை கேட்கலாம், 29 படத்துக்காக வருது.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இன்னைக்கு நாங்க ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தோம். சொந்தக்காரவங்களுடைய கேள்விகளை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு, அதை பத்தி நம்ம பேசுவோம். நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். சொல்லிய 3228275733 அல்லது 4768.
1: சரி, இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரா பல்கலைக்கழக பொருளாதார பிரிவு ஒரு கல்வியாளர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, செலவுகளை நினைத்தே கல்யாணத்தை நாங்களாம் தள்ளி போடுறோங்க. குழந்தைகளும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு பலர் நினைக்கிறதுக்கு இதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
0: ரெண்டு இடத்துல வெவ்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு ஆய்விலுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி கதையை தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது, கல்யாணம் தள்ளி போடுறதுக்கும் இந்த குழந்தைகளை தள்ளி போடுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது இல்லையா, பொருளாதாரம் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க போனா, வேலை நிலைத்தன்மையா இல்ல, புதுசா அப்பதான் வேலைக்கு போறோம், 2-3 வருஷத்துல இந்த வேலையிலேயே நான் இருப்பேன்றதை உறுதிப்படுத்த முடியாது. இப்ப போகும்போது ஒரு 3000 வெள்ளி 4000 வெள்ளி சம்பளத்துக்கு போறேன், அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை இருந்தா செலவுகளை எப்படி பார்க்க முடியும், நாங்கன்னு எங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலையே அப்படின்னு இளம் தலை முறையினர் கருதுவதாக இந்த ஆய்விலையும் கணக்கெடுப்புலையும் தெரிய வந்திருக்கு.
1: அதாவது, வாழ்க்கை சூழல் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும், இப்போ திருமணம் எப்ப ஆக போறோம், எப்ப
0: திருமணம் பேசுறாங்க அப்படின்னா, நிச்சயமா அது வாய்ப்பு ரொம்ப குறைவு. நான் இல்லாத ஒருத்தவங்க வந்து பேச மாட்டாங்க, தொடர்புல இருப்பாங்க. ஒரு நம்ம அவங்கள ஒதுக்குறோமோ, இது ரெண்டு பக்கமும் நம்ம பேசலாம் இல்லையா.
1: யாரும் ஒதுக்கல. இங்க பாருங்க, என்ன கேக்குறோம் அப்படின்னா, நேர்களை கூப்பிடுறாங்க, அழைச்சு சொல்லுங்க.
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அந்த முடிவுரை கேட்டுற சொல்லுங்க.
1: முடிவுரை இல்ல, என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கிட்ட ஒருத்தவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறது வேற, அதாவது யாரு வேணாலும் கேட்கலாம்.
0: சரி,
1: அதாவது திருமணத்தை பத்தியோ குழந்தையை பத்தியோ எல்லாருமே கேட்க கூடாது.
0: அது உண்மை.
1: யாருக்கு அந்த உரிமை இருக்கோ, அந்த நெருக்கம் இருக்கு, அவங்க தான் அதை கேட்கணும். எங்கிருந்தோ தூரத்துல எட்டாவது,
0: ஒருவேளை ஒரு அக்கறையில வந்து கேக்குறாங்களோ, என்ன தம்பின்னு கல்யாணம் பண்ணாம இருக்கு அப்படின்ட்டு
1: பாக்க வேண்டியதான்.
0: சரி, நீங்க 4768
1: அறியட்டு.
0: உங்க குரல்களை கேட்க நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. இன்றைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம், சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்களை நீங்க தவிர்க்கிறீங்களா, எப்படி தவிர்க்கிறீங்க, என்ன எதுக்காக இதுக்கு என்ன யுக்தி எல்லாம் கையாள்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: நேயர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கதையோட எல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: இருக்கு, சொல்லுங்க.
2: ஆமா,
1: இன்னொன்னு
2: எப்ப வீடு
1: வாங்குற
2: கிடைக்கிற மாதிரி பேசுவாங்க.
1: சரி, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க?
2: அந்த எப்போ கல்யாணம் வந்து நான் நார்மலா சிரிச்சுட்டு நான் இக்னோர் பண்ணிருவேன். ஆனா யாராச்சும் ரொம்ப அனாயிங்கா கேக்குறப்போ நான் சொல்லிருவேன், நீங்க காசு கொடுங்க, நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிருவேன்.
0: இது ரொம்ப கேக்குறது தெரிஞ்சவங்களா இல்ல உறவினர்களா?
2: எல்லாருமே சேர்த்துதான். தெரிஞ்சவங்களும் கேட்பாங்க, சும்மா கடையில பார்த்தா கூட கேட்பாங்க.
1: அதாவது அக்கறையா கேக்குறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு தரப்பினர் இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க.
2: அந்த ரெண்டாவது தரப்பினர் தான் நிறைய பேர் இருக்காங்க.
0: நீங்க அப்படியே விட்டுட்டு போயிருவீங்களா இல்ல மனசுல போட்டுக்குவீங்களா? அது
2: சில சமயம் எனக்கு அது என்ன இருக்கும், மனசுல வச்சிருப்பேன். அப்ப வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டுலதான் சொல்லுவேன், ஏன் கல்யாணம் பண்ணலன்னு ஊரு பூரா சொல்லிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள பாரு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
1: பிரச்சனை உங்க வீட்டுல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
2: வீட்டுல சொல்லிடுவாங்க, மாப்பிள்ள பாருங்க, பாக்குற இடத்துல எல்லாம் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனேன் சொல்லிட்டாங்களா, அதுல ஒரு பாட்டி கேக்குறாங்க, நல்லா பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோனே. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சொன்னேன், காசு நான் சம்பாதிச்சுக்குவேன், நல்லவனா அந்த போதும் அப்படின்னா அவனே அவங்க அதோட அமைதி ஆயிட்டாங்க. வந்து வீடு எப்ப வாங்குற அப்படின்னு, இப்ப உள்ள காலகட்டத்துல 4000 சம்பளத்திலே வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிகாஸ் கமிட்மெண்ட் ஹை ஆயிருச்சுன்னு. அவங்க அந்த காலத்துல வாங்கி போட்டவங்க எல்லாம் திரும்ப வந்து கேள்வி கேட்கும் போது அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இப்பயும் வீடு வேலை எல்லாம் அதே மாதிரிதான் இருக்குன்னு.

0: வணக்கம், இன்னது தன்முனைப்பு வார்த்தைகளுடன் பிரெண்டிங் பிரெண்டிங் வியாபார பயிற்றுனர் பிசினஸ் கோச் தத்தோஸ்ரீ ஆண்டி.
1: வணக்கம் மின்னழுப்பம் நேர்களே, உங்கள் நாளை மாற்றம் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும் இந்த மலேசிய நாட்டுல, அப்பதான் பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைவோம். இன்னைக்கு பேசுற டாபிக் என்னன்னாக்காங்க, ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா பாத்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க் சில பேர் பேசுவாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, கன்சிஸ்டன்சி. அது ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், உங்ககிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும்தாங்க நீங்க வெற்றியாளரா ஆக முடியும். அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஃபியூ டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையிலே நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னுக்கு மூணு விஷயம் நீங்க வந்து டாப் பிரையாரிட்டியா நீங்க கொடுக்கணும். அந்த மூணு விஷயத்தை எழுந்திருங்க, இன்றைக்கு இந்த மூணு விஷயத்தை நான் கட்டாயமா செய்வேன் உங்க பொழுது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு, அது ஒரு டிப். ரெண்டாவதுங்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட்டிங் பண்ண போறீங்க, அதுக்குள்ள ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அதோட சேல்ஸ் எப்படி இருக்கும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், பிசினஸ் டெவலப்மெண்ட் அது எப்படி இருக்கும், இது வந்து நீங்க டெய்லி அட்டென்ஷன் கொடுக்கணும். மூணாவதுங்க, கன்சிஸ்டன்ட்ல ஸ்மால் ஆக்சன் ரிப்பீட்டட் எவ்ரி டே கிரியேட் லாங் டேர்ம் ரிசல்ட். அதாவது சின்ன சின்ன விஷயம் தாங்க நீங்க செய்யணும், அந்த சின்ன சின்ன விஷயம் செய்யறப்பயே நீங்க நிச்சயமா உங்க வியாபாரத்துல அன்றாடிக்கும் ஒரு வளர்ச்சியை நீங்க கட்டாயமா காணுவீங்க. அப்புறம் நம்ம பாக்குறதுங்க, லேர்ன் கண்டினியூஸ்லி. அதாவதுங்க, எப்படி நீங்க வந்து பல விதமான இவன்ட் போய் அட்டன் பண்ணணும், அதாவது ஸ்டடி பண்ணணும், கம்பேட்டிட்டர் எப்படி இருக்காங்க, மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு முன்னாடி இந்த வியாபாரத்தில் இருந்தவங்க எப்படி செய்யறாங்க, நீங்க இப்ப எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, மாற்றங்கள் இருக்கா, ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த வியாபாரம் எப்படி இருந்திருக்கும், இப்ப அதோட மாற்றங்கள் என்ன கொடுக்க முடியும். ஏஐ வந்திருக்குது, இந்த ஏஐ மூலமா நீங்க எப்படி உங்க வியாபாரத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும், இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இதெல்லாம் நீங்க கையாளுன்னு சொன்னீங்கன்னா மேட்ரு என்னவோ கன்சிஸ்டன்சிங்க, மறுபடியும் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுல கவனமா செலுத்தி அதுல நீங்க டெய்லி ஒரு மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க ஒரு வெற்றியாளர். லவ் யுவர் பிசினஸ். நன்றி, வணக்கம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. வணக்கம். என்னல்ல இன்றைக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறது, அப்புறம் குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், இது வந்து கொஞ்சம் கால தாமதமாகும் போது எந்த மாதிரி சூழலை எதிர்கொள்றாங்க, சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகுது, இதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம்.
1: அடுத்தது ஒருவரை நம்ம சந்திக்க போறோம்.
0: மகப்பேறு நிபுணர் டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. இது சம்பந்தமா எத்தனையோ பேரை சந்திச்சிருக்காரு. 1000 அதிகமான குழந்தைகளை கையில் ஏந்தி இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர்கிட்ட வரக்கூடியவர்கள் எதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் தேவிகன்.
0: திங்கட்கிழமை ஆரோக்கியம் ஆரம்பிக்குதா டாக்டருக்கு?
2: எப்பொழுதுமே ஆரோக்கியமா தான் ஆரம்பிக்கணும்.
1: அதுவும் இவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை குழந்தைகளை கையில ஏந்திருப்பீங்க டாக்டர் உங்க அனுபவத்துல?
2: அது 1000
1: ஐயோ
0: 1000. நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது இல்லையா, அந்த அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பக்கமாலமா இருக்கும் போது எப்படி டாக்டர், அது ஒரு பெரிய நிறைவு கொடுக்குமா உங்களுக்கு?
2: பெரிய மன நிறைவு தேவிகனே. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த குழந்தை பேரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். மனுஷங்களுக்கு என்னன்னா, ஒரு ஒரு உள்ளுக்க ஒரு ஆசை, தான் நீண்ட காலம் வாழணும், தான் சம்பாதிச்ச புகழ் பணம் எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும்னு ஒரு ஒரு அடிப்படை ஆசை இருக்கும். ஆனா எல்லாருனாலையும் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. மேக்சிமம் 100 120 வைங்களேன். தனக்கு பிறகு தன்னுடைய இந்த புகழையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய சந்ததி வந்து அனுபவிக்கணுங்கிறது ஒரு அடிப்படை ஆசையா. சோ அந்த வகையில வந்து எல்லாருக்குமே வந்து குழந்தை பேரு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விருப்பம்.
1: இப்ப உங்களை வந்து பார்க்கும் போது இந்த குழந்தைகளை தள்ளி போட்டதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க டாக்டர்?
2: இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பைனான்சியல் காரணம் தான் சொல்லுவாங்க. பணம் சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், வாழ்க்கையில வந்து நிலையா இருக்கணும் அப்படின்றதுதான் இப்ப இருக்கிறவங்க சொல்றாங்க.
0: சரி, அப்படி எல்லாம் ஆகி எத்தனை வயதுல வராங்க டாக்டர்?
2: சராசரி இப்ப வர்றவங்க 35 35 36 மேல. அதாவது அவங்களே சொந்தமா ட்ரை பண்றாங்க, பார்த்துட்டு முடியல அப்படிங்கிறப்ப வேற வேற மருத்துவங்கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடியலன்னா நம்ம கிட்ட மகப்பேறு கருவியல் மருத்துவத்தை வராங்க.
0: உங்களை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கருத்தரிப்பு நடக்காமல் இருக்கு, அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அப்பதானே டாக்டர் வராங்க? அப்ப வரக்கூடிய இளம் தம்பதியினருக்கு தெரியுதா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி, இப்ப பொருளாதார ரீதியில வேலை சரியா அமையல, எங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு வருவதுக்குள்ள இந்த ஒரு சிக்கல் வருது, அப்ப முன்கூட்டியே வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கா? இல்ல பரவாயில்ல என்ன செய்யறது டாக்டர், நாங்க வாழ்க்கையில நிலையான பிறகுதான் இது வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா?
2: இல்ல, அவங்க வர்றப்ப அவங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் பாக்குறப்ப, ஆகா இத முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னு தான் நினைப்பேன்.
0: அழுத்தங்கள் அதிகமாகுது. இப்ப அவங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் இல்ல அவங்களுக்கே ஒரு அழுத்தம் வருது, ஏன்னா இவ்வளவு நாள் விட்டுட்டுமே, வயசு 35 மேல ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமும் சுற்றுச்சூழலும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு. இது சரியான ஒன்றா, இல்ல இது அறவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா டாக்டர் நீங்க?
2: அழுத்தம் வர்றது உண்மைதான், ஆனா இருந்தாலும் அது வந்து நம்முடைய மனநிலையை வந்து பாதிக்கிறதுக்கு அனுமதிக்கும். இது வந்து இயற்கையா வந்து எல்லாருமே சுத்தி இருக்கவங்க எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு, 2 3 ஆச்சு, இப்ப வீட்டுல இருக்க பெற்றோர்களும் சரி, இல்ல சுற்ற உறவினர்களும் சரி, என்ன என்ன ஒண்ணு நடக்கலையே, என்ன ஒண்ணு குழந்தை இல்லையே அப்படின்னு கேட்கத்தான் ஆரம்பிப்பாங்க. அது இயற்கையான ஒன்றுதான், ஆனா வந்து அது வந்து நம்முடைய அதுக்கு மன அழுத்தம் கொடுக்கறத அனுமதிக்க கூடாது.
1: திருமணமான 2 தெரியும் அவங்க வாழ்க்கை சூழல், பொருளாதாரம், அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கணும், குழந்தை இல்லையே, பேர பிள்ளைகள் இல்லையே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த நேரத்துல இந்த தம்பதிகள் அந்த பெரியவர்கள்ட்ட எடுத்து சொல்வது அவசியம் நீங்க நினைக்கிறீங்களா சூழலை?
2: கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து உட்கார்ந்து பேசணும், ஏன்னா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எடுத்து சொல்றப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு விடை கிடைக்கும். அதாவது அவங்களும் ட்ரை பண்ணாம இல்ல, அவங்களும் ஒன்னும் செய்யாம இல்ல, அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எதுவுமே சொல்லாம இருந்தா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெற்றோர்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் நிறைய இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்.
0: பொருளாதாரத்தை முன் வச்சுதான் அவங்க வந்து தாமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஏறக்குறைய புவனா நடத்தப்பட்ட ஆய்வும் மகப்பேறு மருத்துவரும் ஒரே விதமான கூறுகள் சொல்றாங்க. பொருளாதார ரீதியில சரிப்படுத்திட்டு அவங்க வரும்போது 35 மேல ஆகுதுன்னு ஆனா ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி மலேசியாவில் பெண்கள் 29 ஆண்கள் 32 35 தான் வந்து கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சமாளிக்கிறீங்க.

0: இந்த பாட்டை கேட்கும் போது பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, திருமணம் ஆன பிறகு குழந்தை இல்லாத சூழல்ல நிறைய பேர் இந்த ஒரு பதிலுமே கொடுக்கறாங்களா, அண்ணன் பிள்ளை இருக்காங்க, தம்பி பிள்ளை இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க அப்படின்றது இருக்காங்களா, தனிப்பட்ட விஷயங்கள்ல நுழையாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் இன்றைய தலைமுறையினர் இளம் தம்பதியினர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து முன் வைக்கிறாங்க.
1: ஆமா சரி, இதற்கிடையில நிறைய நேர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா நிறைய பேருக்கு மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா,
1: ஒரு தலைப்பை கொடுத்தோம்னா அது சம்பந்தப்பட்டவங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க.
0: நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க பேசலாம்.
2: ஷாம்லா பேசுறேன்.
0: ஷாம்லா எப்படி சமாளிக்கிறீங்க சொந்தக்காரவங்களே?
2: இல்ல வந்து மின்னல் எஃப்எம்க்கு இந்த டாபிக்கை கொண்டு வந்ததுக்கே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது உறவினர்களா இருக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். தயவு கூர்ந்து நீங்க அந்த கல்யாணம் பண்ணல அந்த கேள்வி எல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் தயவு செய்து குழந்தை இல்லையா இன்னும் இல்லையா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி கேள்விகளை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
0: அறவே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
2: அவங்களே அந்த டாபிக் வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரிமா இப்படி எனக்கு இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா நம்ம ஆறுதலா அதை பத்தி பேசலாம் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சே போய் ஒருத்தவங்க கிட்ட அந்த கேள்விகளை கேட்டு அவங்க மனசு புண்படுத்த கூடாது. எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள்ல வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வர ஃபங்க்ஷனை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கேள்விகளை ஃபேஸ் பண்ணோம் அது நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம்ன்றது வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் போறோம். அந்த இடத்துல ஒரு மனசங்கடத்தை நம்ம என்னைக்குமே கொண்டு வரக்கூடாது.
0: கேக்குற இடம் ஒண்ணு இருக்கு.
2: ஆமா கண்டிப்பா, அதுவும் கேக்குற ஆளும் இருக்கு. அதே அவங்களோட அம்மாவோ இல்ல அவங்க கூட பிறந்தவங்களோ அது கேட்கும் போது அது வேற, அதவங்க வந்து தனியா அதை கேட்டுப்பாங்க. நாலு பேர் இருக்கிற இடத்துல கேக்குறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய மனசங்கடத்தை கொண்டு வரும், முக்கியமான ஒரு மெசேஜ். அதே மாதிரி கொஞ்சம் வயது கூட ஆனவங்களுக்கு வந்துட்டு இன்னும் மாப்பிள்ள வரலையா அந்த மாதிரி கேட்கும் போதும் அவங்க மனசு அது ரொம்ப புண்படுத்தும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி இதை முன் வச்சதுக்கு.
2: உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மெசேஜ் கண்டிப்பா நிறைய பேர் கிட்ட போய் சேரணும். உங்க மூலியமா நிறைய பேர் இதை புரிஞ்சுக்குவாங்க நான் நம்புறேன்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, மணி இப்போ 9:08:47. இப்ப கேட்டோம் இல்லையா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. இது வந்து புது ஒரு பாணியில அன்பிளாக் வெர்ஷன்ல வந்து எடுத்திருந்தாங்க, சித் ஸ்ரீராம் பாடி இருந்தார் இல்லையா. இதுவே இந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கான ஒரு பாடலாகத்தான் காட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. இது யூடியூப்ல இருக்கு, வாய்ப்பு இருந்தாலும் போய் பாருங்க.
1: ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், இப்போ சில சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க வந்த உடனே நம்ம கிட்ட இந்த கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு நம்ம மனசுல தோண வைக்கிறோம், தோண வச்சிருவாங்க. அதனாலேயே ஒரு கல்யாணமா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், நம்ம போகணும்னு நினைப்போம். ஓ, இவங்க எல்லாம் வராங்களா, நான் வரல அப்படின்னு நீங்க தவிர்த்து இருந்திருப்பீங்க.
0: சமாளிக்கிறீங்க எப்படிங்க? அவங்கல கேஜே வந்திருக்கிறாரு, பேசலாம்.
2: அந்த மாதிரி கேக்குற டைம் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க லைஃப. கண்டிப்பா ஃபேமிலியோட இதுவும் எக்ஸ்பெக்டேஷனும் அட்லீஸ்ட் மீட் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் மினிமம் அவள்கிட்ட 50,000 போயிடும் கல்யாணத்துக்கு. சோ இதெல்லாத்தையும் பக்கமா ப்ரிப்பேர் பண்ணும், எல்லாத்தையும் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. நான் வந்து என்ன சொல்றேன்னா, புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லா லைஃபும் நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி வந்து ஷேர் பண்றவோட நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்தோடையும் லைஃபும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிதான்.
0: புரியுது புரியுது. நன்றி நன்றி கேஜே.
2: தேங்க்யூ
0: புரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு இப்போதைக்கு.
1: பேர் வேற சொல்லிட்டாரு
0: அவரு, அவருடைய மனக்குமுறல சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு நாள் பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தோம். கேஜே ஒரு ஆண், அவர் மனசுல இவ்வளவு இருக்கு.
1: தனியா இல்ல, எல்லாருக்கும் ஒண்ணுதான்
0: இருக்கு. வழக்கமா பையன்கள்ட்ட என்ன கேட்க போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா எங்க கிட்டயும் தான் இதெல்லாம் கேக்குறாங்கல்ல.
1: நீங்க பரவாயில்ல, நேரம் எடுத்து பேசிட்டு இருப்பீங்க
0: இல்ல போனா. இப்படி சொல்றீங்களா? இன்னும்
1: கொஞ்சம் வேகமா போய்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072119.
1: வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. சொந்தக்காரங்களை எப்படி சமாளிக்கிறீங்க? குறிப்பா வந்துட்டு திருமணம் காலதாமதம் ஏற்படலாம், இல்ல குழந்தைகள் இது சார்ந்தெல்லாம் நடக்கும் போது அப்படின்ற கேள்விதான் நம்ம வந்து கேட்டிருக்கோம்.
2: சரி, இதுல நேர்களை என்ன சொல்றாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம்.
1: மணி மேகலை வந்திருக்காங்க,
3: நிறைய கேள்விங்க வருதான். எங்க அம்மாவே எடுத்துக்கிட்டாங்களே, சில பேர்த்துக்கிட்ட கேட்பாங்க, கல்யாணம் இன்னும் நடக்கலையா, இல்ல பேபி இன்னும் வரலையா, இல்ல பேரண்ட்ஸா இருக்கிறவங்க அது கேட்பாங்க. நீங்களா இருக்கிற நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட சிச்சுவேஷனை எடுத்து சொல்றது பெட்டர்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்காதீங்க, அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்குது, இல்ல அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ, இல்ல அவங்க என்ன யோசனையில, இல்ல என்ன ட்ரீம்ஸ்ல இருக்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு அது வேணுமா வேணாமா நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி க்வெஸ்டியன்ஸ வந்து கேக்குறத குறைச்சிக்கிங்கன்னு பிள்ளைங்களா இருக்கிறவங்க நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லுவீங்களா?
3: ஏற்கனவே வந்து நான் எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி கேள்வி இங்க கேட்க வேணாமா. இப்ப பாருங்க, நம்மளே வந்து சில விஷயத்துல நம்மளே வந்து இப்படிதான் இருக்கிறோம். சோ நம்ம எதுக்கு வந்து மத்தவங்கிட்ட கேட்டுட்டு இப்ப அந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி
1: புரிஞ்சுக்கிட்டாங்களா அம்மா?
3: ஓ, அம்மா வந்து ரொம்ப, அம்மா முன்ன வந்து வேற மாதிரி இருந்தாங்க. பட் அவங்களுக்குன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது எல்லாம் பேரண்ட்ஸும் தான், எங்க அம்மா மட்டும் இது இல்ல, எல்லாம் பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சோ சொல்லி புரிய வைக்க வேண்டியது
2: சரிதான். அதை கேக்குறதுக்கு நாம யாரு அப்படின்றதையும் முதல்ல யோசிச்சுக்கணும் இல்லையா?

0: கத்தாரில் உள்ள மலேசியர்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தல். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வு அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அண்மைய தாக்குதல்களை தொடர்ந்து அதிகாரிகள் வெளியிட்டுள்ள பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு கத்தாரில் உள்ள மலேசியர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை மலேசியர்கள் நடப்பு நிலவரங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் ஆலோசனை வழங்கியுள்ளது. மேலும் கத்தாரிலிருந்து அல்லது அதன் வழியாக பயணம் செய்பவர்கள் ஏதேனும் சிரமங்களை தவிர்க்க இச்சைப்படுத்தப்பட்ட விமான அட்டவணைகளை சரிபார்த்து கொள்ளும்படி அது வலியுறுத்தியது. மடானி கிராம தத்தெடுப்பு திட்டம் மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டமன்று. மாறாக ஈராண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்ட தேசிய நிலையிலான திட்டம் என்பதை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெளிவுபடுத்தினார். அத்திட்டம் புறநகர் உள்கட்டமைப்பு உட்பட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முனைப்பாகும் என அவர் விளக்கினார். மேலும் அத்திட்டம் நாடு முழுவதும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அடிப்படை வசதிகள், சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் கூடுதல் கவனம் தேவைப்படும் கிராமங்களை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது என்றார் அவர். முதுமை அடைதலை நோக்கிய நாடு என்ற நிலையை எதிர்கொள்ளும் நோக்கில் சொந்த காலில் நிற்பதை உறுதி செய்யும் வகையில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணுமாறு மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பது அவசியம் என்று பண்டார் துன்ராசாக் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீஸ் அவான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இக்காலச் சூழலில் பிள்ளைகள் வேலை பழுவை அதிகளவில் எதிர்கொள்வதை தொடர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது மிக முக்கியம் என்றார் அவர். மலாக்கா சுங்கை ரம்பாயில் உள்ள சாலைகளையும் பொது உடைமைகளையும் சீர்படுத்துவதற்காக 2021 தொடங்கி இவ்வாண்டு வரை 1.911 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு பொது வசதிகளின் தரத்தை மேம்படுத்த சமூக மேம்பாட்டு முனைப்பின் கீழ் 11 திட்டங்களை செயல்படுத்த 1.01 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக துணை அமைச்சர் டத்து ரூபியா வாங் தெரிவித்துள்ளார். மலேசிய அருங்காட்சியக துறைக்கு சொந்தமான 200,000 மேற்பட்ட அகழாய்வு சேகரிப்புகளை பாதுகாக்க அரசாங்கம் போட்டிக்சனில் உள்ள லுக்குட் அருங்காட்சியகத்தில் கருவூலத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் 23 மில்லியன் ரிங்கிட் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட்டு 2031 நிறைவு பெறும் என்று அருங்காட்சியகத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ காமரோல் பஹாரின் அப்துல் காசிம் தெரிவித்துள்ளார். தற்போது 37,414 அகழாய்வு பொருள்களை கொண்டிருக்கும் தமது துறைக்கு போதுமான இடவசதி இல்லாததை அடுத்து லுக்குட் அருங்காட்சியகம் விரிவாக்கப்படுகிறது என்றார் அவர். மலாக்காவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. தற்போது 12 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் தற்காலிக உதவி மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை செயலகம் குறிப்பிட்டுள்ளது. வெள்ள நிலைமை சீரடைந்ததைத் தொடர்ந்து 3 உதவி மையங்கள் நேற்று மாலை மூடப்பட்டதாக அது கூறியது. இந்நிலையில் 2 உதவி மையங்கள் மட்டுமே தற்போது செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளை மலாக்காவில் நிலவும் வெள்ள சிக்கலை கையாளும் வழிகள் குறித்து மாநில அரசு ஆராய்வதாக அம்மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசுப் தெரிவித்துள்ளார். தொடர்புடைய அமைப்புகள் சமர்ப்பித்த பரிந்துரைகள், முன்மொழிவுகளை ஆய்வு செய்யும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக தஞ்சோங் மீனா பகுதியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் சிக்கலை கையாள உரிய வழி கண்டறியப்படும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 2000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதிதானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய இரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். இரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: வெனிசுவேலாவை தாக்கிய இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் பலியானோர் எண்ணிக்கை 4,500 உயர்ந்துள்ளது. அந்த பேரழிவை தொடர்ந்து 19,500 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்களது வாழ்விடங்களை இழந்து முகாம்களில் அடைக்கலம் நாடியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 16,740 அதிகரித்துள்ளதாகவும் காணாமல் போனவர்கள் குறித்த மதிப்பீடு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த June 24 தலைநகர கராகாசில் ரிக்டர் கருவியில் 7.2 அதன் பின் 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்கங்கள் இடிந்து விழுந்தன. வீட்டு காவலில் உள்ள மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூச்சி நலமாக இருப்பதாகவும் அவர் நன்கு கவனிக்கப்படுகிறார் என்றும் மியான்மர் உறுதியளித்துள்ளது. இந்த உறுதி பேங்காக்கில் நடைபெற்ற மியான்மர் வெளியுறவு அமைச்சர் ஊன் திங் மாங்சி ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டதாக பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் மரியா தெரசா லசாரோ கூறினார். அமெரிக்காவுடனான போர் உச்சத்தை எட்டும் நிலையில் கத்தார் மீது ஈரான் தொடுத்த தாக்குதலில் சிறார் ஒருவர் உட்பட 3 காயமடைந்தனர். அமெரிக்க இராணுவ தளம் அமைந்துள்ள குவைத், பஹ்ரைன், ஓமான், ஜோர்டான், ஐக்கிய அரபு சிற்றரசு உள்ளிட்ட சில வளைகுடா நாடுகளையும் தெஹ்ரான் இலக்கிட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அதன் மீது அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையே ஹார்மோஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என ஈரான் அறிவித்துள்ளது. நிலைமை சீரடைந்த பின்னரே அந்த தடம் மீண்டும் திறக்கப்படும். இதனிடையே ஈரான் மீதான அமெரிக்காவின் அண்மைய தாக்குதல் கடந்த சில மாதங்களாக அவ்விரு நாடுகளும் மேற்கொண்ட அனைத்து அரசதந்திர முயற்சிகளையும் பயனற்றவையாக ஆக்கியுள்ளதாக தெஹ்ரான் சாடியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்கும் தெஹ்ரானின் திறனை பலவீனப்படுத்த அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதலை தொடுத்துள்ளதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஈரான் இவ்வாறு கூறியது. வாஷிங்டனின் அந்நடவடிக்கை ஐநாவின் அடிப்படை கொள்கை மீதான அத்துமீறலாக மட்டுமல்லாமல் பன்னாட்டு அமைதி பாதுகாப்புக்கு மறுத்துள்ளாக உருவெடுத்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் மே ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட வெப்ப அலையால் குறைந்தது 7,700 பேர் பலியாகியிருக்கலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். பிரிட்டன் பெரும்பகுதி ஐரோப்பாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அவ்விரு மாதங்களிலும் வெப்பநிலை உயர்வாக பதிவாகியது. குறிப்பாக இங்கிலாந்தில் மே மாதத்தில் வெப்பநிலை 35.1 செல்சியஸாகவும் ஜூனில் 37.7 செல்சியஸாகவும் பதிவாகியது. இவ்வேளை வானிலை தரவுகள், காலநிலை மாதிரிகள், வெப்ப அலைகளின் போது ஏற்படும் அதிகப்படியான இறப்புகள் குறித்த ஆய்வுகளை கொண்டு இந்த எண்ணிக்கையை நிபுணர்கள் கணித்துள்ளனர். அதேவேளையில் வெப்ப அலையால் பலியானோர் எண்ணிக்கை குறித்த அதிகாரப்படி தரவுகளை இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் வரும் வாரங்களில் வெளியிடும் என கூறியுள்ளது. விளையாட்டு 7:26 உலகக்கிண்ண கார்பந்து. July 15 மலேசிய நேரப்படி அதிகாலை 3 நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் உலகக்கிண்ண வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த தாக்குதல் அணியான பிரான்ஸை வீழ்த்த ஸ்பெயின் கங்கணம் கட்டியுள்ளது. டெக்சஸ் அலிங்டனில் AT&T அரங்கில் ஐரோப்பிய போட்டி நடப்பு வெற்றியாளர்களான டேடன் டெஸ்டம்ஸ் பிரான்ஸ் அணி களம் காண உள்ளது. கிளைன் எம்பாப்பே தலைமையிலான பிரான்ஸ் அணியில் மைக்கேல் ஆலிஸ், பெலண்டியோ வெற்றியாளர் ஒசுமானே டெம்லே போன்ற ஆட்டக்காரர்கள் தங்களின் தன்னிச்சையான திறனுடன் பலம் சேர்கின்றனர். அதேவேளையில் ராட்ரே, பெட்ரி, ஃபேபின் ரூயிஸ், லெமன்யமால் துணையோடு கூட்டு முயற்சியின் அடிப்படையில் ஸ்பெயின் அணி அதன் ஆட்டத்திறனை வெளிப்படுத்தவிருக்கிறது. கத்தாரில் உள்ள மலேசியர்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தல். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வு அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 9:13 ஆயிருச்சு.
1: 8 மணிக்கு பிறகு ஒரு தலைப்பு கொடுத்தோம்.
0: ஆமா, நல்ல வரவேற்பு,
1: அனல் பறக்க இருந்துச்சு.
0: இல்ல, காலையில சூடா தான் ஆரம்பிச்சோம் கொஞ்சம்.
1: ஆக இப்போ அடுத்தது வந்து முக்கியமான ஒரு சந்திப்பாங்க நமக்கு அடுத்து காத்துட்டு.
0: திங்கட்கிழமைகளில் வணிகர் நிகழ்ச்சி இடம்பெற்று வந்துட்டு இருக்கு. தொழில் முனைவர்களை அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு கூலாயில் இருந்த SNS கேட்டரிங் சர்வீசஸ் இவங்களுடைய உரிமையாளர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம வந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு பேச போறோம்.
1: ஒரு பாடல கேட்போம், பாடலுக்கு பிறகு அவங்களை நம்ம சந்திக்கலாம்.
0: போன முத வந்து அழைப்புக்கெல்லாம் ஓய்ந்துதான் இன்னும் வந்துட்டு
1: வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் வேற எதுவும் சொல்ல வரல.
0: வேற ஒரு நாள் தொடர்ச்சியா பேசுவோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: திங்கட்கிழமைகளில் வணிகர் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வணிகரையும் நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில நம்மோட பேசுறதுக்காக கூலாயில் இருந்து இந்த தொழில் முனைவர்கள் வந்திருக்கிறாங்க. SNS கேட்டரிங் சர்வீஸ் உடைய உரிமையாளர்கள் தான் இன்றைக்கு நம்ம கூட பேச போறாங்க.
3: திரு சந்திரு மற்றும் சீதா இங்க இருக்கிறாங்க. வணக்கம் உங்க இருவருக்குமே.
4: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கு.
3: பயணம் எப்படி இருந்துச்சு அங்கிருந்து?
4: பயணம் ரொம்ப டயர்ட் தான். இந்த இங்க வந்த பிறகு அந்த டயர்ட் எல்லாம்
0: உங்களுக்கான சில தேவைகள் இருக்கும். சொந்தக்காரங்க வீட்டு விழாக்களுக்கு போனோம், இல்ல உங்களை சார்ந்த ஏதாவது ஒண்ணு நடக்கும், அந்த மாதிரினா எப்படி நீங்க சமாளிப்பீங்க?
4: ஒண்ணு, நான் வந்துட்டு அட்வான்ஸா அவங்களுக்கு போயிட்டு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருவேன். இல்லாட்டியும் அந்த ஈவென்ட் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் எடுத்து அவங்களை போய் பாத்துட்டு நான் வந்துருவேன்.
3: யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? இப்ப பத்தி வரவே மாட்டீங்க அப்படின்னு
4: கேட்பாங்க. நினைச்சு கேத்தரிங் வந்தாலே வந்துட்டு நம்மளோட சொந்த தேவைக்கு வந்துட்டு நம்ம எப்பயும் போய் போய் கலந்துக்க முடியாது. அது நம்மளா அந்த டேட் ஒதுக்குனா மட்டும்தான். ஆனா கஸ்டமர் வந்து விரும்பி நீங்க தான் அக்கா சமைக்கணும், உங்க சாப்பாடு தான் வேணும்னு கேக்குறப்ப
0: வாடிக்கையாளர்களை
4: பிள்ளைங்க கூப்பிட்டு பேசுவேன். அம்மா இந்த ஈவன் நீங்க வைக்க

0: போற சொல்றீங்க, இதை நம்ம இந்த டேட்ல வைக்கலாமா, ஸ்டைல் மாத்தி வச்சுக்கலாமா, இதை நம்ம செஞ்சு கொடுப்போமா. சோ சோஃபா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறப்ப ஓகேமா சரிமா முடியும் அப்படிதான் எப்பயும்.
1: ஆமா, ஆனாலும் உங்க கூட ஒருத்தர் வந்துருக்காரு,
2: அவருடைய கணவர் திரு சந்திர அவர்கள்
1: ரசிக்கிறன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு.
2: சொல்லுங்க சார்,
1: பேசுங்க சார்.
3: வணக்கம் வணக்கம்.
2: மனைவி இது வாடிக்கையாளர்கள்ட்ட பேச்சு பிஆர் இந்த வேலைகள்லாம் மனைவி தானா?
3: ஆமா, அவங்க தான் எல்லாமே.
2: உங்களுடைய பொறுப்பு என்ன சார் இதுல?
3: என்னோட பொறுப்பு வந்து
2: என்னது
3: சமையல் எது பிடிச்சது வந்து என்னோட சம்பால்.
2: சம்பால்
1: என்ன சம்பால் சார்? எல்லா சம்பாலும்,
3: சிக்கன் சம்பால், உடான், இது மாதிரி மாற்றமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து தம் பிரியாணி. தம் பிரியாணி அப்புறம் வந்து நிறைய இருக்கு.
2: அன்னைக்கு அந்த கோழி கிச்சாப் நீங்களே செஞ்சிருந்தீங்க?
3: ஆமா.
2: ஓ, நல்லா இருந்துச்சு பூனா. நாங்க கூலாயி போயிருந்தோம் இல்லையா, அவங்களுடைய பூனா அவங்கள்ட்ட சொல்லல, நல்லா சமைச்சு கொடுத்துருந்தாங்க.
1: இது வரைக்கும் பேசல, உண்மையை மட்டும் சொன்ன, இப்பதான் நல்லா இருக்குன்றாங்க. ஆனா என்ன சாப்பிட்டாருன்னு இப்பதான் சொல்றாருன்னா
0: பாத்துக்கிட்டேன்.
1: சரி, இப்ப உங்களுடைய இப்ப வாடிக்கையாளர்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு மெனு எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எந்த மாதிரியான மெனு ரொம்ப அதிகமா உங்ககிட்ட தேர்ந்தெடுக்கிறாங்க?
0: நார்மலா இப்பிக்கு வந்துட்டு சிக்கன் சம்பால், பிகாஸ் சிக்கன்
1: சம்பால் பக்கத்துல இருக்காரு.
0: சிக்கன் சாம்பல் நம்ம வந்துட்டு பட்டை மிளகா எப்ப அந்த பழைய ஸ்டைல் மாதிரி தான் நம்ம செய்வோம். நம்ம வந்து சில்லி போவோ மிளகாத்தூள் போட்டு நம்ம செய்யறது இல்ல, ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்பதான் ருசியா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு நம்மளோட வந்துட்டு பிளாக் பேப்பர், டோரி ஃபிஷ் பிளாக் பேப்பர் வந்து செம்ம ஸ்பெஷல். இன்னொன்னு தீமோன் நின்ன ஸ்கேட் அச்சார், அது வந்துட்டு சாந்து போட்டு செய்வாங்க. அது வந்துட்டு பேக் பண்ணி இப்போ வரைக்கும் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த ஃப்ரோசன்ல வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா அது ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சா கூட கெட்டு போகாது. இதெல்லாம் எங்களோட பெஸ்ட் சிக்னேச்சர். இப்ப புதுசா நாங்க இது பண்ணிருக்கோம்னா கத்திரிக்காய் தொக்கு.
1: ஓ,
0: கத்திரிக்காய் தொக்கு வந்துட்டு தீகரசம் மாதிரி இருக்கும். இப்ப லாங் பீன்ஸ் விட்டு அக்கா எனக்கு இதுதான் வேணும், இந்த டிஷ் தான் எனக்கு வேணும். இப்ப என்னோட டிக்டாக் எல்லாம் பார்த்தா கூட வந்துட்டு எல்லாமே வந்து கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு, அது எல்லாம் இவ்வளையும் அதே தான்
2: இந்தியர்கள் அதிகமா இதே தான் ஆர்டர் பண்றீங்க, கொஞ்சம் வேற எல்லாம் மாத்திக்கங்கன்னா என்னென்ன தேர்வுகள்லாம் கொடுப்பீங்க? இப்ப ஒரு கல்யாண நிகழ்ச்சி, இப்ப சைவமா நீங்க இது பண்ணணும், வழக்கமா சாம்பார், அப்பளம்,
1: சோயா பிரட்டல்,
2: சீராப், தவ் சம்பால், இதுதான் இருக்கும் இல்லையா? வேற என்னெல்லாம் நீங்க தேர்வு கொடுப்பீங்க?
0: நம்ம வந்து சாய்ஸ் வந்துட்டு லைக் குருமா, கத்திரிக்காய் குருமா,
1: சில்லி பொடி.
0: ஆமா, இப்ப நான் புதுசா கொண்டு வந்திருக்கோம். இல்லக்கா, எனக்கு கத்திரிக்காய் தொக்கை கொடுங்க. நம்மளுக்கு வந்து விதவிதமா கொடுக்கணும் தான் ஆசை. நான் நார்மலா கஸ்டமர் கிட்ட வந்துட்டு அவங்களோட பட்ஜெட்டும் நான் பாப்பேன், சேம் டைம் அந்த சாப்பாடு வந்து வேஸ்டா ஆக கூடாது. இல்லக்கா எனக்கு புடலங்க இது போட்டு கொடுக்க, பருப்பு எல்லாம் கேட்பாங்க. பட் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். என்ன பட்ஜெட்ல அவங்களுக்கு வேணுமோ எதெல்லாம் கட் காஸ்ட் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு அப்படிதான் செஞ்சு கொடுப்பேன்.
2: ஒரு பாடலுக்கு போவோம், அந்த பாடலுக்கு பிறகு இன்னும் கதைகள் பேசுவோம். இந்த உணவு விரயம் பத்தி சொன்னாங்க இல்லையா, அதை தொட்டி பேசுவோம். மலேசியாவிலேயே நிறைய பேர் இந்த உணவு விரயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. டன் கணக்குல தினம் தினம் வீசுறோம், அதுவும் சாப்பாட வீசுறது நிறைய பேருக்கு பிடிக்கவும் பிடிக்காது, இருந்தாலும் செய்ய வேண்டிய சூழல் அமைது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம்.
1: சந்துரு வந்து நம்மளுக்கு இதற்கான விளக்க உரை கொடுக்க போறாரு.
2: நீங்க அவரை சிக்க விடுறீங்க. தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு கூலாயில இருந்து SNS கேட்ரிங் சர்வீசஸ்ல இருந்து திரு சந்துரு, அவருடைய மனைவி திருமதி சீதா வந்திருக்கிறாங்க. இந்த பாட்டுக்கு பிறகு பேசலாம்.

0: சரவண சமையல் மாதிரி இன்றைக்கு நம்ம வந்து சீதாவின் சமையல் பற்றி பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய கணவர் சந்துருவின் சமையல் புவனா வந்து வேற சொல்லிட்டாங்க, அடுத்தது அவர் தான் பேச போறாரு. வாங்க, இன்றைக்கு கூலாயில இருந்த எஸ்என்எஸ் கேட்டரிங் சர்வீசஸ் தான் வந்திருக்காங்க. நம்ம கலப்படம் நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்கு போனோம் இல்லையா, இவங்களுடைய உணவை தான் நாங்க அந்த மூன்று நாட்களும்
1: சாப்பிடாத எங்கிட்ட வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லும் போது எப்படி இருக்கு தெரியுமா?
0: புவனா அவங்க கிட்ட கேளுங்க, எங்களுக்கு ஓய்வு இருந்துச்சான்னு மட்டும் சொல்லுங்க.
2: இல்ல சாப்பிடக்கூடிய அவங்களுக்கு டைம் இல்ல,
1: அப்பயே சாப்பிட்டாங்க. நீங்களே சில வந்து முன் வைக்கிறீங்க, இந்த சமைச்சு எடுத்துட்டு போனோம், இவ்வளவு சமைச்சு எடுத்துட்டு போகும்போது சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த விரயம் ஆகும் போது ஐயோ வீணாகுதே அப்படின்னு போது, இந்த விரயத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறீங்க சார் நீங்க?
3: ஓகே, முதல் வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறப்ப நம்ம வந்து சொல்லுவோம், இது மாதிரி வந்து இதுக்கு 500 பேருக்கு ஆர்டர் பண்ணாக்கா கோழி ஒரு 500, ஆட்டரிச்சி ஒரு 500 பேர்த்துக்கு. அது ஆர்டர் பண்ணுறப்ப நாம் சொல்லுவோம், ஆட்டரிச்சி வந்து எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, ஒரு 300 பேர் சொல்லுங்க, 300 பேர்த்துக்கு. கோழி வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க, அது ஒரு 500 பேர்த்துக்கு சொல்லலாம், எதுவும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சா எங்க வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு ஃபங்க்ஷன், அது மாதிரி வந்து நாங்கள் வந்து வர்ற கஸ்டமர்கிட்டலாம் நார்மலாக இதெல்லாம் பேசுவோம். ஏன்னா என்னோட கடமை சொல்லியிருந்தோம்.
0: இப்போ அதை தாண்டி சாப்பாடு மிச்சப்படும் போது அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, உங்களுக்கு அது வருமானம், அதை தாண்டி உங்கள் மனசு அதை ஏற்றுக்குமா இல்லையா மிச்சம் இருக்கும்போது
1: என்ன செய்வீங்க?
3: ஓகே, அந்த சாப்பாடு வந்து மிச்சம் இருந்துச்சுனாக்கா அந்த ஓனர்கிட்ட நாங்கள் வந்து கேட்போம், இந்த மாதிரி சாப்பாடு மிச்சம் இருக்குது, இது வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம், நீங்கள் ஒத்தரைஸ் கொடுத்தா நாங்கள் அனுப்பிடுவோம். அப்புறம் வந்து ஒன்று ஒரு ஆசிரமத்தை போய் கொடுப்போம். அப்புறம் அடுத்தது வந்து அவங்களுக்கு தேவைப்படாட்டியா அடுத்தது வந்து பப்பிகளுக்கு அந்த தானமா கொடுப்போம்,
0: கொடுப்பீங்க.
1: இப்ப பொதுவாகவே ஒரு 1000 பேருக்கு சொன்னா பொதுவாகவே இந்த சமைக்கிறவங்க கேட்டரிங் செய்யறவங்க 1000 பேருக்கு இல்ல கூடவே செய்வீங்க?
0: எவ்வளவு பேருக்கு ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு இது இருக்கும்?
2: நாம வந்து எப்படின்னா வந்துட்டு 1000 பேருக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு நம்மகிட்ட கேக்குறப்ப நம்ம வந்து ஃப்ரீ கிஃப்ட் நிறைய கொடுக்கறோம். இப்ப நேத்துள்ள கல்யாணத்துல பாக்க போனீங்கன்னா வந்துட்டு சைவ சாப்பாடு 100 பேருக்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம், பால் பாயசம், ஹை டீ, தேஓ, இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயா கொடுக்கறதுனால சாப்பாடு நீங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு 1000 பேருக்கு கணக்கா இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு நம்ம இதெல்லாம் இந்த ஐட்டம் எல்லாம் கொடுக்கறோம். சம்டைம் என்ன செய்வாங்கன்னா, ஓகே அக்கா நீங்க ஒரு 50 பேருக்கு கொடுக்கறீங்களா, ஓகே அக்கா அப்ப எனக்கு 950 பேருக்கு போதும், இந்த மாதிரி
0: எல்லாம்
2: வரல குறைச்சிக்குவாங்க, அதுல எங்களுக்கு லாஸ் தான் வருது. அப்ப நாங்க என்ன பண்ணா அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு, ஓகே நம்ம இந்த ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம். ஒன்னொன்னு அந்த ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குற காரணம் வந்துட்டு இந்த பாயாசம் டிசர்ட் எல்லாமே சம்டைம்ஸ் கல்யாணம் வந்துட்டு லேட்டா சாப்பாடு வந்து ஓபன் பண்ணுவாங்க, 45-8 இப்போ வயசானவங்க சிலவங்க கேட்பாங்க, இது வந்து நானா வாலண்டரியா நானா கொடுக்கறது, கஸ்டமர் கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த ஹை டீ கொடுக்கறதும் சரி, பலகாரம் வைக்கிறதும் சரி, பாயாசம் வைக்கிறது, நான் அந்த கஸ்டமர் கிட்ட சொல்லிடுவேன் இதெல்லாம் என்னோட ஃப்ரீ கிஃப்ட், நான் பாயசம் வந்து ஓபன் பண்ணி வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அட்லீஸ்ட் பசியா இருக்கிறவங்க அந்த ஒரு கப் பாயசம் குடிச்சா கூட கொஞ்சம் அவங்களுக்கு இதா இருக்கு சொல்லிதான் நான் அந்த மாதிரி செய்யறேன்.
0: இப்ப நீங்க இது சொன்னீங்க இல்லையா, புதுசா இந்த வியாபாரம் தொடங்கினவங்க இருப்பாங்க, இப்பதான் இது வந்து ஒரு சில மாதங்களா வருஷங்களா செஞ்சிட்டு இருக்கலாம், நீங்களா ரொம்ப நாளா இதை செய்றீங்க, இந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு சேவையை வழங்குறது உங்களுடைய வியாபாரத்துக்கு எந்த மாதிரி நல்லதை கொண்டு வரும், எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொண்டு வருது?
2: ஓகே, நாங்க வந்து கொடுக்கறது வந்துட்டு 100 பேருக்கு 200 பேருக்குலாம் இல்ல, ஒரு 500 பேர் மேல 1000 பேர் மேல அவங்களுக்கு தான் நம்ம அப்படி கொடுக்கறது. 100 பேருக்கு நார்மலா வெறும் பால் பாயசம் மட்டும் தான் நான் கொடுப்பேன். எதுக்குன்னா வந்துட்டு அந்த நான் சொன்ன மாதிரி தான், பசியில வெயிட் பண்ணாதவங்களுக்கு நம்ம ஆரம்பம் பண்ணி கொடுக்க முடியாது, வெறும் ஜூஸும் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் ஒரு பால் பாயசம் இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் சொல்லி நம்ம அப்படி கொடுக்கறது.
0: இது எப்படி உதவியா இருக்கும் வியாபாரத்துக்கு? இதனால வந்து இந்த அக்கா நல்லா செய்யறாங்க, எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றாங்க அப்படின்னு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வருவாங்களா?
2: நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட் ஜெனரேஷன் வரைக்கும் ஆள் இருக்காங்க. செய்ய முடியாம இல்ல, நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து குவாலிட்டி அண்ட் டைமிங்.
1: ஆமா, அந்த குவாலிட்டின்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி தான் அடுத்து ஒரு கேள்வி. பெரிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு செய்யும் போது இந்த உணவுடைய சுகாதாரம் அப்புறம் அந்த சுத்தத்தை எந்த மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்க?
2: ஏன்னா என்னோட ஸ்டாஃப் எல்லாமே கேகேஎம்க்கு போயிட்டு அவங்க அந்த பயிற்சி எடுத்து அந்த சர்ட் வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியும், அக்கா இது செஞ்சா இதுதான் செய்யணும், இது பண்ணனா இதை நம்ம சுத்தமா செய்யணும், இது வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கா தெரியும். இப்ப புதுசா வர்றவங்களுக்கு நம்ம முதல்ல ட்ரெயின் பண்ணுவோம், ட்ரெயின் பண்ணிட்டு அந்த காஸ்க்கு நம்ம அனுப்புவோம். அனுப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் படிச்சிருவாங்க, ஓகே இந்த கோழி வந்து இப்படிதான் சுத்தம் பண்ணணும், இந்த ஊசி கண்டிப்பா நம்ம போட்டிருக்கணும், அவங்களுக்கா தெரியும். அந்த நாலேஜ் முதல்ல கேட்போம், கேட்ட பிறகு தெரியும்னு சொன்ன பிறகுதான் நம்ம வேலைக்கு நம்ம எடுக்கிறது.
0: ஏன் இது முக்கியம்?
2: ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து கஸ்டமரை எஃபெக்ட் பண்ணும், என்னோட பிசினஸ் எஃபெக்ட் பண்ணும். அவங்க சுகாதாரமா இல்லாம இருந்தா இப்ப திடீர்னு கேக்கே வந்து பார்த்தா கூடிய வந்துட்டு அது எனக்கு ஒரு ஒரு பிளாக் மார்க் மாதிரி எனக்கு ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால வந்து இதை ரொம்ப நான் போக்கஸ் பண்ணுவேன்.
0: இதுல எல்லா கேட்டரிங் செய்யக்கூடிய உணவு துறை சார்ந்து இதுல வேலை செய்யறாங்க இல்லையா, இல்ல நடத்துறாங்க இல்லையா, இதுல தெளிவா இருக்காங்களா இல்ல இன்னும் சரி படுத்திக்கணும் நீங்க சொல்லுவீங்களா?
2: இல்ல இப்ப உள்ளவங்க ரொம்ப தெளிவா ரொம்ப சுத்தபத்தமா நல்லா செய்யறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சில சில கேட்டரிங் நாங்க போய் பாக்குறப்ப கூடயும் மத்த மத்த கல்யாணத்துல பாக்குறப்ப கூடயும் அவங்களோட பிரசன்டேஷன் அவங்க சாப்பிடுற என்டயர் எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப மேன்மையா ரொம்ப நல்லா செஞ்சுட்டு வராங்க.
1: இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, அவங்க கேகேஎம் பயிற்சி எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்கல்ல, நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில பயிற்சி எல்லாம் வழங்குறீங்களா அவங்களுக்கு?
2: நான் முதல் வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். இப்ப வந்துட்டு பப்பன் போத்தம் சாயோ இருக்கல, அது வந்துட்டு பழத்துக்கு தனியா இருக்கும், காய்கறி வெட்ட தனியா இருக்கும், இறைச்சிக்கும் தனியா இருக்கும், அது மிக்ஸ் பண்ண கூடாது. இந்த சில சில விஷயம் இந்த பானை வந்துட்டு நான் இது செய்யறேன்னா இதுக்குதான் இங்க யூஸ் பண்ணணும், இதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, சில ரூல் எல்லாமே சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்த பிறகு அவங்களுக்கு அது தெரியும்.
0: இப்போ உங்ககிட்ட வேலை செய்து இவங்க ஒரு கடையோ இல்ல கேட்டரிங்கோ அந்த மாதிரி ஆரம்பிச்சவங்க இருக்காங்களா?
2: என்ன ஒரு உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும், வாழ்க்கை வந்து கஷ்டமும் இருக்கும் எதுவுமே இருக்கும், ஆனா டோன்ட் கிவ் அப். எனக்கு என்ன நம்பிப்பனா யூனிவர்சல் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சேர்க்கும், அது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா அது கண்டிப்பா நடக்கும்.
1: நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தோணும் இல்ல, ஆனா நீங்க கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்துல இருக்கிற செஃப் சந்திர இருக்காரு, அவர்கிட்ட என்ன கேக்குறனா, சார் இப்போ வந்து ஒரு 1000 பேருக்கு நீங்க சமைக்க போறீங்க இல்லையா, என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள், அதாவது நீ எந்த மாதிரி இப்ப பொருளை வாங்குறதோ இல்ல காய்கறி வாங்குறதோ இல்ல வெட்டுறதோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணுவீங்க?
3: ஓகே, இப்போ வந்து ஒரு வாரம் முன்னக்கே நாங்கள் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம்.
0: இப்போ நேற்று உள்ள கல்யாணத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆமாம், நேற்று கல்யாணம்னா எப்போ அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க?
3: திங்கக்கிழமை இருந்து இப்போ சட்டர்டே சனிக்கிழமை ஓடுறனாக்கா நம்ம திங்கக்கிழமை ஒரு ஒரு பார்ட்ஸாக ஓட பண்ணுறது, கோழி ஆடு பண்ணுறது, அப்புறம் வந்து சைவர் மற்றது ஒர்க்கர்ஸு, ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்கூட்டியே நம்ம வந்து அவங்களெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிபாசிட் கட்டிட்டு தான் நம்ம வந்து, சில பேர் ஒர்க்கர்ஸ் வரணும்னு சொல்லுவாங்க திடீர்னு வரமாட்டாங்க, ஏன்னா மேன் பவர் தான் ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம், அப்போ இதெல்லாம் தயார்படுத்தணும். அப்ப ஒரு வாரம்னா அப்ப நீங்க சொன்ன கணக்கு சரியா தான் இருக்கு, 1000-1200 மேல போனா அதுக்கு நீங்க இன்னும் அதிகமானது அப்ப தரம் பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அங்க இருக்கு.
2: செய்ய முடியாம இல்ல, செய்ய முடியும், ஒரு நாளைக்கு 3 ஆர்டர் 4 ஆர்டர் எடுக்கலாம். அந்த கஸ்டமர் கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தடுங்கல் ஏற்பட்ட இல்ல வண்டி ரிப்பேர் ஆச்சு இந்த காரணத்தை நான் சொல்லக்கூடாது.
1: இப்போ 1000 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா எத்தனை வேலையாட்கள் இருக்கணும் உங்களுக்கு?
2: ஒரு 7-8 பேர் இருப்பாங்க
0: சமைக்கிறதுக்கு.
2: சமைக்கிறது நானும் இவருதான்.
0: சரி,
1: அப்படியா?
2: நாங்க ரெண்டு பேர் தான் சமைப்போம். நாங்க ரெண்டு பேர் சமைப்போம். அரிசி பதம் பாக்குறது வந்து பாயசம் வந்து ப்ரூ காஃபி கலக்குறது வந்து அவரு குடிச்சா தெரியும். அவரு
0: எல்லாமே நான்
2: தான் செய்வேன். ருசி பாக்குறது நான் தான் பாப்பேன், அவனால சமைப்பாரு. ஆக்சுவலி இவ்வளவு சின்ன ஒரு குட்டி கதை இருக்கு, சொல்லலாமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் வர்ஸ் வந்துட்டு எங்க தாமல்ல வந்துட்டு யூடியூப் ஸ்டூடெண்ட் வந்தாங்க, வந்துட்டு அங்க ஒரு சமைக்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவரு எங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அவர் சொன்ன இல்ல அவரு பிண்டாயி போயிட்டாரு, இங்க அவரு இல்ல அப்படின்னு. ஓ ஆமாவா, என்ன விஷயம், எதுக்காக அவர் தேடுறீங்க? இல்லக்கா இது மாதிரி ஆசிரமத்துக்கு வந்துட்டு கல்வி ஆசிரமத்துக்கு நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறாலும் இருக்கோம், அதுக்கு தான் தேடுறோம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நல்லா சமைப்பீங்களேங்க, ஏன் நம்மளே செய்யக்கூடாது இதை அப்படின்னு சொன்னேன். முத அது வந்துட்டு ஒரு 50 பேர்த்துக்கு முத கேட்டாங்க, செஞ்சு கொடுத்தோம். பட் காட் கிரேஸ் என்னன்னா அவங்க அந்த சில்ட்ரன் ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களாம் உண்மையிலேயே அவங்க பண்ண பிரார்த்தனை அன்னைக்கு எங்க பேர்லாம் வச்சு 26 வருஷம் எங்க பிசினஸ் சக்சஸ் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு.
0: அப்போ அது வரைக்கும் நீங்க இந்த வியாபாரத்துக்குள்ள வரல?
2: வரவே இல்ல.
0: வேற வேற
2: நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணி சடன்லி தான் இதை எங்களுக்கு பிக் பண்ணி ஏன் நம்மளே செய்யக்கூடாது சொல்ல இந்த யூனிசெல் வந்து நம்மளுக்கு ஒண்ணு அனுப்போம், அதை நம்ம கிராப் பண்ணிக்கணும்.
1: அதான் நமக்கு அதுதான் நம்ம கணத்தை கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். சில நேரத்துல கண்டும் காணாம விட்டுறதுதான் கை நழுவி போகும்.
2: ஆமா ஆமா, அதை நம்ம நம்பணும். அப்ப நான் எவ்வளவு சொன்னேன், நம்மளே செய்யலாங்க, நம்மளே சமைக்கலாம், செய்யக்கூடாது. ரொம்ப பாராட்டு கிடைச்சிச்சு, ரொம்ப பாராட்டு கிடைச்சிச்சு. ஒன்னொன்னு என்னன்னா, அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனோட பிளெஸிங் பாத்தீங்களா, இன்ன வரைக்கும் எங்களை நலமறி கொண்டு போயிட்டு இருக்கு.
0: ஓ, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கதையோட நம்ம வந்து அடுத்து பாடலுக்குள்ள நுழையலாம். அந்த பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கு கூலாயில் இருந்து SNS கேட்டரிங் சர்வீசஸ்ல இருந்து சந்துரு மற்றும் சீதா கணவன் மனைவி நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: தளபதி கச்சேரி ஜனநாயகன் படத்துல இருந்து கேட்டு இருந்தோம். மணி இப்போ 9:42. இன்றைக்கு கூலாயில இருந்து சந்துரு மற்றும் சீதா அவங்க வந்திருக்காங்க. எஸ்என்எஸ் கேட்டரிங் சர்வீசஸை நடத்தக்கூடியவர்கள். இதை வந்து உணவு வழங்கினர் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி போனா விருந்தோம்பல் வழங்குபவர்கள். நீ உங்களுக்கு சொன்னா இன்னும் அழகா இருக்கு.
3: அது ரொம்ப முக்கியம்.
2: ஓ, நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கலாம். இப்ப நீங்க உங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கலாம் பாத்தீங்களா. ஆனா நீங்க அந்த இடத்துல பரபரப்பா இருப்பீங்க. உங்ககிட்ட சாப்பாடு எப்படி இருக்கு அதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டரிங் கரவங்க தான் மாட்டுவாங்க. ஏன் இன்னும் வரல? நீங்க வந்து கணக்கு சொல்லிருப்பீங்க 7:30 திறங்கன்னு. ஆனா வந்து ஒருத்தருக்கு 7 மணிக்கு பசி எடுத்துருக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு, என்ன அந்த கேட்டரிங் காரவங்க இன்னும் வந்து சாப்பாடு கொடுக்காம இருக்காங்க. நான் போய் ஒரு ஐஸ் கோசம் கேட்டேன், எனக்கு கொடுக்கல. அப்புறம் சுருத்தினி கேட்டேன், கொடுக்கல. அப்படின்ற ஒரு சூழல் எல்லாம் இருக்கும். எப்படி சமாளிப்பீங்க வாடிக்கையாளர்கள்? நீங்க தான் அந்த குடும்பத்துடைய பிரதிநிதியா அங்க வந்து இருப்பீங்க இல்லையா? எப்படி சமாளிக்கிறீங்க?
3: நீங்க தான் அந்த இடத்துல பரிமாறுறதும் நீங்க தான்.
2: எப்படி சமாளிப்பீங்க?
3: அதனால அதை தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பால் பாயசம். இல்லங்க, இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல. உங்களுக்கு பசி இருந்துச்சுன்னா இதை முதல் நீங்க குடிங்க, முதல் இதை சாப்பிடுங்க. தேவை பனாசா இருக்கு அது குடிங்க. அந்த ஃபேமிலிக்கும் நான் ஃபேவர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஏன்னா அவங்க அங்க டென்ஷனா இருப்பாங்க. அவங்க வீட்டு விஷயத்துல அவங்க பிஸியா இருப்பாங்க. எஸ் கேட்டரிங்கா, நான் வந்து அந்த ஒரு ஈவெண்ட்க்கு போறேன்னா என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அந்த மாதிரி நினைச்சுதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வைக்கிறது. ஸோ அப்ப சொல்லுவாங்க, ரொம்ப நன்றிக்கா, எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டாங்க, ரொம்ப லேட் ஆச்சு, தாய் மாமா லேட் ஆச்சு, மாலை மாத்திரை இந்த மாதிரி ஒரு நடக்கும். நாம எல்லாம் நடக்கும் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது.
2: அதனால தாய் மாமா சீக்கிரம் வந்துருங்க.
3: அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இல்ல ஓனர் தான் திறக்க வேண்டாம் சொன்னாங்க, அவங்கள பிளேம் பண்றது நாட் நைஸ். அவங்க சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. சிம்பிளி இப்படி சொல்லிட்டோம்னா என்ன, அவங்க கொஞ்சம் கூடயும் யோசிக்க அப்படி பேசிட்டாங்க. வந்தவங்களுக்கு ஒன்னும் மனசு கஷ்டம் தான். சொந்தக்கு நம்ம வந்திருக்கோம், சாப்பிட கொடுக்க மாட்டாங்க. சோ நாங்க என்ன சொல்லுவோம்னா, இல்ல இதெல்லாம் இருக்கு, முதல்ல சாப்பிடுங்க. இவரு போய் சர்வ் பண்ணுவாரு, என் வீட்டுக்காரர் சர்வே பண்ணுவாரு. என் பிள்ளைங்களா ஏசுவாங்க, உட்காருங்க இப்ப சாமி அவங்க எடுத்துக்குவாங்கன்னு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நினைச்சு எந்த ஈவெண்ட் நம்ம செஞ்சோம்னா வந்துட்டு அங்க எந்த ஒரு மனக்கசப்போ யாருக்கும் எந்த டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்காது.
2: சரி, முதல்ல உணவு விரயம் பத்தி பேசணும், மிச்சப்பட்டுறது அதை பத்தி எல்லாம். ஒருவேளை போதாத நிலை வந்துருச்சுன்னா எப்படி சமாளிப்பீங்க அது?
3: நாங்க அது என்ன பண்ணுவோம்னா, நாங்க அந்த கஸ்டமர் கிட்ட வந்துட்டு ஓகே உங்களோட பேக்ஸ் இத்தனை பேர் நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த மேசெல்லாம் என்னை பார்த்தா இதோட 100 பேர் கூட தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன ஃபேவர் பண்றேன்னா, புஃபேல நாங்க சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க போடுறோம், கொஞ்சம் கொஞ்சமா தொப்பா பண்றோம், லிமிட்டா கணக்கா முடியும். எந்த ஃபேவர் தான் பண்ண முடியும்? சாப்பாடு எல்லாம் யாரும் போக மாட்டாங்க. பட் என்ன, கொஞ்சம் குறைவான ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான்க்கா, பரவாயில்லக்கா, நீங்க அப்படி வச்சு செய்யுங்கக்கா. ரொம்ப பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆமா அக்கா, நீங்க சொன்னது நான் கேட்கல, நான் கூட நான் ஆர்டர் பண்ணிருக்கணும், பாருங்க சாப்பாடு பத்தாம போச்சு, சண்டெல்லாம் வந்திருக்கு.
2: ஓ,
3: அந்த நேரத்துல என்னன்னா, எனக்கு கடை பாபாய் கூட இருக்கிறனால அந்த வீட்டுக்காரங்களே வந்து சொல்லிருவாங்க, இல்ல இல்ல இல்ல நாங்க தான் சாப்பாடு குறவா ஆர்டர் பண்ணோம், அவங்கள ஒண்ணு சொல்லாதீங்க.
2: ஏன்னா அந்த நேரத்துல பசி எடுத்துட்டா நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி, ரொம்ப நாளா யாராவது இந்த மாதிரி உணவு வழங்குனர்கள்ட்ட கேட்கணும்னு. சில திருமணங்களுக்கு போகும்போது இந்த கோழி இல்லைன்னா ஆட்டிறைச்சி இருக்கு இல்லையா, இதை மட்டும் அந்த கேட்டரிங் காரவங்க எடுத்து பரிமாறுவாங்க. அது அவங்க போடுவாங்க கோழி துண்டு, அது ஏன் செய்யறீங்க அப்படின்றது. சில பேருக்கு அதுக்கும் கோபம் பிடிக்காதவங்களும்
3: இருந்துருக்காங்க.
4: ஓகே, இப்ப உதாரணத்துக்கு புஃபேனாக்கா அது வந்து சொந்தமா தான் அவங்க வந்து எடுத்துக்கணும். எங்களோட எஸ்என்எஸ் ஃபுட் கேட்டரிங்ல இருந்து நாங்க இதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனா ஓனர் வந்து நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். புஃபேனாக்கா அவங்க சொந்தமா தான் எடுத்து போடுறது, அது அர்த்தம். நாங்க வந்து போட்டு இது வரைக்கும் நாங்க போட்டு கொடுத்தது இல்ல, போட்டு கொடுத்ததே இல்ல. ஏன்னா சில வந்து படிச்சவங்க இருப்பாங்க, இது இருப்பாங்க, எங்களுக்கு எடுத்துக்க தெரியாதா, அது மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அதனால அந்த ஓனர் சொல்லிடுவோம், அப்படி நாங்க போட்டு தரனாக்கா உங்களோட அவங்களோட சொந்தக்காரங்க மாமா மச்சமா இருங்க அவங்களா இருப்பாங்களா, அவங்க சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பழக்கம் பாருங்க, அந்த அகிமன் வராது. அப்புறம் அவங்க வந்து ஒரு சமயம் அவங்க கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்க ஆளு.
5: ஆனா இப்ப என்னன்னா, புஃபே உங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க புஃபே தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்போ சமையல் அந்த கெட்டருக்கு அந்த வேலை இல்ல, பரிமாறுற வேலை இல்ல.
3: பரிமாறணும்
2: சாப்பாடு அந்த ஒரு சூழல் இப்ப அதிகமா இருக்கா? நிறைய பேர் கேக்குறாங்களா வாழை இலை?
3: ரொம்ப கேக்குறாங்க. பட் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பாலர் சாப்பாடுனா எங்கிட்ட 8 workers போவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா மரக்கறி எல்லாம் வச்சிருவாங்க. ஆனா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எங்க ஸ்டாஃப்க்கு தெரியாது. அங்க ஃபுட் வேஸ்ட் எவ்வளவு ரொம்ப வீணா போகும். சோறு வந்துட்டு வாழைலனா பிளேட்னா ஒரு அளவோட எடுப்பாங்க, வாழைலனா ஒரு மடங்கு கூட தான் போகும். அது நம்ம ஸ்டாஃப்க்கு நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு அளவு தெரியாது, ஒரு அளவு எல்லாம் போட்டுட்டு போயிருவாங்க. அதுல ஃபுட் வேஸ்ட் ரொம்ப ஆகும்.
2: முன்னாடியும் இப்ப ஆனா அந்த சாப்பாடு கொஞ்சம் குறைவா எடுக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா?
3: இல்ல, சில ஈவன்ல ரொம்ப குறைவா எடுப்பாங்க, சில ஈவன்ல நல்லா எடுக்கிறாங்க.
5: ஏன்னா சில நேரங்களில் பசி எடுத்துருச்சுன்னா அதிகமா சாப்பாடு எடுத்து வச்சிருவோம், அப்புறம் சாப்பிட முடியாது. அதனாலதான் விரயமே அங்க அதிகமா வர்றது இல்லையா, மத்தவங்களுக்கு சாப்பாடு பத்தாம நம்ம அதிகமா.
3: அதனாலதான் வந்து இலை சாப்பாடோ இல்ல வந்து இந்த டோம் செட் கேட்பாங்க, ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி. அதுல என்ன ஆகும்னா, ஓகே டோம்ஸ் நாங்க எல்லாம் இறச்சி விட்டு கொடுக்க முடியும். இப்ப ஒரு ஃபேமிலியில 5 பேர் வரீங்க, ஒரு டோம்ல உட்காந்துறீங்க, சாப்பிட்டு இருக்கீங்க. இப்ப நானும் இவரு போறப்ப அவங்க சாப்பிட்டுட்டாங்க,
2: வணிக நிகழ்ச்சி வந்து இந்த வியாபார நுணுக்கங்கள் அதை தாண்டி அவங்க என்ன வந்து பயணிட்டாளர்கள்ட்ட வாடிக்கையாளர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லி இருந்தாங்க. நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு இந்த வியாபாரத்துக்குள்ள வரணும் அப்படின்றவங்களை பண நிர்வகித்தல் இல்ல இதுல வந்து நீங்க சரியா நிர்வகி பெரிய அளவுக்கு போகலாம் அப்படின்ற உங்களுடைய ஆலோசனை என்னவா இருக்கும்?
3: என்னோட ஆலோசனை என்னன்னா, ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா முத அதை ப்ராப்பரா கத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த தொழில் செய்ய தெரியுதா? இப்ப ரொட்டி சென்னை போடணும், எனக்கு ரொட்டி சென்னை போட தெரியாது. நான் கடை வச்சுனா ரொட்டி சென்னை போட இல்லாம போயிட்டேன்னா அன்னைக்கு எனக்கு பிசினஸ் இல்ல. சோ எந்த வேலை செஞ்சாலும் நீங்க வந்துட்டு அந்த விஷயத்த கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்வால்வ் ஆகுங்க. இன்வால்வ் ஆயிட்ட பிறகு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாடு பிடிக்காது. இப்ப இன்ன வரைக்கும் என் சாப்பாடு எல்லாத்துக்கும் பிடிக்காது. 102 பேர் ஒரு ஆளு குறை சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி ஸ்ட்ராங்கா சாதிச்சு வாங்க வழியும். ஒன்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்காக உள்ளது, அது கண்டிப்பா நீங்க சக்சஸ் முடிப்பீங்க. நம்ம தோண்டு போறதுனால தான் நம்மளே அது நம்மளே இது பண்ணிக்கிறோம். சோ டோன்ட் கிவ் அப்.
2: வருமானம் எப்படி இது? நல்லா
3: நல்ல வருமானம்,
2: நல்ல
3: வருமானம். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அது இல்லன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரு கஸ்டம் எனக்கு கொடுக்கற காசை வச்சு நம்மளுக்கு அதுல வருமானம் இருக்கு, திருப்தியா செஞ்சு கொடுக்கும். ஏன்னா வர்றவங்க சாப்பிடுறப்ப ஒரு வாய் விக்கிறப்ப நல்லா இருந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும்.
2: பெரிய பொறுப்பு தான் இது,
5: சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது பெரிய பொறுப்புங்க.
4: அப்புறம் வந்து அந்த சாப்பிட்டு முடிஞ்சு சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ சாப்பாடு அப்படி
2: கல்யாணத்துக்கு போனோம் அப்படிதான்
4: நாங்க காலில இருந்து இதை சமைச்சுக்கிட்டு இருப்போம் சொல்ற அந்த வார்த்தை இருக்குங்களா, அப்படியே எங்களுக்கு வந்து டாய்லெட் எல்லாம் அப்படியே இறங்கிடும்.
5: நல்லா இருக்கு
4: அந்த சாப்பாடு, எல்லாமே சாப்பாடும் அப்படியே அந்த சொல்றப்ப நான் முத நோட் பண்ணிடுவேன். சாப்பாடு பாருங்க அந்த அந்த மங்குல சாப்பாடு ருசியில
3: சிறப்பான
2: சேவையை வழங்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு
5: எனக்கு
3: ஜேபி மக்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தது. எனக்கு பிசினஸ்க்கு இன்ன வரைக்கும் நான் இன்ன வரைக்கும் ஒன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன்னா ஜேபி மக்கள் கொடுத்த எனக்கு ஃபுல் சப்போர்ட்
2: இன்ன
3: வரைக்கும். எங்க போனாலும் எஸ் எஸ் கேத்தரிங் இப்படி சொல்லி எங்க கிட்ட வர்றவங்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னோட ஸ்டாஃப் என் கூட வேலை செய்யறவங்களுக்கு, அவங்க இல்லாம ஒரு பானசோர்க்கம் எல்லாம் இருக்க முடியாது.
5: ஆமா,
3: அவங்க இல்லாம என் பிசினஸும் இந்த அளவுக்கு மேன்மைக்கு வந்திருக்காது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த தருணத்துல
2: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். இது வணிகம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9. வணக்கம். இந்த அளவில் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: சரியாக இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா அங்கங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.
0: ஆமா, அனல் பறக்க விட்டுட்டு
1: அழைப்புகளும் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமா வணிகர்ல சந்திப்பு அங்கமும் இடம்பெற்றிருந்தது.
0: சொந்தக்காரங்களை எப்படி தவிர்க்கிறீங்கன்னு கேட்டோம். எக்கச்சக்கமான பேரு. இன்னொரு தடவை பண்ணுங்களேன் இந்த தலைப்பு.
1: நாங்க என்ன சொல்றோம்னா, தேவையில்லாத கேள்விகளை நீங்க தவிர்த்துருங்க அப்படின்னு
0: தான் சொல்லணும். அவங்க சொந்தக்காரவங்களை
1: அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நாங்க
0: அடுத்த கிஷன் உங்களோட பேச காத்துட்டு இருக்காரு. தெய்வீகன் தாமரை செல்வன் புவனா அந்த சண்டை அப்புறம் வெளியே வச்சுக்கோங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பஹாங் அரசு இவ்வாண்டு இளைஞர் மேம்பாட்டை வலுப்படுத்த சுமார் 3.4 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தலைமைத்துவம், கல்வி, விளையாட்டு, திறன் மேம்பாடு உட்பட்ட இளைஞர் மேம்பாட்டின் பல்வேறு கூறுகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக மந்திரி பசார் டத்தோசரிவான் ரோஸ்டிவான் இஸ்மாயில் கூறினார். ஐநா பாதுகாப்பு மன்றம் UNSC-யில் உலக வல்லரசுகளிடையே உள்ள வேட்டோ அதிகாரத்தால் ஏற்பட்டுள்ள சமநிலையின்மை குறித்த நாட்டின் நிலைப்பாடு, உணவு விநியோக சிக்கல் எதிர்கொள்ள நாட்டின் தயார் நிலை ஆகியவை இன்று மக்களவையில் விவாதிக்கப்பட உள்ள முக்கிய விவகாரங்களுள் அடங்கும். நேற்று ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை கில்லானிலும் ஷஆலாமிலும் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த செயலாக்க நடவடிக்கைகள் வாயிலாக சுமார் 95 கள்ள குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக பணியமர்த்தப்பட்ட அல்லது அவர்களால் நடத்தப்படுவதாக நம்பப்படும் வணிக வளாகங்களில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மாநில குடிநுழைவு துணை இயக்குநர் முகமது குசாரி கமருடின் கூறினார். ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகே ஈரான் இராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்டதாக எனடுலோ குறிப்பிட்டுள்ளது. வான் தற்காப்பு அமைப்பு ஈரான் இஸ்லாமிய புரட்சி படை IRGC-க்கு சொந்தமான சிறிய படகுகளை இலக்காக கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க அதிகாரி பேர் ரேவிட் எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளதை அது மேற்கோள் காட்டியது. வங்காளதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் வெள்ளத்தை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 51 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பலரை காணவில்லை என்றும் அது கூறியது. சட்டோகிராம், பண்டாபான், முல்சார்ஜார், ரங்காமத்தி ஆகியவை கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. 38,422 பேர் உதவி மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. கிளியான் எம்பாப்பேவை போலவே 13 வயதிலேயே உலக கிண்ணத்தை வெல்லும் வேட்கையை கொண்டுள்ளதாக லெமின் யமால் தெரிவித்துள்ளார். எனினும் ஸ்பெயின் அணியைச் சேர்ந்த அந்த 18 வயது இளம் ஆட்டக்காரர் அரையிறுதியில் பிரான்ஸ் அணியையும் அதன் நட்சத்திர கேப்டன் கிளியான் எம்பாப்பேவையும் வீழ்த்துவதில் கடும் சவாலை எதிர்கொள்ளவிருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோட பேசுவதில் மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒரு நிறைவான பொழுது, புத்தம், புதிய நாள், புதிய வேலையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு இன்றைய வேலைகளை ஆரம்பிக்க தொடங்கியிருப்பீங்க. இந்நேரம் வந்து வேலைக்கு போய் சேர்ந்துருக்கணும் இல்லையா? அன்னும் நெரிசலில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க, போயிடலாங்க, போயிடலாம், பொறுமையாக போங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ அடுத்த பாடல் யேசுதாஸ் சித்ரா உங்களுக்காக கொண்டு வர போகிறாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாமாங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

எம் ஜி ஸ்ரீகுமார் சித்ரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். மலையாள திரைப்படங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கிற இயக்குனர் சஞ்சித் சந்திரசேனன் இவருடைய முதல் திரைப்படம் வந்து திரையம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடியில் காணாம் அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. மனசுக்கு பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தேடுற ஒரே விஷயம் நல்ல பாடல் கேட்கணும், இல்லை ஏதாவது நகைச்சுவை காட்சி எடுத்து பார்க்கணும் அப்படின்றது தான் இல்லையா. இந்த திரைப்படமும் முழுமையாகவே உங்களுக்கு நல்ல பாடல் வழங்க போது, நல்ல நகைச்சுவை காட்சிகளாக நிறையவே இருக்க போகுது. ஏன்னா அது முழுமையாகவே நகைச்சுவை அதிகமாக இருக்கிற ஒரு திரைப்படமாக இயக்கிக்கிட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸ்ரீநாத் பாசி, லலு லேக்ஸ், ஜானி ஆண்டனி இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. இப்போதைக்கு அந்த போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க, அதை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். இப்போது அடுத்த பாடல் எஸ்பிபி எம்ஜி ஸ்ரீகுமார் சுஜாதா வராங்க, கேட்கலாம்.

சித்ரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்கள் இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, 11 மணிக்கு பிறகு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இருக்கு. யாருக்காக இன்றைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ அதை தாராளமா எங்ககிட்ட நீங்க அழைத்தே சொல்லலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு போட்டி அங்கமும் உங்களுக்காக இருக்க போகுது. இன்றைக்கு திரைப்படம் சார்ந்த ஒரு கேள்விதான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க தயார் அப்படின்னா தாராளமா அழைக்கலாங்க. தொடர்ந்து பாடலை விரும்பி கேட்கணும் அப்படின்னா 1 மணி வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வித் பிரதாப் நஷினி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: போக்குவரத்து தகவல்.
1: ஆக அண்மைய நிலவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைனில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போலேருந்து கோலாகங்சார் பக்கமாக இப்போ பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே கிலோமீட்டர் 262.7 to 264.7 வந்து பார்த்தீங்கன்னா சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்துட்டுருக்குங்க. அதன் காரணமாக இப்போ அங்கே கொஞ்சம் நெரிசலாக இருக்குது. அதற்கு பிறகு புக்கிட் மேராலேருந்து தைப்பிங் பக்கமாகவும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 201 to 203 வரையிலும் வந்து நெரிசலாக இருக்குது. அங்கேயும் சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்பாவிலேருந்து லுக்கூட் பக்கமாக இப்போ பயணத்தில் இருக்கீங்க இல்லை இப்போ அங்கே போக போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேயுமே வந்து கிலோமீட்டர் 10.7 வந்து ஒரு விபத்தின் காரணமாக நெரிசல் ஏற்பட்டிருக்கு. வாகனங்கள் அங்கே மெதுவாக நகர்ந்துட்டுருக்கு. டமான் சாரிலிருந்து சுபாங் பக்கமாக வழக்கம் போல் இப்போ அங்கே கொஞ்சம் நெரிசலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க. அதன் காரணமாகவும் அந்த நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவலை பதிவிட்டிருக்காங்க. அங்கே ஃபெடரல் நெடுஞ்சாலையில் வழக்கம் போல் ஒரு சில இடங்களில் நெரிசலாக இருக்குது. பார்த்துக்கோங்க. பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும்.
2: போக்குவரத்து தகவல்.

ஃபீஃபா உலக கிண்ணத்தை பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ மலையாள பாடல்களில் நம்ம இந்த கார்பந்தாட்டம் சார்ந்த ஒரு பாடல் இருக்கான்னு தேடி பார்த்தோம். இருக்குங்க, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் அமெரிக்கா மேற்கொண்ட வான் தாக்குதல்களில் ஒருவர் பலியாகிய வேளை 4 காயமடைந்தனர். குசேஸ்தான் வட்டார பாதுகாப்பு சட்ட செயலாக்கத்துறை துணை ஆளுநர் வெல்யோலா ஹயாத்தியை மேற்கோள் காட்டி அந்நாட்டின் அரசு ஊடகம் IRNA செய்தி வெளியிட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்கள் மீதும் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீதும் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள், அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் தாக்குதல்கள் வளைகுடா வட்டாரத்தில் மீண்டும் பதற்ற நிலையை உருவாக்கியுள்ளன. அவ்வட்டாரத்தில் மீண்டும் வெடித்துள்ள இந்த இராணுவ மோதல்கள் குறித்து ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குத்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நிதானத்தை கடைபிடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மாஸ்கோவின் தொடர் வான் தாக்குதல்களுக்கு பதிலடியாக யுக்ரைன் தெற்கு ரஷ்யாவின் ஸ்தெவ்ரோபோல் வட்டாரத்தில் உள்ள யாஸ்னேகி தொழில்துறை பகுதியில் மேற்கொண்ட திருகூர்த்தி தாக்குதலை அடுத்து அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு அவசர சிகிச்சை தீயணைப்பு படையினர் விரைந்துள்ள நிலையில் அந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என ஸ்தெவ்ரோபோல் ஆளுநர் விளாடிமிர் விளாடிமிரோவ் தெரிவித்துள்ளார். வட்டாரம் முழுவதும் திருகூர்த்தி தாக்குதல் தொடர்வதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். சிரியா திங்கட்கிழமை அமெரிக்காவுடன் முதல் வணிக ஆய்வரங்கை நடத்தவுள்ளது. சிரியா மீதான வாஷிங்டனின் பல்லாண்டு கால தடைகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து பொருளாதார உறவை புதுப்பிக்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. பொருளாதார தொழில்துறை அமைச்சும் சிரியா அமெரிக்க வாணிக மன்றமும் இணைந்து அந்த ஆய்வரங்கை ஏற்பாடு செய்துள்ளன.

இதில் இரு நாடுகளின் அரச அதிகாரிகளும் முதலீட்டாளர்களும் வணிக தலைவர்களும் கலந்து கொள்வதாக சிரியாவின் அரேபிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனடாவுடனான வட எல்லை மாநிலங்களில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக மினிசோதா ஆளுநர் டிம் வால்ஸ் தேசிய பாதுகாப்பு துருப்பை களத்தில் இறக்கியுள்ளார். 5 நாட்களில் அந்த தீ 800 ஏக்கர் நிலங்களில் பரவியுள்ளது. எல்னினோ பருவநிலையால் நிலவும் வறட்சியாலும் வெப்பத்தாலும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள அண்மைய தீச்சம்பவம் அதுவாகும். கோடைக்காலத்தில் 150,000 சுற்றுப்பயணிகள் வருகை அளிக்கும் வட மினிசோதா பகுதியில் மட்டும் 16 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய வானிலை சேவையின் தகவல் படி வார இறுதியில் அதீத வெப்பம் நிலைமையை மோசமாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தலைநகரின் தென்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டதையை தொடர்ந்து அப்பகுதிக்கு 2 தீயணைப்பு விமானங்கள் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளன. வெப்ப அலையால் அவதியுறும் அந்த நகரில் நிகழ்ந்த இந்த காட்டுத்தீ சம்பவம் பரபரப்பான கோடைக்கால போக்குவரத்து பயணத்தை பாதித்தது. தொடர்புடைய பகுதிக்கு அருகே உள்ள கிராமத்திலிருந்து 15 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. நாளை பிரான்சில் அதிகாரப்படி பொது விடுமுறை. அதற்கு ஒரு நாள் முன் நிகழ்ந்துள்ள இந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர 400 தீயணைப்பு வீரர்கள் போராடுகின்றனர். தென்கொரியாவின் செங்டோ மாவட்ட முன்னாள் தலைவர் கிம் ஹாசோ இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையை மேற்கோள் காட்டி யோன்ஹெப் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மோசடி குற்றங்கள் தொடர்பாக அவர் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அவரது உடலை மீட்பு படையினர் மீட்டெடுத்த வேளை அவர் எழுதியதாக நம்பப்படும் கடிதம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். எனினும் அது குறித்த கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை. விளையாட்டு. இளம் வயதிலேயே உலகக் கிண்ணத்தை வென்று கிளையன் எம்பாப்பே போல் திகழ வேண்டும் என லமின் யமால் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். அதற்கு முன் புதன்கிழமை நடைபெறும் அரையிறுதிச் சுற்றில் தமது அணியான ஸ்பெயின் பிரான்சையும் அதன் நட்சத்திர ஆட்டக்காரர் அணியின் தலைவர் கிளையன் எம்பாப்பேயும் வெல்ல வேண்டும் என அவர் கூறியுள்ளார். 2018 எம்பாப்பே தமது 19வது வயதில் குரோஷியாவுடனான இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ்கான வெற்றி கோலை அடித்தார். 1958 17 வயது பெலேவுக்கு பிறகு உலகக்கிண்ண இறுதிச் சுற்றில் கோல் புகுத்திய பெருமையை எம்பாப்பே பெற்றுள்ளார். 19 வயது யாமால் பங்கேற்கும் முதல் உலகக்கிண்ணம் இது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு மணி வரைக்கும் நீங்க அழைக்கிற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்கிட்டு இருக்கோங்க. பிடித்த பாடல் கேட்கணுமா, இப்ப நீங்க அழைக்கலாம் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு அவங்க பெயரை வானொலி பக்கமா சொல்றது ஒரு பெரிய இன்பதிர்ச்சி தாங்க. அந்த இன்பதிர்ச்சி உங்களுடைய அன்புக்குரியவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாம், என்ன பாட்டு வேணுன்றத கேட்கலாம். 12 மணிக்கு பிறகு போட்டி எங்கும் உங்களுக்காக இருக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பார்க்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஜாவிடாலி மதுஸ்ரீ குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம் சர்வம் திரைக்காக. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் மலேசியாவுக்கு 3 நாள் அலுவல் வருகை மேற்கொண்டிருக்காருங்க. தர்மனுக்கும் அவரது மனைவி ஜான் இட்டோக்கிக்கும் நேற்று இரவு கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் ராணுவ மரியாதை வரவேற்பு வந்து நல்கப்பட்டது. 2023 செப்டம்பர் 14 சிங்கப்பூரின் 9வது அதிபராக பதவியேற்ற தர்மன் சண்முகரத்னம் அதிபராக மலேசியாவுக்கு அதிகாரப்படியான வருகை அளிப்பது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. வருக வருக வென்று சிங்கப்பூர் தலைவரை வரவேற்பதில் மலேசிய ராணுவரோடு மின்னலும் இணைந்து கொள்கிறது.

0: வணக்கம், யார் இந்த பக்கம்?
1: நான் சுசிலா பேசுறேன்.
0: சுசிலாமா, சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு இருக்கீங்க? இன்றைக்கு
1: பிரேமநாதன், அவர் வந்து ஒரு காவல் அதிகாரியா, அவருக்கு இன்று பிறந்த நாள். அவரு வந்து நான் மகன் கேட்க சொன்னாரு, அவர் பேரு சதீஷ்குமார், அவர் நண்பன். அதான் என் பிறந்த போல யாருங்க மச்சான் அந்த பாட்டு கேட்டாருங்கய்யா.
0: ஓ, அந்த பாட்டு அம்மா கிட்ட சொல்லி கேட்க சொல்லிருக்காரா?
1: ஆமா ஐயா, அவர் வேலையில இருப்பாரு, அவரு காவல் அதிகாரி.
0: ஓ சரி சரி சரி, அந்த காவல் அதிகாரிக்கு இப்ப பாட்டு வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா அவர் வேலையா இருப்பாரு. நீங்க பதிவு பண்ணி அவருக்கு அனுப்பி வைங்க, சந்தோஷப்படுவாரு.
1: சரியா,
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்களும் கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: அண்ணா ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுல இருக்கிற திருப்தி வேற எதுலையுமே கிடைக்காதுங்க. அவங்களுடைய பெயரை வானொலி பக்கமா சொல்றது, ஒரு இன்ப அதிர்ச்சியா பாட்டு கொடுக்கறது, அதை கேட்டு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறது, இப்படி பல கதைகள் அங்க நடந்துட்டு இருக்கும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பாட்டை விரும்பி கேட்கணுமா? என்ன பாட்டு இப்ப கேட்கணும்னு தோணுது? அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8. அடுத்து சரவணன் இருக்காரு, என்ன பாட்டு வேணும்னு கேட்கலாம்.
1: எனக்கு வந்து நண்பருக்கு பிறந்த நாள், அவர் வந்து டாக்டர் ஏங்காமரம் பிள்ளை, அவருக்காண்டி ஒரு பாடல் கொடுங்களேன்.
0: கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: இதே மாதிரி நீங்களும் பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னா இப்பவே அழைக்கலாங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: வழியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க கேட்கலாங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, அதை எப்படி வழங்குறோம் பாருங்க. அடுத்து அலெக்சாண்டர் ஷாலாம்ல இருந்து அழைச்சிருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: அப்புறம் எங்க வேலையா, வீட்டுல இருக்கீங்களா?
1: இல்ல, இன்னைக்கு பேரப்பிள்ளை 18 சுங்கரங்கம் தமிழ் பள்ளி முன்னுக்கு காடியை போட்டு உட்கார்ந்து கூட பேசிட்டு இருக்கேன்.
0: நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க அங்கிருந்து?
1: ஆமா.
0: மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாட்டு இப்ப கேட்கணும்னு தோணுது உங்க மனசுல?
1: மனைவிக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள், மனைவி கமலம், அவங்களுக்கு வந்து பிடித்த பாடல் வந்து கொஞ்சி பேசுறவேன் பாடலை மனைவிக்காக விரும்பி கேட்டு கொள்கின்றேன்.
0: மனைவிக்காக அன்பு பரிசு கொடுத்தாச்சு, அதனால நாளைக்கு பரிசு வாங்கி கொடுக்க மறந்துடாதீங்க, சரியா? நன்றி நன்றி. அங்க தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அடுத்து 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்க போகுது. கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை, சுலபமான வசனத்தை நீங்க பேசி நடிச்சு காட்ட போறீங்க, அவ்வளவுதான். அப்படி நடிச்சிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாங்க. 1 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அழைத்து பேச மறந்துடாதீங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: நான் இன்னைக்கு காலையில எழுந்துட்டு என்ன தெரியுமா நினைச்சேன், ஐயோ திருப்பி காலையில நம்ம ஆபீஸ் போனோம், இதே ரூட்டீன நம்ம இதே செஞ்சிட்டு இருக்கோமே, ஒரு மாற்றமா ஏதாச்சும் செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நிஜமா சொல்றேன் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஆபீஸ்ல போய் ஸ்ட்ரெஸ்ஸான முகத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கணுமேட்டுனே காலையில ஒரு முடிவு பண்ணேன், நம்ம டிக்கெட் புக் பண்றோம், இந்தியாவுக்கு போறோம் சொந்தமா. எனக்கு சொந்தமா டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். நிஜமா நினைச்சேன் தெரியுங்களா,
4: ஏன் போர் அடிச்சிருச்சா,
3: போர் அடிச்சிருச்சு, என்ன இதேதான் செஞ்சிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு இந்த ஜேம்ல வேலைக்கு போறேன்னா, திருப்பி வரேன்னா ஜாகிங் போறோமா, வீட்டுல இருக்கோமா, திருப்பி இதேதான் சொல்ல. ஒரு படத்துல காலையில எந்திரிக்கிறதா சாப்பிடறதா ரிப்பீட், இதேதான் வந்துட்டு இருக்குது.
2: எத்தனை பேத்தோட மனசுல உள்ள குமுறலை வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா நீங்க?
3: நிஜமா ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு, இருக்கமான லைஃபா இருக்குது.
4: விடுமுறைக்கு போயிட்டு வந்தா மாறிடுமா டக்குன்னு?
3: அப்படி மாறாது, பட் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்.
2: இல்ல விடுமுறை ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பா எடுத்துட்டு
3: போயிட்டு
2: வாங்க.
3: கண்டிப்பா போயிட்டு வரணும் போவனா, வாங்க போனா
2: எப்படி போலாமா? விடுமுறை எனக்கு கிடைச்சுன்னா நான் உங்க கூட போயிட்டு வந்துருவேன்.
4: சிவகாமி நீங்க தனியா போயிட்டு வாங்க, இங்க போனாக்கு நிறைய வேலை இருக்கு.
3: நீங்க
5: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2036 முதல் 2037 வரைக்குமான ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் நிரந்தரமற்ற உறுப்பினராக மீண்டும் இணைவதற்கான விண்ணப்பத்தை மலேசியா அதிகாரப்படியாக சமர்ப்பித்துள்ளது. வெளியுறவு துணை அமைச்சர் டத்து லுகனிஸ்மங் அவங் சவுனி இதனை உறுதிப்படுத்தினார். நாட்டில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுங்கு நடவடிக்கைகள் விரிவாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என தேசிய ஆசிரிய பணியாளர் சங்கம் NUTP வலியுறுத்தியுள்ளது. பெற்றோரின் புகார்களால் ஏற்படும் அழுத்தங்களில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாக்கும் பொருட்டு அவ்விவகாரத்தில் கவனம் செலுத்தப்படுவது அவசியம் என NUTP தலைமைச் செயலாளர் ஃபவுசி சிங்கோன் அறிவுறுத்தியுள்ளார். மலாக்கா மாநிலத்தின் பதிவு செய்யப்பட்ட தங்கும் விடுதிகளில் வசூலிக்கப்படும் பாரம்பரிய கட்டணம் மூலம் 2012 முதல் இதுவரை 59.6 மில்லியன் ரிங்கிட் திரட்டப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலா, பாரம்பரிய, கலை, பண்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து அப்துல் ரசா அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அவற்றில் 60 விழுக்காடு மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வேளை 40 விழுக்காடு ஊராட்சி அமைப்புகளை உள்ளடக்கி இருப்பதாக அவர் கூறினார். மத்திய அமெரிக்காவை இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்ப அலை தாக்கியுள்ளது. ஊட்டா சால்ட் லேக் சிட்டியிலும் மொன்டானா பிலிங்ஸிலும் வெப்பம் 43°C பதிவானதாக அமெரிக்க வானிலை சேவை மைய தரவுகள் காட்டுகின்றன. 150 ஆண்டுகளில் அவ்விரு நகரங்களில் பதிவான ஆக உயர்ந்த வெப்பநிலையாக அது உள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் இட்டுரி, வட கிஃபு, தென் கிஃபு, ஹாட் உயிலே, சோப்போ ஆகிய 5 மாவட்டங்களில் இபோலா நேர்வுகள் பதிவாகியுள்ளன. இதனுடன் நாட்டில் பதிவான நேர்வுகளின் மொத்த எண்ணிக்கை 1873 உயர்ந்துள்ளது. அதில் 672 பேர் உயிரிழந்தனர். 763 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக நாட்டின் சுகாதார அதிகார தரப்பு வெளியிட்ட தரவுகள் காட்டுகின்றன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. அரையிறுதிச் சுற்றில் சிறந்த அணிகளான ஸ்பெயினும் பிரான்சும் களம் காண்பது இறுதிச் சுற்று ஆட்டத்தை போன்றது என ஸ்பெயின் பயிற்றுனர் லூயி டி லா ஃபின்ரே கருத்துரைத்துள்ளார். இருப்பினும் தமது அணி பிரான்ஸ் உள்ளிட்ட எந்த ஒரு அணியையும் வீழ்த்தும் திறனை கொண்டிருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குளரச்செகி குணசேகரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் அடுத்த இடம் பெறுவது போட்டியங்கம். உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. முதல்ல யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கல, அழைத்து பேச முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ, நீங்க தாராளமா இப்போ ஒரு மணி வரைக்கும் நீங்க அழைக்கலாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா, நீங்க அந்த போட்டி அங்கத்துல பங்கெடுத்தாலே போதுங்க. நாங்க ஒளிபரப்பு செய்யற அந்த வசனத்தை நீங்க பேசி காண்பிக்க போறீங்க, இல்ல நடிச்சு காட்ட போறீங்க. அப்படி நடிச்சிட்டீங்கன்னா, இல்ல ஓரளவுக்கு நடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு பாட்டு கண்டிப்பா இருக்குங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும், இந்த போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் திவ்யா, பிஜேல இருந்து பேசுறேன்.
0: திவ்யா, எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: இருக்கேன்.
0: பத்திரமா போங்க, பாதுகாப்பா பேசுறீங்கல்ல?
1: கண்டிப்பா.
0: சரி, இப்போ உங்களுக்கான வசனம் வந்து ரொம்ப சுலபமான வசனம்
1: தான்.
0: ஜோதிகானா பிடிக்குமா?
1: ஜோதிகா பிடிக்கும்.
0: பிடிக்கும், ஆனா அவங்க வசனம் எனக்கு பேச வராதே. அப்படியா?
1: அது
0: நீங்க கொடுக்கிற
1: வசனத்தை பொறுத்து.
0: சரி, ரொம்ப சுலபமான வசனம் தான்.
2: அதிகமா பேசினா அவளுக்கு பிடிக்காது.

0: திவ்யா எப்பயுமே சிரிச்சுட்டே தான் இருப்பீங்களா? கோவம் வருமா இல்லையா உங்களுக்கு? எப்பயாச்சும் வரும். சரி, இந்த வசனத்தை கோவமா சொன்னா எப்படி சொல்லலாம் சொல்லுங்க?
1: அநியாயம் பண்ணா ஆண்டவனுக்கு பிடிக்காது, அதிகாரமா பேசினா அருளுக்கு பிடிக்காது, அசிங்கமா பேசினா கண்மணிக்கு பிடிக்காது. என்ன பார்த்து சொல்லி, என் கண்ணை பார்த்து சொல்லி.
0: கோவமே வர்ற மாதிரி இல்ல எனக்கு. என்னமோ இப்படி எல்லாம் சொன்னா யாருக்காவது கோவம் வருமா? உங்களுக்காக பாட்டு கண்டிப்பா குடுக்கலாம். சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம் நினைச்சீங்க நீங்க?
1: இந்த பாடல் எனக்காக தான், டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல இருந்து காதலுக்கு கண்கள் இல்லை யாரும் சொன்னாலே அந்த பாட்டு.
0: கேட்டுட்டே பத்திரமா வீட்டுக்கு போங்க, சரியா? ஆக நீங்களும் தொடர்ந்து முயற்சி செய்யலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னா இந்த போட்டி அங்கத்துல நீங்க தொடர்ந்து பங்கெடுக்கலாம். கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க நடிச்சு காட்ட போறீங்க, அவ்வளவுதாங்க. சுலபமான வசனங்கள் தான், முயற்சி செய்யுங்க. பிடிச்சவங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? அழைக்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. Thank you.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம். நம்மை சுற்றி
3: மலேசிய தமிழர் சங்க சேவை மையம் திருக்குறள் AI திறப்பு. July 19 ஞாயிற்றுக்கிழமை மலேசிய தமிழர் சங்க சேவை மையத்தின் அதிகாரப்படியான திறப்பு விழா நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அன்றைய நாள் பத்தாலிங் உத்தமா அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். மேல் விவரங்களை வழங்குகிறார் மலேசிய தமிழர் சங்க தேசிய தலைவர் பரமசிவம் மருதை.
4: வணக்கம். மலேசிய தமிழர் சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எதிரி வரும் July 19 காலை 8 தொடங்கி பிட்டாளிங்குத்தாமா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பல்பள்ளி மாணவர்களுக்கு மரம் திட்டும் போட்டி, சிலம்பம், பரதம், செயற்கை நுண்ணறிவு மூலம் திருக்குறள் அறிமுகம், அதோடு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அனைத்து தமிழ் உள்ளங்களும் தவறாது நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும்படி மலேசிய தமிழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினம் மலேசிய தமிழகத்துடைய சேவை மையம் PJS 1 கீழ் 48 C இல் திறக்கப்படுகின்றது. அந்த தருணத்தில் மலேசிய தமிழகத்துடைய அகப்பக்கம் மற்றும் தொலைதூர தமிழ் கல்வி ஆகிய இரண்டும் இடம்பெறும். இந்த நிகழ்வில் தலைமை அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும். தமிழ் சங்கம் இனி மலேசிய தமிழருடைய தலையாய நோக்கமாக கல்வி, பொருளாதாரம், மொழி, இனம் ஆகியவற்றை பாதுகாக்கின்ற வரனாக விளங்கும். அனைவரும் ஒன்றுபடுவோம், தமிழோடு உயிர்வோம், தரணியை வெல்வோம்.
2: நம்மை சுற்றி இளமை, புதுமை, இனிமை.

0: ஹலோ, நான் சுப்பிரமணியம் புஞ்சாலாம்ல இருந்து பேசுறேன்.
1: போட்டி அங்கத்துக்கு போலாமா?
0: போலாம் போலாம்.
1: உங்களுக்கான வசனம் என்ன அப்படின்னா இதுதான்.
2: அன்புள்ள சீதா மகாலட்சுமி அவர்களுக்கு எப்பவும் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏ சீதா அப்படின்னும் வா போனும் கூப்பிட உரிமை வரணும்னா அப்பப்ப சந்திக்கணும் தானே?
1: அப்பப்ப சந்திக்கணும் தானே?
0: ஆமா, சந்திச்சாச்சே. போ அன்புள்ள சீதா அம்மாக்கு, உங்களை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால உங்களை ஏ சீதா வா சீதா அப்படின்னு உங்களை கூப்பிடலாமா?
1: கூப்பிடலாமா? நான் கேட்டாரு கூப்பிடணும்னா.
0: நான் தான் போட்டேன்.
1: இதுனமோ உங்க சொந்த ஸ்கிரீன் பிளே மாதிரி இருக்க.
0: ஆமா, திரைக்கதை வசனம் இல்ல, நான் தான்
1: திரைக்கதை வசனம். துல்கர் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாரு நினைக்கிறேன். முயற்சி பண்ணிருக்கீங்களா அதுக்காக? பாட்டு என்ன பாட்டு? யாருக்காக?
0: தேங்க்யூ. எனக்கு மின்னல் எஃப்எம் நேயர்களுக்காக உங்களுக்கு ஒரு சிறந்த பாட்டெல்லாம் எடுத்து போடுங்க. எல்லாருக்கும், உங்க மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு எல்லாருக்குமே.
1: சரி, வந்துட்டே இருக்கு, நல்ல பாட்டு கேட்கலாம். நன்றி
0: நன்றி.
1: தொடர்ந்து நீங்களும் இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: ஜெகதீஸ் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பின்னங்களில இருந்து அழைக்கிறேன் சார்.
0: எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: நான் வேலை முடிஞ்சு இப்ப லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார்.
0: உ வீட்டுக்கு சாப்பிடலாம்னு போயிட்டு இருக்கும்போது சரி போட்டி அங்கத்துல பங்கெடுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சு அப்படியா?
1: ஆமா ஆமா.
0: யாருக்காக இந்த முயற்சியில இறங்கி இருக்கீங்க இப்போ?
1: மின்னல் ரசிகர் எல்லாருக்கும், அப்புறம் எனக்காக உங்களுக்காக எல்லாருக்காகவும் கேக்குறேன்.
0: சரி இப்போ வசனம் என்னன்னு பாத்துடலாமா?
2: அன்புள்ள சீதாமலட்சுமி அவர்களுக்கு எப்பவும் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏ சீதா அப்படின்னும் வா போனும் கூப்பிட உரிமை வரணும்னா அப்பப்ப சந்திக்கணும் தானே?
0: அப்பப்ப சந்திக்கணும்ல ஜெகதீஷ்.
1: இப்போ
0: உங்களுக்குள்ளயும் வந்துட்டு துல்கர் இறங்கணும். இப்போ
1: இந்த டயலாக் நான் திருப்பி சொல்றேன்.
0: ஆமா ஆமா.
1: ஓகே பேச்சு பண்றேனே. சீதா போன
0: ஏ சீதாவா எடுத்தோனே வா. அவர் முதல்ல சொன்ன வசனம் என்ன தெரியுமா? இதுதான்
2: அன்புள்ள சீதாமலட்சுமி அவர்களுக்கு எப்பவும் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏ சீதா அப்படின்னும் வா போனும் கூப்பிட உரிமை வரணும்னா அப்பப்ப சந்திக்கணும் தானே?
0: அன்பா சொல்ல சொன்னா நீங்க எடுத்தோடனே மிரட்டுறீங்க.
1: இல்ல சார் எடுத்தவங்க லெந்தி டைலாக்கா குடுத்துட்டீங்களா, அதனால கொஞ்சம்
0: தடுமாறினாலும் பரவாயில்ல சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம்.
1: அன்புள்ள சீதா லட்சுமி அவர்களே,
0: அவர்களே
1: உங்களை
0: மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய மணிக்காப்பாளர் அவர்களே, போட்டியில பங்கெடுத்திருக்கீங்களா நீங்க பேச்சு போட்டியில?
1: என்ன
0: பண்ணுங்க அந்த வசனத்தை யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பத்திரமா சாப்பிட போங்க நண்பா.
1: நன்றி நன்றி.
0: சரி என்ன பாட்டு வேணும்?
1: ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பெரிய வரலாறு பாட்டு போடுங்க.
0: பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக, உற்சாகமா கேட்டுட்டு தெம்பா சாப்பிடுங்க வீட்டுல போயிட்டு. சரியா?
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
0: நன்றி நன்றி.
3: நெஞ்சில் குடியிருக்கும்.

ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு புது புதிய பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு திரேசா காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். நன்றிங்க.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: நாட்டின் உணவு பாதுகாப்புக்கான அவசரகால திட்டங்கள் வலுப்படுத்தப்படும். ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் ரத்து அதிகாரம் அகற்றப்பட வேண்டும், மலேசியா உறுதி. வணக்கம், சலாம், மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். புதிய சட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உயர் தாக்கத்தை ஏற்படுத்தும் திட்டங்களின் மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்புக்கான அவசரகால திட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாக வேடான் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்து சான் ஃபோங் ஹின் தெரிவித்தார். உலகளாவிய நிலையற்ற சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டின் உணவு விநியோகம் தொடர்ந்து சீராக இருப்பதை உறுதி செய்யவும் 2021-2030 தேசிய வேளாண் உணவுக் கொள்கை, 2030 தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை ஆகியவற்றின் கீழ் இந்நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு மன்றம் யுஎன்எஸ்சியின் 2036-2037 வரைக்குமான நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக மீண்டும் இணைவதற்கான விண்ணப்பத்தை மலேசியா அதிகாரப்படியாக சமர்ப்பித்துள்ளது. ரத்து அதிகாரத்தை அகற்றுவது உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு விவகாரங்கள், ஐநா பாதுகாப்பு மன்ற சீராக்கங்களில் வெளியுறவு கொள்கையின் முக்கிய கூறுகளாக மலேசியா தொடர்ந்து நிலைநிறுத்தும் என வெளியுறவு துணை அமைச்சர் டத்து லுகனிஸ்மாங் அவங் சவுன் தெரிவித்தார். இவ்வாண்டு நியூயார்க்கில் நடைபெறவுள்ள 81வது ஐநா பொது பேரவை விவாதத்தில் நிரந்தர உறுப்பு நாடுகளின் ரத்து அதிகாரம் அகற்றப்படுவது தொடர்பில் மலேசியாவின் நிலைப்பாடு நிலைநிறுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டுக்கான எஸ்பிஎம் மறுதேர்வு ஜூலை 14-16 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 188 தேர்வு மையங்களில் மலாய் மொழி, வரலாறு, கணிதம் ஆகிய பாடங்களுக்கான தேர்வை எழுத 12,974 பேர் பதிந்து கொண்டுள்ளனர். எஸ்பிஎம்யு தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் சோதனை வாரியத்தின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் ip.moe.gov.my லிருந்து அதற்கான நேர அட்டவணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அவ்வமைச்சு அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலாக்கா மாநிலத்தின் பதிவு செய்யப்பட்ட தங்கும் விடுதிகளில் வசூலிக்கப்படும் பாரம்பரிய கட்டணம் மூலம் 2012 இதுவரை 59.6 மில்லி ரிங்கிட் திரட்டப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலா, கலை, பண்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து அப்துல் ரசா அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அவற்றில் 60 விழுக்காடு மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வேளை 40 விழுக்காடு ஊராட்சி அமைப்புகளுக்கு விநியோகிக்கப்படுவதாக அவர் கூறினார். சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் குறிப்பாக மலாக்காவிற்கு வருகை கிடைக்கும் ஆண்டு இயக்கம், பண்டா ஹிலிரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வாகனமில்லா மண்டலம் போன்ற முயற்சிகளால் தங்கும் விடுதிகளுக்கான தேவை அதிகரித்துள்ளது. இது பாரம்பரிய கட்டண வருவாய் உயர்வுக்கு நேரடியாக பங்களித்துள்ளதாக டத்து அப்துல் ரசா தெரிவித்தார். நம்பிக்கை மோசடி, சொத்து முறைகேடு, அங்கத்தன் பிர்சத்து அனமுடா அர்மடா கட்சி நிதியை உள்ளடக்கிய கள்ளப்பண மோசடி ஆகிய 4 குற்றச்சாட்டுகளில் இருந்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சடே சைட் அப்துல் ரஹ்மானை விடுவிக்கும் உத்தரவை கூட்டரசு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. அவர் மீதான குற்றச்சாட்டையும் தண்டனையையும் மீண்டும் நடைமுறைப்படுத்த கோரி அரசு தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டை 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு தலைமையேற்ற மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் டத்துஸ்ரீ அபு பக்கர் ஜைஸ் தள்ளுபடி செய்தார். 2025 ஜூன் 25 நாள் இந்த 4 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் சைட் சடிக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விடுதலை செய்த மறுநாள் தேசிய சட்டத்துறை ஏஜிசி கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. பஹாங் இளையோர் மேம்பாட்டு திட்டத்திற்காக மாநில அரசு இவ்வாண்டு 3.4 மில்லி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதாக மந்திரி பசார் டத்து ஸ்ரீ வான் ரோஸ் டிவான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தலைமைத்துவம், கல்வி, விளையாட்டு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வலுப்படுத்த இந்த நிதி ஒதுக்கீடு பயன்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தன்னம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சிகள், படைப்பாற்றல், புத்தாக்கம், குழு மனப்பான்மை ஆகியவற்றில் இளையோர் முனைந்து ஈடுபடுவதோடு சமூகத்திற்கு பயனுள்ள தலைமுறையாக அறியப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மலாக்காவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. 12 குடும்பங்களின் 47 பேர் இன்னும் இரு உதவி மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை அவ்வெண்ணிக்கை 800 பதிவாகி இருந்ததாக சமூக நலத்துறையின் இன்ஃபோ பெஞ்சன அகப்பக்கம் குறிப்பிடுகிறது. பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 அலூர் காஜாவிலும், 42 பேர் ஜாசினிலும் உள்ள உதவி மையங்களில் தங்கியுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று,
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: கொங்கோ குடியரசில் புதிதாக 5 மாநிலங்களில் இபோலா தொற்று நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் இபோலா நேர்வுகள் 1873 அதிகரித்துள்ளன. மேலும் அத்தொற்று தொடர்பில் 672 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 763 நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை மையங்களில் கட்டில்களின் பயன்பாடு 95.1 விழுக்காட்டை நெருங்கியுள்ளதாக தேசிய சுகாதார செயலாக்க தரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. தொற்று கண்டவர்களுள் 306 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். எண்ணெய் விலை 4 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் வெடித்துள்ள மோதல் சண்டை நிறுத்த உடன்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. இவ்வேளை தொழில்நுட்ப நிறுவனங்கள் சுணங்கியுள்ளதை தொடர்ந்து ஆசிய பங்குச்சந்தையில் சோல் வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது. இதற்கிடையில் மீண்டும் மூண்டுள்ள இந்த சண்டை மத்திய பொருளகங்கள் வட்டி விகிதத்தை உயர்த்த வித்திடக்கூடும் என ஐயுறப்படுகிறது. தற்போதைய கச்சா எண்ணெய் விலை மார்ச் போல் உச்சத்தை எட்டாது. எனினும் வர்த்தகர்கள் மோசமான சூழலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என forex.com சந்தை ஆய்வாளர் கூறியுள்ளார். திங்கட்கிழமை வணிகம் திறக்கப்படும் போது இந்திய ரூபாய் பலவீனமடைய வாய்ப்புள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் வளைகுடா நாடுகளில் தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் விளைவாக சந்தையின் கவனம் மீண்டும் எண்ணெய் பக்கம் திரும்பியிருப்பது இந்தியாவின் வர்த்தக சமநிலைக்கு ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. வணிகம் திறக்கப்படும் போது ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக 95.65 ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அது 95.325 இருந்தது. ஸ்பெயினின் தென்கிழக்கு மாவட்டம் அல்மீரியாவில் காட்டுத்தீ சம்பவத்தில் பலியானவர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. மேலும் 7 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 அவசர சிகிச்சையை பெறுவதாக அதிகாரப்படி தகவல்கள் காட்டுகின்றன. தீச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுள் பெரும்பாலோர் அந்நிய நாட்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 பேர் காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் விசாரிக்கப்படும் வேளை மின்கம்பம் அல்லது மின்வடம் சரிந்து விழுந்ததால் தீ ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. விளையாட்டு. புதன்கிழமை அதிகாலையில் பிரான்சும் ஸ்பெயினும் உலகக்கிண்ண கார்பந்தின் அரையிறுதிச் சுற்றை தொடக்கி வைக்கின்றன. ஒரு நாளுக்கு பின் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் பொருதுகின்றன. இது 1986 உலகக்கிண்ணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க காலிறுதிச் சுற்றை நினைவு கூறுகிறது. 10 எண் லியோனல் மெஸ்ஸி 206 முறையாக பன்னாட்டு ஆட்டத்தில் களமிறங்குவதாக பயிற்றுனர் லியோனல் ஸ்கெலோனி கூறியுள்ளார். எனினும் முதல் முறையாக இங்கிலாந்துக்கு எதிராக போட்டியிடவுள்ளார். 3 லயன்ஸ் அணியிலும் 10 எண் கொண்ட சிறந்த விளையாட்டாளர் ஜூட் பெலிங்ஹாம் விளையாடுகிறார். அத்துடன் அணித்தலைவர் ஹாரி கேனும் களமிறங்குகிறார். நாட்டின் உணவு பாதுகாப்புக்கான அவசரகால திட்டங்கள் வலுப்படுத்தப்படும். ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் ரத்து அதிகாரம் அகற்றப்பட வேண்டும். மலேசியா உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். புதிய வாரத்தின் புதிய பயணத்திற்கான ஒரு நாள் தான் இன்று காலை பொழுதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். தொடர்ந்து இந்த மதியமும் அதைவிட இன்னும் சிறப்பான நல்ல நல்ல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு இனிமையாக இந்த இசையும் இசையும் இனிய நினைவுகளோடு மலர்ந்து விட்டது.

உள்ளூர் பாடல் தான் அது. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். சரி, உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி 26 இந்த முறை அதிகாரப்படியான ஒளிபரப்பு ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக கூட நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ காலிறுதி சுற்றுகள் முடிவடைந்து அரையிறுதி சுற்றுக்கு தயாராகியாச்சு. புதன் வியாழக்கிழமைகள்ல வந்து இந்த அரையிறுதி சுற்று 1-2 நடைபெறவிருக்கின்றது. சரி, நீங்க இப்போ அழைத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, 4 அணிகள் தேர்வாகி இருக்கின்றன. இதுல உங்களுடைய ஆதரவு எந்த அணிக்கு? இந்த 4 அணிகள்ல உங்களுடைய ஆதரவு எந்த அணிக்கு அப்படின்றத நீங்க சொல்லலாம். பிரான்ஸா, ஸ்பெயினா, அல்லது அர்ஜென்டினாவா, இங்கிலாந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம். இது இசையும் இசையும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு நீங்களுமே அழைத்து சொல்லலாம். இந்த ஆண்டு எந்த அணிதான் இந்த உலக கிண்ணத்தை கைப்பற்ற போகின்றது? உங்களுடைய ஆதரவு, ஒருவேளை உங்களுடைய அணி வந்து கிளம்பி இருக்கலாம் பாதியிலிருந்து, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப அரையிறுதியிலிருந்து இறுதி சுற்றுக்கு போக போறோம் இல்லையா. இதற்கிடையில் மின்னல் கிளி, மின்னல் கிளி அரையிறுதி சுற்றுகளும் இந்த மாபெரும் இறுதி சுற்றும் எந்த அணி அப்படின்றதும் கணிக்க போகுது. அந்த காணொலிகள் கூட உங்களுக்காக கூடியவர்கள் வெள்ளாஃபமோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல வரும். இதற்கு முன்னதாக சொன்னதெல்லாம் எவ்வளோ சரியா அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா. கூடியவர்கள் இந்த மின்னல் கிளிக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலாம். இங்க என்ன நினைக்கிறீங்க?

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நான் இன்னைக்கு காலையில எழுந்துட்டு என்ன தெரியுமா நினைச்சேன், ஐயோ திருப்பி காலையில நம்ம ஆபீஸ் போனோம், இதே ரூட்டீன நம்ம இதே செஞ்சிட்டு இருக்குமே, ஒரு மாற்றமா ஏதாச்சும் செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நிஜமா சொல்றேன் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆபீஸ்ல போய் ஸ்ட்ரெஸ் ஆன முகத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கணுமேட்டே காலையில ஒரு முடிவு பண்ணேன், நம்ம டிக்கெட் புக் பண்றோம் இந்தியாவுக்கு போறோம் சொந்தமா. எனக்கு சொந்தமா டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும், நிஜமா நினைச்சேன் தெரியுங்களா.
2: ஏன் போர் அடிச்சிருச்சா?
1: போர் அடிச்சிருச்சு, என்னது இதேதான் செஞ்சிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு இந்த ஜேம்ல வேலைக்கு போறேன்னா திருப்பி வரனா ஜாகிங் போறோமா வீட்டுல இருக்கோமா திருப்பி இதேதான் சொல்லுவாரு ஒரு படத்துல, காலையில எந்திரிக்கிறதா சாப்பிடறதா ரிப்பீட் இதேதான் வந்துட்டு இருக்குது.
0: எத்தனை பேத்தோட மனசுல உள்ள குமுறலை வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க தரமா நீங்க?
1: நிஜமா ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு, இறுக்கமான லைஃபா இருக்குது.
2: விடுமுறைக்கு போயிட்டு வந்தா மாறிடுமா டக்குன்னு?
1: அப்படி மாறாது, பட் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்.
0: இல்ல விடுமுறை ரொம்ப முக்கியம், கண்டிப்பா எடுத்துட்டு
1: போயிட்டு வாங்க. கண்டிப்பா
0: போயிட்டு
2: வரணும் போவனா?
0: வாங்க போவனா? இப்படி போலாமா? கிடைச்சிச்சுன்னா உங்க கூட போயிட்டு வந்துருவேன்.
2: சிவகாமி நீங்க தனியா போயிட்டு வாங்க, இங்க போனாக்கு நிறைய வேலை இருக்கு.
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
5: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
6: சரி சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
5: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
7: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
6: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
5: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
6: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
5: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு, நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
6: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: உங்க ஆதரவு எந்த அணிக்கு குமார்?
1: என்னுடைய முழு ஆதரவு வந்து பிரான்சுக்கு.
0: நீங்க வந்து அடிப்படையிலேயே பிரான்ஸ் அணியின் ஆதரவாளரா இல்ல எப்படி?
1: அடிப்படையிலே பிரான்ஸ் ஆதரவாளரா.
0: அப்ப சரி, அப்ப சரி. ஏன்னா இப்ப எங்க அணில வந்து பிரேசில் கிளம்பிட்டாங்க பாருங்களேன், வெளி இல்லாம நாங்க அடுத்தடுத்த அணிகளுக்கு வந்து எங்களுடைய ஆதரவு கொடியை காட்டுறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சரி குமார், உங்ககிட்ட கேக்கணும், இப்ப இந்த நான்கு அணிகளுமே பலம் பொருந்திய அணிகளாக தான் இருக்கின்றன அல்லவா? பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, அர்ஜென்டினா, அங்கிட்டு மெஸ்ஸியும் இருக்கிறாரு, இந்த பக்கம் எம்பாபே இருக்கிறாரு. நீங்க பிரான்ஸ் அணி அப்படின்றதுனால சொல்றீங்க, ஆனா போட்டி எப்படி இருக்கும் நீங்க
1: எதிர்பார்க்கறீங்க? பிரான்ஸ் வந்து இந்த அளவுக்கு விளையாடுறாங்க. நம்ம அந்த ஒவ்வொரு கேமும் நம்ம பாக்குறப்ப, அது அப்போன அந்த குவார்டர் ஃபைனல் பாத்தீங்கன்னா, முதல் பெனால்டி அவரை மிஸ் பண்ணிட்ட பிறகு அவரை தூண்டி விடல, அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல திரும்பி புடிச்சிட்டாரு. சோ அந்த அட்டாக்கிங்க வந்து பாக்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப உறுதியா இருக்கேன், ஃபைனல்ல போவாங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நானு. ஆனா முடிவு வந்து அவங்க கையில தான் இருக்கு.
0: இந்த பிரான்ஸ் பாராகுவே அணிக்கு இடையிலான இந்த ஆட்டத்தை ஒரு பிரான்ஸ் ரசிகரா நீங்க பார்க்கும்போது இதை எப்படி பாத்தீங்க?
1: ரொம்ப கடுமையா இருந்தது, பிசிக்கல் அட்டாக்கிங் வந்து ரொம்ப இருந்துச்சு அங்க.
0: எம்பாபே இதனை சுற்றி சுற்றி வந்தாங்க.
1: ஆமா ஆமா. ஆனா அவரை வந்து அந்த அந்த தருணத்துல வந்து அவரு வந்து சிரிச்சுக்கிட்டே தான் சமாளிச்சாரு.
0: உண்மையிலேயே குமார், அவர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுங்களா? அதாவது நம்ம கூட வாழ்க்கையில பல விஷயங்களை கடந்து போகிறப்ப முகம் சுளிப்போம் தானே, அவர் அது செய்யவே இல்ல, சுருச்சுக்கிட்டே கடைசியில கோல் புகுத்துற வரைக்கும் ஜெயிச்சிட்டாரு.
1: மகிழ்ச்சியா
0: இருங்க சரியா?

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான். பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
4: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
4: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்தோம் உலக கிண்ணம் 2026 எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவு, அல்லது உங்கள் அணி இந்த நான்கில் ஒன்றாக இருந்ததுன்னா நீங்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணுங்க. உலக கிண்ண கார்பந்து போட்டியில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் 4 அணிகளும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அரையிறுதி 1 அதுல வந்து July 15 புதன்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பிரான்ஸ் ஸ்பெயின் அணியை சந்தித்து விளையாடுகின்றது. அரையிறுதி சுற்று 2 July 16 அதாவது வியாழக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு இங்கிலாந்து அர்ஜென்டினா அணியை சந்தித்து விளையாடவிருக்கின்றது. அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெறாத அணிகள் மற்றொரு ஆட்டத்தில் சந்திப்பாங்க. அதாவது அந்த ஆட்டம் 3-4 இடங்களில் வரும் அணிகளை தீர்மானிக்கும். ஆக இறுதி ஆட்டம் அடுத்த திங்கட்கிழமை, இந்த திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த திங்கட்கிழமை, ஆமா, July 20 அதிகாலை 3 மணிக்கு இடம்பெறும். இந்நேரம் நினைக்கிறேன் அடுத்த வாரம் இந்நேரம்னா நமக்கு தெரிஞ்சிடும் உலக கிண்ணம் யாருக்கு, நீங்க யாருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ராமு, உங்களுடைய ஆதரவு எந்த அணிக்கு?
1: நான் எப்போதுமே உலக கோப்பை வந்தவன ரெண்டு டீம் சூஸ் பண்ணுவேன். அந்த ரெண்டு தான் இப்ப மாட்ட போகுது, இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும்.
0: வழக்கமா உலக கிண்ணம் வந்தாலே இந்த இரண்டு அணிகளுக்கு தான் உங்களுடைய ஆதரவா?
1: செகண்ட் சாய்ஸ் வச்சிருப்பேன். அப்ப இந்த வகையில இருக்கும் போது எனக்கு வந்து ரெண்டு டீம் பரவாயில்ல. ஆனா எனக்கு வந்து இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து இங்கிலாந்தோட ஆதரவு நான் கொடுக்கலான் இருக்கேன். டிராவல் பண்ணிக்கிட்டு இப்ப இவ்வளவு தூரம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். அவங்க இந்த மாதிரி ஒரு புது டீம் வந்து ஒரு புது கோப்பை எடுக்கிறது வந்து நல்லது தானே?
0: ஆமா, பலருமே வந்து அப்படிதான் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, புது புது அணிகள் வந்து இந்த உலக கிண்ணம் எடுக்கும் போது அது அடுத்து வரும் அந்த புது நட்சத்திர விளையாட்டாளர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அப்படின்னு
1: சொல்றாங்க. அது உண்மை. அந்த ஒரு ரீதியில நான் வந்து இங்கிலாந்தோட ஆதரவு கொடுக்கறேன். அப்படி ஒரு கால் வந்து இது வந்து பந்துடாட்டு 50-50 இருந்துச்சுன்னா, அவங்க அர்ஜென்டினா டீம் விளையாடும் போது என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு அர்ஜென்டினாவுக்கு வந்து லியோனல் மெஸ்ஸிக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்.
0: ஆமா,
1: இந்தியோட நின்று வர அந்த ஒரு இதுல அவங்க அந்த ரேஞ்சில விளையாடுறாங்க. ஆனா இப்ப இந்த மூணு விளையாட்டு நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா, கடைசியில அவங்களும் ஸ்ட்ராகிள் பண்ணி தான் கோல் ஜெயிச்சு வந்திருக்காங்க.
0: அது என்னமோ உண்மைதான். இந்த முறை திடல்ல எல்லாருமே வந்து போராடிதான் ஜெயிக்கிறாங்கல்ல.
1: அந்த டைம் இருக்கு. அப்ப இந்த ட்ரிப் வந்து இங்கிலாந்து விளையாடும் போது இந்த செமிஃபைனல் நினைக்கிறேன், அவங்களோட கொஞ்சம் யுக்தியை மாத்தி அவங்க டிபெண்ட் பண்ணி விளையாண்டாங்கன்னா, பெனால்டி வரைக்கும் போச்சுன்னா இங்கிலாந்துக்கு சான்சஸ்.
0: சரியாக, அர்ஜென்ட் அரையிறுதி சுற்றுலே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா?
1: ஆமா,
0: சரி பாக்கலாம் சார். உங்க கணிப்பு வந்து சரியா அமைதா இல்லையான்னு. இங்கிலாந்து 2018 பிறகு முதல் முறையாக அரை இறுதி சுற்றுக்கு இப்போதாங்க முன்னேறி இருக்கு. அது அர்ஜென்டினா அணியை சந்தித்து விளையாட வருகின்றது. ஆனா இந்த 1966 இருந்து இங்கிலாந்து உலக கிண்ணத்தை வென்றது. இப்போ மீண்டும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு இங்கிலாந்து அணியின் ஆதரவாளர்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னமுடன் இன்று இஸ்தானா நகராவில் அதிகாரப்படி சந்திப்பு நடத்தினார். 2023 செப்டம்பரில் பதவியேற்றபின் முதல் முறையாக மலேசியாவுக்கு வருகை அளித்துள்ள தர்மனுக்கு அரச மரியாதை நல்கப்பட்டது. நாட்டுப்பெண் 21 குண்டு முழக்கத்துடன் மரியாதை அணிவகுப்பு தொடங்கியது. தாய்லாந்து பேங்காக்கில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மலேசியர்கள் பாதிக்கப்பட்டதாக எந்த ஒரு புகாரும் பெறப்படவில்லை என விஸ்வமித்ரா உறுதிப்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 27 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. மலேசியர்களை உட்படுத்திய புதிய தகவல் கிடைத்தால் உடனடியாக அறிவிக்கப்படும் என அமைச்சு கூறியுள்ளது. சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியது, கள்ளப்பணம், நம்பிக்கை மோசடி தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளில் இருந்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயித் சடி சயித் அப்துல் ரஹ்மான் விடுவிக்கப்பட்டதை கூட்டரசு நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. நீதிபதிகள் டத்தோச்சே முமர் ருசிமா கசாலியும் டத்தோ கோலின் லாரன்ஸ் செக்யூராவும் சயித் சடிக்கிற்கு எதிரான தீர்ப்பையும் தண்டனையையும் மீண்டும் நிலைநிறுத்த கோரி அரசு தரப்பு செய்த இறுதி மேல் முறையீட்டை நிராகரித்தனர். ஹொர்முஸ் நீரிணையில் பன்னாட்டு கப்பல்கள் மீது ஈரானின் தொடர் தாக்குதலை தடுக்கும் முயற்சியாக நாட்டின் இராணுவ முகாம்களை தாக்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்கோம் தெரிவித்துள்ளது. ஈரான் தாக்குதலின் ஆற்றலை குறைக்க ஏவுகணைகள் மூலம் அதன் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அடுத்த 18 மாதங்களுக்குள் பன்னாட்டு பயணிகளுக்கு இலக்குவியல் வருகை அட்டையை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அடுத்த 4 ஆண்டுகளில் விமான நிலைய பயணிகளுக்கான நவீனமயமாக்கல் திட்டங்களுக்கும் நாடு முழுவதும் இலக்குவியல் வருகை அட்டையை செயல்படுத்தவும் அந்நாட்டு அரசாங்கம் 56.1 மில்லியன் டாலரை செலவிடும் என்று உள்துறை அமைச்சர் டோனி பர்க் தெரிவித்துள்ளார். விளையாட்டு. நாட்டின் அதிவேக ஓட்டக்காரர் மொஹமட் அசீம் மொஹமட் ஃபமி அமெரிக்காவில் கல்வியை முடித்த பிறகு மலாயா பல்கலைக்கழகத்தில் தனது மேற்கல்வியை தொடர முடிவெடுத்துள்ளார். பன்னாட்டு அளவில் தொடர்ந்து வாய்ப்புகளை பெற இது தடையாக இருக்காது என அவர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சிகள் தொடர்வது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, பசுமையான நினைவுகளை பழம் பாடல்கள் கொண்டு வருவதற்காக இங்கே எடுத்து வச்சிருக்கோம். நீங்க கூட ஒருவேளை இந்த ஒரு பாடல் இந்த தருணத்துல கேட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனசுக்கு தோன்றினால் தாராளமாக அழைக்கலாம். சுழியம் 3228257333 அல்லது 4768 என்ற எங்களுக்கு இந்த பாடல் அந்த பாடல் ஒரே பாடலா

0: நெஞ்சில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரி.

பழம்பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சில பாடல்கள் நல்ல நினைவுகளை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் உங்களுக்காக காற்றலைகள்ல நாங்களுமே அனுப்பி வைக்கின்றோம்.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசா.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: ஜானகி அம்மா மறைஞ்சிட்டாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமா உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல அவங்க கடைசியா எம்ஜிஆருக்காக ஒரு பாடின பாடல் இருக்கு, உலகம் உலகம்னு, அந்த பாடல் ஒளிபரப்புமா. நான் வந்து அவங்க இவ்வளவு படங்களுக்கு, எம்ஜிஆர் படங்களுக்கு மற்ற பழைய பாடல் நிறைய பாடியிருக்காங்க, 80s பாடியிருக்காங்க. ஆனா பழம்பாடல்ல வந்து எம்ஜிஆருக்காக கடைசியா அவங்க நிறைய படத்துல எம்ஜிஆர் படத்துல பாடியிருக்காங்க. இந்த பாடல் வந்து கடைசியா அவங்க வந்து உலகம் சுற்றும் வாலிபன்ல அந்த உலகம் உலகம் பாட்டுல டி எம் சவுந்தரராஜனும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து படிச்ச பாட்டு.
1: உங்களுடைய காலகட்டத்துல எந்த மாதிரி அவங்களுடைய எஸ் ஜானகி அவர்களுடைய குரல் உங்களுக்கு ஒரு ஆறுதலா துணையா இருந்திருக்கு?
0: எத்தனையோ பாடல்மா, பாசம் படத்துல அவங்க பாடின பாட்டல் இருக்கு, அப்புறம் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே ஜல் ஜல் இனம் சலங்கை ஒளி அந்த மாதிரி, அப்புறம் முருகன் பாடல் சிங்கார வேலனே அந்த பாடலு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாடல் இருக்கு. அப்புறம் பி பி ஸ்ரீனிவாசோட சேர்ந்து அவங்க நிறைய காதல் பாடல் எல்லாம் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நினைவில் இருப்பாங்க.
1: ஆமா, அவங்க இல்லை அப்படின்னு நம்மால வந்து நினைத்து கூட பார்க்க முடியல, ஏன்னா எல்லா பாடல்களையும் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இசை இருக்கிற வரைக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல் என்றென்றும்
0: நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் எல்லாம் ஏ ஆர் ரகமான இசையில, மற்ற பெரும் இளையராஜா இசையிலையும் நிறைய பாடல்களை பாடிட்டாங்க.
1: ஆமா, ஆறு தலைமுறைகளை கொண்டாடிய ஒரு குரல் அப்படின்னா நிச்சயமா அது அவர்களுடைய குரல் தான்.

அவங்க செய்தி கேட்டா ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு. தெரேசா எத்தனோ ஆயிரம் பாடல பாடி இருக்காங்க, ஆனா அவங்க இப்ப உள்ள பாடல்களை விட பழைய பாடல கேட்கும் போது தான் எனக்கு மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். போலீஸ்கார் மகள்ல இந்த மன்றத்தில் ஓடி வரும் இல்ல தெந்தலை கேட்க அந்த பாடலை கேட்கலாம் சொல்றேன் தெரேசால சார்.

0: பேசுறமா, வம்சா மஞ்சுல இருந்து. அவங்கள மறக்க முடியாதுமா நம்ம? ஐயோ அம்மா, ஜானகி அம்மானாலே இளமைக்கும் இனிமைக்கும் கஷ்டத்துக்கும் சங்கடத்துக்கும் அவங்க பாடல் உறங்க வைக்கிற பாடல்மா. ஐயோ என்ன சங்கடம் வந்தாலும் அவங்களோட பாடல் கட்டமா மன அமைதி அடையும். கஷ்டம் வந்தமா கவலையா இருந்தமா அவங்க பாடல் கட்டமா ரொம்ப நிம்மதியா இருக்கும் மனசு. இந்த பாடல் நீங்க கேளுங்க, இனிமே இனிமே அம்மா குரல். ஐயோ மறக்கவே முடியாதுமா, போங்கம்மா.
1: காலத்தால அழியாத ஒரு குரல், உண்மையிலேயே கடவுள் ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரத்தை இப்ப இசை பெரியர்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இருந்த போதிலும் நம்மளுடைய மனதை விட்டு அவங்க என்றென்றுமே
0: என்னைக்கும் அகல மாட்டாங்க.
1: ஆமா, நம்ம மனசோட தான் இருக்கிறாங்க அவங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, பாசம் மரத்துல

0: வணக்கம். சுரேஷா அம்மாவாங்களா?
1: ஆமா, நான் தான்மா, சொல்லுங்க.
0: எனக்கு ஜானகி அம்மா பாட்டுலாம் வந்து நான் 8 வயசுல இருந்து கேக்குறேம்மா. இப்போ 64 வயசாச்சு. அவங்க பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அடிமை பெண்ல வந்து காலத்தை வென்ற ரெண்டு பேரும் அம்மியும் கூட்டு அப்படி நாம படிப்பாங்க.
1: பி சுசிலா, எஸ் ஜானகி, இருவரும் இணைந்து
0: இணைந்து படிச்ச பாட்டு அருமையா.

0: ஆனால் உண்மையிலேயே காலத்தை வென்ற குரல்தான் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல். 6 தலைமுறை காதலித்தது இந்த குரலை. இன்று இந்த குரல் நின்றிருக்கலாம், ஆனால் விதைத்த இசை இன்றுமே நம் இதயங்களில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது.
1: பண்பட்ட பாடகியே எழுந்துட்டோம், அவங்க ஆத்மா சாந்தியட பிரார்த்திக்கிறோம், அவங்க குரல் ஒலிக்க இந்த பாடலை கேட்கிறேன்.
0: இசை தாய்க்கு அஞ்சலி. இன்றைய இசையும் இசையும் பழம் பாடல்கள். காலம் மௌனமானாலும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல் மௌனமாவதில்லை. காற்றில் கலந்த குரல், காலம் முழுதும் அவரின் குரல் உயிர்களின் உணர்வாக வாழ்ந்து கொண்டிருக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2035 ஆண்டுக்குள் நாடு முழுவதும் உள்ள பொது பல்கலைக்கழகங்களிலும் பாலிடெக்னிக்குகளிலும் முழு நேர பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்களில் 70% தங்கக்கூடிய உறைவிடக் கல்லூரிகளை அமைக்க உயர்கல்வி அமைச்சு இலக்கிட்டுள்ளது. 2024 உயர்கல்வி அமைச்சு மேம்படுத்திய உறைவிடக் கல்லூரி கொள்கையின் கீழ் இந்த இலக்கு வரையப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் குறிப்பிட்டார். உற்பத்தி திறனை வலுப்படுத்தும் முனைப்புகளை செயல்படுத்தியதன் வாயிலாக தன்னிறைவு விகிதம் SSR வெற்றிகரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கால்நடை துணைத்துறையில் இந்த அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வேடான் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்து சான் ஃபுங் ஹின் குறிப்பிட்டார். இது தேசிய பால் உற்பத்தியையும் உள்நாட்டு விவசாயிகளின் திறனையும் வலுப்படுத்துகின்றன என்றார் அவர். நாட்டின் தொழில்நுட்ப மையத்தில் குறை கடத்தி ஆள் தொழில்நுட்ப துறைகளுக்கு நிதியளிப்பதற்காக ஒருங்கிணைந்த நிதி தேர்வுகளை வழங்கும் ஓரிட சேவை மையத்தை மலேசியா நிறுவ வேண்டும் என நிதித்துணை அமைச்சர் லியூ சின்தோங் பரிந்துரைத்துள்ளார். இது ஆழமான தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு இடையிலான இடைவெளியை குறைக்கும் என்றார் அவர். மியான்மர் மோன் மாநிலத்தில் ஏற்பட்ட தொடர் கனமழையாலும் வெள்ளத்தினாலும் 435 குடும்பங்களைச் சேர்ந்த 1681 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டனர். மேலும் அங்குள்ள பெலின் ஆற்றின் நீர்மட்டம் ஆபத்து கட்டத்தை எட்டியுள்ளதாக தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்தது. தீயணைப்பு மீட்புத்துறையும் தன்னார்வ மீட்புக் குழுவும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளதாக அதிகாரி கூறினார். பஹ்ரீன் உட்பட ஒமானில் உள்ள ராடார் அமைப்புகளை அழித்ததாகவும் மனமா நகரின் தெற்கு எல்லையில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கியுள்ளதாகவும் ஈரானின் புரட்சிப்படை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை அறிமுகப்படுத்துவது குறித்த பரிந்துரைகளை நிபுணர்கள் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் அர்சுலா வொண்டலேயனிடம் சமர்ப்பிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயின், கிரீஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சில வயதுக்குட்பட்ட சிறாருக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு சட்டப்பூர்வ தடையை விதிக்க திட்டமிட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நான் இன்னைக்கு காலையில எழுந்துட்டு என்ன தெரியுமா நினைச்சேன், திருப்பி காலையில நம்ம ஆபீஸ் போனோம், இதே ரூட்டீன நம்ம இதே செஞ்சிட்டு இருக்கோமே, ஒரு மாற்றமா ஏதாச்சும் செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நிஜமா சொல்றேன் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஆபீஸ்ல போய் ஸ்ட்ரெஸ்ஸான முகத்தை பார்த்து வேலை செஞ்சிட்டு இருக்கணுமேட்டுனே காலையில ஒரு முடிவு பண்ணேன், நம்ம டிக்கெட் புக் பண்றோம், இந்தியாவுக்கு போறோம் சொந்தமா. எனக்கு சொந்தமா டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். நிஜமா நினைச்சு தெரியுங்களா,
2: ஏன் போர் அடிச்சிருச்சா?
1: போர் அடிச்சிருச்சு. என்னது இதேதான் செஞ்சிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு இந்த ஜேம்ல வேலைக்கு போறேன்னா திருப்பி வரனா ஜாகிங் போறோமா வீட்டுல இருக்கோமா திருப்பி இதேதான். அசலூர் ஒரு படத்துல காலையில எந்திரிக்கிறதா சாப்பிடுறா ரிப்பீட் இதேதான் வந்துட்டு இருக்குது.
0: எத்தனை பேத்தோட மனசுல உள்ள குமுறலை வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க தரமா நீங்க?
1: நிஜமா ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு, இறுக்கமான லைஃபா இருக்குது.
2: விடுமுறைக்கு போயிட்டு வந்தா மாறிடுமா டக்குன்னு?
1: அப்படி மாறாது, பட் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்.
0: இல்ல விடுமுறை ரொம்ப முக்கியம், கண்டிப்பா எடுத்துட்டு போயிட்டு வாங்க.
1: கண்டிப்பா போயிட்டு வரணும் போவனா. சரி வாங்க போனா.
0: இப்படி போலாமா? விடுமுறை எனக்கு கிடைச்சா நான் உங்க கூட போயிட்டு வந்துருவேன்.
2: சிவகாமி நீங்க தனியா போயிட்டு வாங்க, இங்க போனாக்கு நிறைய வேலை இருக்கு.
1: நீங்க
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். நான் திருமதி வேறமா பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
0: நான் இன்னைக்கு என் பேத்திக்கு வந்து 21 வயசுமா.
1: அப்படியா?
0: பெட்டிஷா பேரு அவளுக்கு. இன்னைக்கு 21 வயசு. இன்னைக்கு அவளுக்கு அவளுக்காக நான் வாழ்த்து சொல்றேன். அப்பா அம்மா பேரு ஜான்சன் புனிதா, தாத்தா பாட்டி அருண்நாதன் வீரம்மா, அப்புறம் அத்தைக எல்லாம் பேத்திக்கு நீரோடு வாழணும். நல்லா படிக்கணும். காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறா. நல்லா படிக்கணும்னு அவளை வாழ்த்துறேன்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
7: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
8: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
7: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில்
8: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
6: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
8: நினைத்தாலே இனிக்கும்.
9: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
8: கேளுங்க, ரசிங்க,
6: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: மன்னிக்கவும்.
1: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக மாயப்பிரபு வரார் வரார் வரார்.

தம் தரையிட தீம் தரையிட தோம் தரையிட நம் தரையிட தத்த தரையிட தித்தி தரையிட தொம் தும் தரையிட நம் நம் தரையிட

0: வணக்கம் அத்ரேசா, நான் சுசிலா பேசுறேன். சித்தியவன்லேருந்து
1: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: யாசிகா மொழியாளினி இருவருக்கும் வாழ்த்துமா. அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. தாத்தா சண்முகம் ராணி, சரஸ்வதி பாட்டி சரஸ்வதி, துரை ராஜேஷ், அம்மா அப்பா குமரேசன், ஜோதி, சிவபாலன், கலா, இவங்க வாழ்த்துறாங்க.

கூழு, சுண்டல், வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்காய், சுண்டக்கஞ்சி, சுட்டவாழை, மக்காச்சோளம், நீர்மோர், பேட்டரி தண்ணி, இளநீ, எராத்தொக்கு, உப்பு கண்டம், பழைய சோறு, டிகிரி காப்பி, இஞ்சி மரப்பா, கடலை முட்டாய், கமரகட்டு, வெள்ளரிக்காய், இளந்தப்பழம், குச்சி ஐஸ், கோழி சோடா, முறுக்கு, பஞ்சு முட்டாய், கரும்பு சாறு, மிளகா பஜ்ஜி, எள்ளு வடை, பொறி உருண்டை, ஜிகிரு தண்டா, ஜீரா தண்ணி, ஜவ்வு முட்டாய், கீரை வடை, கிர்னிப்பழம், அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், பள்ளி முட்டை, பப்பாளி, புகையலை, போத பாக்கு, புண்ணாக்கு.

நஷ்டம் படபடப்பு பழிவாங்கல் பாவம் போட்டு கொடுத்து போடுறாம கிண்டலு எழப்பம் எச்ச புத்தி இருமாப்பு சகுனி வேலை சதி செயல் கோல் மூட்டல் குறுக்கு புத்தி ஒட்டு கெட்டல் ஓர வஞ்சன பொய் புழுகு முட்டை டகுல் வேலை டப்பாங்குத்து அரக்கத்தனம் பீலா பில்டப் பிசாத்து கொல்லிக்கண்ணு குசும்பு சின்னத்தனம் சிண்டு முடி அல்லக்கை அல்போன் டேருமாறு டிமிக்கி ஊழ உதார் ஒப்பாரி ஜால்ரா ஜர்க்கடித்தல் திருட்டு வேலை தில்லு முள்ளு சண்டித்தனா.

கோன்சாமி, முன்சாமி, முத்துசாமி, கிருஷ்ணசாமி, மாடசாமி, மயில்சாமி, வேலுசாமி, வீராசாமி, கண்ணுசாமி, கருப்புசாமி, மலச்சாமி, பழனிசாமி, குருசாமி, கோட்டசாமி, சின்னசாமி, பெரியசாமி, ஆரிசாமி, அழகுசாமி, அப்பாசாமி, கொண்டசாமி, வேட்டசாமி, வெங்கடசாமி, தங்கச்சாமி, பெருமாள் சாமி, நாராயணசாமி, சிவச்சாமி, சீனுசாமி, சடையச்சாமி, சந்திராசாமி, வெள்ளச்சாமி, குயில்சாமி, குமாரசாமி, கோதன்சாமி, அங்குசாமி, துரச்சாமி, பொண்ணுசாமி, ஐயாச்சாமி, அண்ணாசாமி, நல்லசாமி.

0: நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يعلم بأن الله يرى صدق الله العظيم அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். நேர்களே, சென்ற வாரம் சூரத்துல் அலக்குடைய 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரை நாம் பார்த்தோம். அந்த வசனத்துடைய கருத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் கருத்து, தொழுகை மிக முக்கியமான கடமை. தொழுகையை கொண்டு அல்லாஹுவை நெருங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகைதான் இறைவனுடைய சந்திப்பாக இருக்கிறது, தொழுகைதான் இறை விசுவாசிகளுக்கு மிஅராஜாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேர்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றிதான் அடியார்களிடத்திலே முதல் முதலாக கேள்வியை கேட்பான். எந்த மனிதருக்கு தொழுகை சரியாகி விடுகிறதோ அவருடைய எல்லாவிதமான அமல்களும் சரியாகிவிடும். எந்த மனிதருக்கு தொழுகை சரியில்லையோ அவருடைய மற்ற அமல்கள் சரியிருக்காது, செயல்கள் சரியிருக்காது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபுரானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேர்களே, இரண்டாவது கருத்து, தொழுக வருபவர்களை யாரும் தடுக்கக்கூடாது. எப்படி அபூஜஹில் நபி அவர்கள் தொழுகைக்காக வரும் பொழுது தடுத்தானோ அதுபோன்று யாரும் தடுக்க கூடாது. அப்படி தடுத்தால் அல்லாஹ் சொல்கிறான், லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யும் வலஹும் ஃபில் ஆஹிரத்தி அதாபுன் அஸீம், இம்மையில் இழிவு மறுமையில் மகத்தான வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். அதனால் தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்களை யாரும் தடுத்துவிடக் கூடாது. மூன்றாவது கருத்தாக, நபிமார்கள் சஹாபாக்கள் நல்ல மனிதர்கள் உலமாக்கள், இவர்களை யாரும் புறக்கணிக்க கூடாது. எப்படி அபூஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தானோ அதே போன்று நாம் யாரையும் புறக்கணிக்க கூடாது. நல்லவர்களோடு தொடர்பு வைக்க வேண்டும், நல்ல மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மூன்றாவது கருத்தாக பதிவு செய்கிறான். நேர்களே, நான்காவது கருத்தாக, மனிதன் எதை செய்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுடைய பார்வையை விட்டும் மனிதன் தப்ப முடியாது என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 15வது வசனத்தில், தொழுகையாளியை தொழவிடாமல் தடுப்பவருக்கும் அபூஜஹிலுடைய செயலுக்கும் கடுமையாக எச்சரிக்கையை அல்லாஹுத்தாலா சூரத்துல் அலக்குடைய 15வது வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். கல்லால இல்லம் நாசியா, ஜாக்கிரதை, எச்சரிக்கை, அவன் தொழுகையாளியை தொலைவிடாமல் தடுப்பதை விட்டும் விலகிக் கொள்ளாவிட்டால் அவனுடைய முன் நெற்றி ரோமத்தை பற்றி இழுப்போம். நேர்களே, 16வது வசனத்தில், நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தி ஆ, தவறு இழைத்து பொய்யுரைக்கும் முன் நெற்றி ரோமத்தை நாம் இழுப்போம் என்று அல்லாஹு கூறுகிறான். இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு வியக்கத்தக்க அறிவியல் நுணுக்கம் இருப்பதாக நவீன ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக மனித மூளையின் முன்பகுதியில் இருந்து தான் மனிதன் திட்டமிடுதல், முடிவெடுத்தல் மற்றும் பொய் சொல்லுதல் போன்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. ஒருவர் ஒரு பாவத்தை செய்ய திட்டமிடுவதும் ஒரு பொய்யை புடைவதும் மூளையின் இந்த முன்னெற்றிக்கு பின்னால் உள்ள பகுதியில்தான் நிகழ்கிறது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் அந்த முன்னெற்றியை பொய்யான பாவம் செய்யும் பகுதி என்று குறிப்பிட்டிருக்கிறது. இது தற்செயலாக அல்ல, படைத்தவனின் வாக்கு என்பதற்கு சான்றாக இருக்கிறது. நேர்களே, சூரத்துல் அலக்குடைய 17வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரை ஏறத்தாழ அபூ ஜஹில் போன்ற அக்கிரமக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள், அதே போன்று நல்லவர்களை துன்புறுத்த நினைப்பவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். நல்லவர்களை எவர்கள் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு போதுமானவன். அப்படிப்பட்டவர்களின் முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுத்து மிக மோசமான நிலையில் நரகத்தில் தள்ளும்படி நரக காவலர்களான ஜபானியாக்களுக்கு இறைவன் கட்டளையிடுகிறான். யாரை நம்பி இந்த அநியாய செயலில் ஈடுபட்டார்களோ அவர்களையும், யாரெல்லாம் உங்களுக்கு உடந்தையாக இருந்தார்களோ அனைவர்களையும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். எனவே அவன் தனது உதவிக்காக ஃபல் யதுஉ நாதியா, தனது சபையோரை அழைத்துக் கொள்ளட்டும். சனதுல் ஜபானியா, நாம் நமது நரக காவலாளிகளை அழைத்துக் கொள்வோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். நேர்களே, 17-18 இந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லி காண்பிக்கிறான். அதாவது, ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மோசமாக செயல்களை செய்த பிறகு நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அந்த தண்டனையை விட்டு என்னால் தற்காத்துக் கொள்ள முடியும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தன்னுடைய கூட்டாளிகள் அனைவர்களையும் அழைத்துக் கொள்ளட்டும். நாமும் நம்முடைய நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம். நிச்சயமாக நம்முடைய நரகத்தின் காவலாளிகள் வெற்றி பெறுவார்கள், அனைவர்களையும் நரகத்திலே தள்ளுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். நேர்களே, 19வது வசனத்திலே தனக்கு, அதாவது எவன் மிகப்பெரிய பாவங்களை செய்கிறானோ, எவன் தொழுகையை தடுக்கிறானோ அவனுக்கு கீழ்படிய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். எச்சரிக்கை, நிச்சயமாக அவனுக்கு நீங்கள் கீழ்படியாதீர்கள். உங்களுடைய இரட்சகனுக்கு சிரம்பணிவீராக, இன்னும் அவனை வணக்கத்தின் அடிப்படையில் நெருங்குவீராக என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். நேர்களே, இப்பொழுது இந்த 19வது வசனத்திலிருந்து சில கருத்தை பார்க்கிறோம். முதலாவது கருத்து, தொழுகையாளிகளை தடுப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான். இரண்டாவது கருத்து, தொழுகையாளிகளை தடுக்கக்கூடியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம், அவர்களை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். மூன்றாவது கருத்து, சஜிதா செய்ய வேண்டும், சிரம்பணிய வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். ஏனென்றால் சஜிதாவின் மூலம் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற முடியும். எனவே அதிகமாக துவா செய்யுங்கள், சஜிதா செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் ஃஅக்ஸிருத் துஆ. ரவாஹு முஸ்லிம். ஒரு அடியான் இறைவனோடு மிக நெருக்கமாக இருக்கும் நிலை சஜிதா செய்யும் நிலையாகும். எனவே அந்த நேரத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். சஜிதாவிலே இருக்கும் பொழுது துவாவை மென்மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஜிதாவை பற்றி இரண்டாவது விஷயமாக நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய கருத்திலே வருகிறது, அதிகம் சஜிதா செய்வதால் நபியோடு சொர்க்கத்திலே இருக்கலாம். நபியோடு சொர்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார், நபியே, உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக சுஜூது செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சுஜூதின் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவீர்கள், மேலும் நாளை சொர்க்கத்தில் என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சஜிதாவுடைய மூன்றாவது சிறப்பை நாம் பார்க்கிறோம். நாம் செய்யும் ஒவ்வொரு சஜிதாவிற்கும் அல்லாஹு தாலா நமது பாவத்தை மன்னிக்கிறான், நமது அந்தஸ்தை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை தேடித்தரக்கூடிய அந்த சஜிதாவை நாம் அதிகம் செய்ய வேண்டும். அந்த சஜிதாவை நாம் சாதாரணமாகவும் செய்யலாம், அதே போன்று குறிப்பாக ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை இவைகளின் மூலம் சுஜூதை நாம் அதிகப்படுத்திக் கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். நான்காவது சிறப்பு, மறுமை நாளில் முஃமீன்களுக்கு சஜிதா செய்ததற்கான அடையாளம் அவர்களுடைய முகத்திலே இருக்கும். அது மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும். ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதர் குற்றவாளியாக இருக்கிறார், அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, உடல்களுடைய எல்லா பாகங்களும் பாதிக்கப்பட்டாலும் அவர் சஜிதா செய்த அந்த நெற்றியை நரக நெருப்பு தீண்டாது என்று ஹதீஸில் வருகிறது. அடுத்து சஜிதாவுடைய ஐந்தாவது சிறப்பு, ஒருவர் சஜிதா வசனத்தை ஓதி சஜிதா செய்தால் ஷைத்தான் அழுது கொண்டே ஓடுவான், ஷைத்தான் வருத்தப்படுகிறான். ஷைத்தான் சொல்லுகிறான், ஆதமின் மகனுக்கு அல்லாஹு தாலா சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த கட்டளையை அவர்கள் செய்தார்கள், அந்த கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள், அதனால் அவர்களுக்கு சொர்க்கம் என்பது இருக்கிறது. எனக்கும் அல்லாஹு தாலா சஜிதா செய்ய வேண்டும் என்று ஏவினான், நானே சஜிதா செய்வதற்கு மறுத்துவிட்டேன், அதனால் எனக்கு நரகம் இருக்கிறது என்று ஷைத்தான் புலம்பக்கூடியவனாக அவன் ஓடுவான் என்று ஹதீஸில் வருகிறது. ஒரு மனிதர் சஜிதாவின் மூலம் இறைவனுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். மேலும் அல்லாஹு தாலா நான்காவது கருத்தாக இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறான், ஒரு மனிதர் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அதாவது கல்லா லா துத்தியுஹு வஸ்ஜுது வக்தரிப், நிச்சயமாக தொழுகையை தடுக்கக்கூடியவனுக்கும் நீங்கள் வழிபட வேண்டாம், சுஜூது செய்ய வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற வேண்டும். இறைவனுடைய நெருக்கம் எதன் மூலம் பெற முடியும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய நெருக்கத்தை பல அடிப்படைகளில் நாம் பெறலாம். அதில் முக்கியமாக ஒரு மனிதர் அதிகமாக கலிமா சொல்லிக் கொண்டே இருந்தால், விக்ருகளை செய்து கொண்டே இருந்தால் இறைவனுடைய நெருக்கத்தை ஒரு மனிதர் பெற முடியும். அதே போன்று இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அடுத்த வழிமுறை, ஒரு மனிதர் தொழுகையை சதாவும் தொடர்ச்சியாக தொழுது கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் வபுர்ஹானன் வநஜாத்தன் யௌமல் கியாமத்தி. எந்த மனிதர் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே ஒரு பிரகாசம் என்பது இருக்கிறது, அதே போன்று வெற்றி என்பது இருக்கிறது. எந்த மனிதர் தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ அவருக்கு பிரகாசம் என்பது இருக்காது, வெற்றி என்பது இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக தொழுகையின் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும். அடுத்து ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதன் மூலம் இறைவனை நெருங்க முடியும். ஏனென்றால் குர்ஆன் என்பது மிகச் சிறந்த அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது. அந்த குர்ஆனை ஒரு மனிதர் ஓதுகிறார் என்றால் ஒரு எழுத்திற்கு பல நன்மைகளை அல்லாஹு தாலா தருகிறான். அந்த குர்ஆனை ஒருவர் சரியான அடிப்படையில் ஓதினால் அல்லாஹு தாலா ஓதக்கூடிய அந்த மனிதருடைய சப்தத்தை அல்லாஹு கேட்கிறான் என்று ஹதீஸில் வருகிறது. ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதன் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும். அதே போன்று இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு உதவி செய்வதன் மூலமும் இறைவனுடைய அந்த நெருக்கத்தை பெற முடியும். ஆனால் இன்றைய காலத்திலே மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி மேம்படுத்துவதன் மூலம் இறைவனுடைய அந்த நெருக்கத்தை நிச்சயமாக பெற்று சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கின்.
0: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இனிதே நிறைவடைகின்றது இசையும் இசையும் நிகழ்ச்சி. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரைசா லாசாரு. அடுத்து தீரா இசையில் மௌன ராகம். உங்களுக்காகவே ஒரு சூழல், அந்த சூழல்ல நீங்க யார் பக்கம் என்ன பதில் சொல்ல போறீங்க அல்லது என்ன முடிவு தான் எடுக்க போறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தீரா இசையை கேளுங்க. தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமரன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண்ணம் 2026 அதிகாரப்படியான ஒளிபரப்பு RTM. யாருக்குங்க அந்த கிண்ணம்? மின்னல் கிளி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்க கட்டாயம் எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பாருங்க. இது வரைக்கும் மின்னல் கிளியின் கணிப்பு தவறல, தப்பல. இதற்கு பிறகு எப்படி இருக்க போகுது தெரிஞ்சுக்கணுமா? இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாலி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நுட்ப தொழில் கல்வி டிவெட் உடனான முன்கூட்டிய ஒத்துழைப்பின் மூலம் அதன் பட்டதாரிகளுக்கு 100 விழுக்காடு வேலை வாய்ப்பை அரசாங்கம் உறுதி செய்வதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமிதே கூறினார். நாட்டின் பாதுகாப்பை பேணுவதற்கான அம்சங்களை உள்ளடக்குவதன் மூலம் அனைவருக்குமான சேவை வழங்கல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லூடக சட்ட வரைவு இன்று மக்களவையில் முதல் வாசிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சட்ட வரைவை சமர்ப்பிக்கும் போது அதன் 2 வாசிப்பு இந்த கூட்டத்தொடரிலேயே நடைபெறும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். இராணுவப்படை நிதி வாரியம் LTAT போட்டித்தன்மை வாய்ந்த லாப ஈவை வழங்கும் செயல்திறனை தொடர்ந்து நிலைநிறுத்துவதில் கடப்பாடு கொண்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் ஹலித் நூடின் தெரிவித்தார். LTAT கடந்த 2 முதல் 3 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் 5 விழுக்காடு லாப ஈவு விகிதத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இது சந்தை சவால்களை எதிர்கொள்வதில் அந்த வாரியத்தின் மீள்திறனை குறிக்கிறது. ரஷ்யாவை நோக்கி யுக்ரைன் மேற்கொண்ட திருக்குறுதி தாக்குதல் 4 பேரின் உயிரை பறித்துள்ளதோடு 7 காயமடைந்துள்ளதாக மோஸ்கோ அதிகார தரப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஆற்றல் தளங்களை குறிவைத்து கியேவ் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதுவரை 81 திருக்குறுதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக மோஸ்கோ ஆளுநர் ஆண்ட்ரே வொரோபியோவ் தொலைவரியில் இடுகையிட்டுள்ளார். பிரபல ஜுரசிக் பார்க் திரைப்படத்தின் நட்சத்திரம் சேம் நீல் தமது 78 வயதில் ஆஸ்திரேலியாவில் காலமானார். அவரின் திடீர் மரணம் சற்றும் எதிர்பார்க்கப்படாத ஒன்றென அவரது குடும்ப உறுப்பினர்கள் அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டுள்ளனர். 2023 3 கட்ட நான் ஹாட்ஜ்கின் லிம்ஃபோமா நோயால் பாதிக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர். விளையாட்டு. தேசிய உள்ளரங்கு சைக்கிள் ஓட்டத்தின் நுட்ப இயக்குனர் ஜான் பேஸ்லி அணியிலிருந்து விலகினால் அவருக்கு பதிலாக உண்மையில் தகுதியான ஒரு வேட்பாளரை தம்மால் இன்னும் அடையாளம் காண முடியவில்லை என தலைமை பயிற்றுனர் ஹர்னிசம் பஸ்ரி ஒப்புக்கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவை பிறப்பிடமாக கொண்ட அந்த 64 பயிற்றுனரின் சேவையும் பங்கும் அளப்பரியது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படி சென்றது, சென்று கொண்டிருக்கிறது? என்னடா வாழ்க்கை அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கை தெரியும், சில நேரத்தில் நம்மளுடைய மன அழுத்தத்தின் காரணத்தினால் நம்ம அப்படி பேசுவோம். ஆனால் உங்களுக்கு தான் தீராயசி இருக்கு, நான் இருக்கேன். 8 மணி வர சந்தோஷமா இருப்போம். இன்று அழகான ஒரு நாள். அதே வேளையில் நேற்று ஒரு மனதுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்தது, காலஞ்சென்ற ஜானகி. இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிற தருணமாக நான் கருதுகின்றேன். காரணம், அவர் நமக்கு கொடுத்த பாடல்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எத்தனையோ ஜீவன்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறது. நேற்றைய நேயர்களுடைய சந்திப்பு அதனை நன்றாக வலியுறுத்தியிருந்தது. அவர்களின் பெயர் என்றுமே நிற்கும், காலத்தால் அழியாத ஒன்று என்பதனை நிச்சயமாக கூற முடியும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நான் இப்படி பார்க்கின்றேன். பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய ஆர் என்று தொடங்கக்கூடிய கதாநாயகிகளின் குரலுக்கு இவர் உயிர் கொடுத்திருக்கின்றார் என்பதனை பறைசாற்றும் வகையில் அந்த நடிகைகளுக்கு இவர் கொடுத்த குரல் கொடுத்த பாடல்களை இன்று பார்க்க போகின்றோம். குறிப்பாக ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, இந்த ஐந்தில் முதலில் வருபவர் ராதிகா. ராதிகாவின் அந்த முதல் பாடல், அந்த முகத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த பாடலை கேளுங்களேன்.

ஒரு ரயில் பிரயாணம் செய்த மாதிரி இருந்தது தானே. குரலிலேயே அப்படி ஒரு அழகை கொண்டு வர முடியும் என்றால் நீங்க பாத்துக்கீங்க, எப்படிப்பட்ட ஒரு பெசத்தாயில் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்முகம் கொண்ட ஒரு குரல், அந்த குரலே நடிக்கும். சற்று முன் கேட்ட பாடல் கிழக்கே போகும் ரயில், ராதிகா பல்ப் மாதிரி சிரிப்பாங்க அந்த திரைப்படத்தில். அவங்க சிரிப்பது முகம் மட்டுமல்ல, அந்த சிரிப்பை வரவழைத்ததற்கு முக்கிய அம்சம் ஜானகி அவர்களுடைய குரல், அதே நேரத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை. ஆக ஒரு படம் ஒரு பாடலை கேட்கும் பொழுது அனைத்துமே நமது ஞாபகத்திற்கு நிழலாடுவதற்கு இந்த குரல் எவ்வளவு முக்கியம் என்பதனை பாருங்கள். அடுத்து ராதா, இவரை அறிமுகப்படுத்திய திரைப்படம் காதல் ஓவியம். அந்த திரைப்படத்தில் ஒரு காலைக்கு ஏற்ற ஒரு சூழலை மிகவும் அழகாக வழங்கியிருப்பார். இந்த பாடலை இன்று கேட்டாலும் நமக்கு காலை என்ற உணர்வை கொடுக்கின்ற அவ்வளவு அம்சமான குரல் எஸ் ஜானகி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

மண் வாசனை என்ற இந்த திரைப்படத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு ரேவதி ஞாபகம் வந்திருக்கும். அவங்களை அறிமுகமாக்கிய திரைப்படம், நடிகர் பாண்டியன் வந்திருப்பாரு, இருவரும் கயிறு. அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி அந்த சினிமா போட்டோகிராஃபியும் இருக்கும், ஏற்றம் இறக்கமாக இருக்கும் அந்த கேமரா காட்சி அமைப்பு. அதே வேளையில் அவங்களுடைய குரல் ஒரு சிறிய நடிகைக்கு குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும், பணிவு இருக்கும். இந்த இசை இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படம் ஜெயிக்க வைக்கிறாங்க. அதில் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மா. தமிழ் சினிமாவில் நடிகைகளில் சிலர் அழகால் ஜெயிப்பார்கள், சிலர் நடிப்பால் ஜெயிப்பார்கள், சிலர் அதிர்ஷ்டத்தால் கூட ஜெயிப்பார்கள். ஆனால் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல் இவர்களை ஜெயிக்க வைக்க ஒரு காரணமாக அமைந்தது தான் உண்மை. அடுத்து நாம் பார்க்கவிருக்கின்ற நடிகை யாருன்னு சொல்லுங்க. கொடியிலே மல்லிகைப்பூ, ரேகா.

இப்போ ஒத்துக்கிறீங்களா? இந்த குரலுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ரேகா நடித்த திரைப்படம், அறிமுகமாகிய திரைப்படம் கடலோர கவிதைகள். தனது ஏக்கத்தை, அந்த நாயகியின் ஏக்கத்தை தனது குரல் வாயிலாக சொன்னது எஸ் ஜானகி அவர்களின் குரல் தான். இந்த இசையும் குரலும் ரஞ்சிதா என்ற அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே உயிர் கொடுத்திருக்கிறது. அதனால் தான் நம்ம நாடோடி தென்றல் திரைப்படத்தை பார்த்தோம் என்றால் அவர் ஒரு புதிய நடிகர் தான். ரேவதி மாதிரி மிகவும் அழகான ஒரு நடிகர் என்று சொன்னால் இல்லை, ரஞ்சிதா என்ற நடிகர். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடல் வாயிலாக ஒரு கதாபாத்திரம் நிற்கிறதுக்கு இந்த எஸ் ஜானகியின் குரல் உதவி செய்திருக்கிறது. அடுத்து நீங்களே கேளுங்கள், இந்த பாடலை கேட்டவுடன் உங்களுடைய ஞாபகத்திற்கு என்ன வருகிறது என்று.

0: வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க தரமா நீங்க
1: விடுமுறைக்கு போயிட்டு வந்தா மாறிடுமா டக்குன்னு?
2: அப்படி மாறாது, பட் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்.
0: இல்ல விடுமுறை ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பா எடுத்துட்டு
2: போயிட்டு
0: வாங்க. கண்டிப்பா போயிட்டு வரணும்.
1: சிவகாமி நீங்க தனியா போயிட்டு வாங்க, இங்க போனாக்கு நிறைய வேலை இருக்கு.
2: நீங்க
3: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

அவ்வளோ பெரிய ஏக்கம், அதில் ஒரு கெஞ்சல், இதுதான் எஸ் ஜானகி அவருடைய குரல். சரி, இந்த பாடலை ஏன் ஒளிபரப்பினேன் அப்படின்னு சொன்னால், சற்று முன் நம்ம பேசிய நடிகர்கள்லாம் பெரிய நடிகைகள் இல்லையா, ராதா, ராதிகா, ரேகா இந்த மாதிரி. ஆனால் இவர்கள் எல்லாமே ஒரு ஒரு படம் ரெண்டு படம் அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. நடிகை அகானா இவங்க அரண்மனை கிளித்திரைக்காக. ஆனால் இந்த பாடல் எவ்வளவு பிரபலம், ஆக இந்த பாடல் பிரபலம் ஆனதுக்கு காரணம் நடிகைன்னு சொன்னால் இல்லை, இசையும் குரலும் தான். அதே மாதிரி தான் அடுத்து ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப பிரபலங்க, ஆவாரம் பூத்திரைக்காக இருந்த பாடல் அது, ஒழித்த பாடல் அது. அதில் நடித்தவர் நந்தினி. அந்த நந்தினி என்ற கதாபாத்திரத்துக்கு இந்த குரல் எவ்வளவு பெரிய ஒரு இமேஜை கொடுத்திருக்கிறது என்பதனை பாருங்களேன்.

மின்னல் எஃப்எம் இருந்து தீரா இசை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நேர்களை ஆவாரம் பூத்திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. சற்று முன் நீங்கள் கேட்டது ஒரு புதிய முகம், ஆனால் இந்த குரல், அந்த பாடல் உலகம் முழுவதும் பிரபலம். இதற்கு காரணம் மறைந்த பாடகி எஸ் ஜானகி அவர்கள். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் வானொலி இருக்கும் வரை அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காரணம், பாடல் வாயிலாக நல்ல தமிழை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தார்கள். அதுதான் இவருடைய மிகப்பெரிய தெம்பு, சக்தி. அடுத்து நாம் கேட்கவிருக்கின்ற ஒரு பாடல் சிங்கார வேலனே என்ற ஒரு பழைய பாடல் இருக்கு இல்லையா, அதன் மூலமாகத்தான் எஸ் ஜானகி அவர்கள் திரையுலகத்திற்கு அறிமுகமானார். ஆனால் சிங்கார வேலன் என்ற கமலஹாசனுடைய திரைப்படத்தில் தான் ஏறக்குறைய அவர் கடைசியாக பாடிட்டு அதுக்கு பிறகு ஒரு தொய்வு நிலை. பிறகு ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் வந்த நெஞ்சிநிலை நெஞ்சிலே நிலை என்ற பாடல் வாயிலாக தான் மறுபடியும் அவர் தமிழ் திரையுலகில் பிரகாசித்தார். இப்பொழுது சிங்கார வேலன் திரைப்படலை கேட்ட பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் நெஞ்சிநிலை நெஞ்சிநிலை என்ற அந்த பாடலை கேட்போமே.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: மைனப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 0301-7211 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ-டியூஷன்.
2: நீங்க நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நெஞ்சினிலே, நெஞ்சினிலே.

0: லிங்கம்ஸ். சவால் மிக்க பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள மலேசிய ஆயுதப்படை தயாராக இருத்தல் அவசியம். 2035 70 விழுக்காடு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தர உயர்கல்வி அமைச்சு இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னமுடன் இன்று இஸ்தான நகராவில் அதிகாரப்படி சந்திப்பு நடத்தினார். 2023 செப்டம்பரில் பதவியேற்ற பின் முதல் முறையாக மலேசியாவுக்கு வருகையளித்துள்ள தர்மனுக்கு அரச மரியாதை நல்கப்பட்டது. பேரரசர் தம்பதியருடன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரது துணைவி டத்துஸ்ரீ டாக்டர் வான் அஜிசவான் இஸ்மாயிலும் அவரை வரவேற்றனர். நாட்டுப்பெண் 21 குண்டு முழக்கத்துடன் மரியாதை அணிவகுப்பு தொடங்கியது. அதனையடுத்து தர்மன் மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். கணிக்க முடியாத சவாலான பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம் அதன் ஆயுத நிலையை வலுப்படுத்த வேண்டும் என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹலீத் நூடின் வலியுறுத்தியுள்ளார். இணைய தாக்குதல், போலி தகவல், விநியோக தொடர் நெருக்கடி, பேரிடர், வல்லரசு நாடுகளின் மோதல் என பாதுகாப்பு அச்சுறுத்தல் புதிய வடிவங்களில் உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இதுபோன்ற பல்வேறு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நாடு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்த மலேசிய தரைப்படை, அரச மலேசிய கடற்படை, அரச மலேசிய வான்படை ஆகியவை அணுக்கமாக ஒத்துழைக்கின்றன. இதனூடே ஏடிஎம் எதிர்கால படை எனும் கொள்கை வரையப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2035 அனைத்து அரசாங்க பல்கலைக்கழகங்களிலும் பாலிடெக்னிக்குகளிலும் முழு நேரமாக பயிலும் இளங்கலை மாணவர்களுள் குறைந்தது 70 விழுக்காட்டினருக்கு தங்கும் விடுதி வசதி ஏற்பாடு செய்யப்படும். அரசாங்க உயர்கல்விக் கழக தங்கும் விடுதி வசதி கொள்கையில் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். மலேசிய பல்கலைக்கழக வீடமைப்பு மன்றத்துக்கும் பட்டதாரி தலைமைத்துவத்துக்கும் இடையேயான கலந்துரையாடலில் இந்த கொள்கை வரையப்பட்டது. பட்டதாரிகள் குறிப்பாக B40 தரப்பு மாணவருக்கு வசதியான பாதுகாப்பான இருப்பிடங்களை அமைத்துக் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை அமைச்சு அறிந்துள்ளது என்றார் அவர். திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லூடக சட்ட வரைவு இன்று முதல் வாசிப்புக்காக மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு கூறுகளை உள்ளடக்கி முழுமையான சேவை வழங்கல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதே இதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரிலேயே அது 2 வாசிப்புக்கு உட்படுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவத்துக்கு உட்பட்ட முனைப்புகளுக்கு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஆதரவாக செயல்பட அமைச்சு உத்தரவிட இந்த சட்டம் வகை செய்யும். 4 10,000 குறை கடத்தி தொழில் துறையினருக்கு பயிற்சி அளிக்கும் இலக்கில் 4 உள்நாட்டு நிறுவனங்கள் ஆம் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜூலை 3 வரை 1530 பங்கேற்பாளர்கள் அதன் கீழ் பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர். இதன் மூலம் அறிவுசார் சொத்துடைமை, சில்லு வடிவமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் நாட்டின் ஆற்றலை மேம்படுத்த முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாணவரின் மனநலனை தற்காக்கும் பள்ளிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளை அதிகரிப்பதில் கல்வி அமைச்சு முனைப்பு காட்டியுள்ளது. கல்விக் கழக பாதுகாப்பு உருமாற்றம் மீதான சிறப்பு செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளதும் அதில் அடங்கும் என துணை அமைச்சர் வொங் காவோ தெரிவித்துள்ளார். அத்துடன் அண்மைய நிலவரத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்த பரிந்துரைகளையும் கருத்துகளையும் பெற தேசிய ஆசிரிய பணியாளர் சங்கம் NUTPயுடன் கலந்துரையாடல் நடத்தப்படுவதாக அவர் கூறினார். இவ்விடை அரசாங்க பள்ளிகளில் பொருத்தப்படும் சூரிய மின்சக்தி முறையை இன்னும் அதிகமான கழகங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பிருப்பதாக வொங் காவோ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மாதத்திற்கு 1500 ரிங்கிட் முதல் 1700 ரிங்கிட் வரை மின் கட்டணத்தில் சேமிக்க இயலும் என்றார் அவர். 3.0 ஆற்றல் அளவிடும் திட்டம் NEM முன்னோடி திட்டத்தின் கீழ் இந்த முனைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுதீன் இட்ரிஷா 3 இலகு ரயில் LRT 3 இன்று பயணம் செய்தார். கில்லான் பள்ளத்தாக்கிலும் ஷா அலாமிலும் குலலும்பூரிலும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு புகாரை தொடர்ந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 1000 பயணிகள் பயனடையும் வகையில் இயங்கும் LRT 3 சுல்தான் ஷரஃபுதீனும் பயணம் செய்து அந்த அனுபவத்தை பெற்றார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் மேற்காசிய நிலவரம் பற்றி கலந்துரையாட உள்ளனர். இச்சந்திப்பில் இஸ்ரேல் மீதான கூடுதல் தடை குறித்தும் பேசப்பட உள்ளதாக ஜெர்மனிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள், தடை உள்ளிட்ட பலதரப்பட்ட பரிந்துரைகளை ஐரோப்பிய ஆணையம் இந்த கூட்டத்திற்காக ஆயத்தப்படுத்தியுள்ளது. எனினும் இவ்விவகாரத்தில் அதன் 27 உறுப்பு நாடுகளும் ஒருமித்த முடிவை எடுக்குமா என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை. அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க கொள்கைகளை திட்டமிடவும் செயலாக்க சட்ட பின்னணியை ஆய்வு செய்யவும் செயற்கை நுண்ணறிவு சட்ட செயலாளர் சேவையை தென்கொரியா அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. இந்த சேவை இவ்வாறும் சோதனையோட்ட முயற்சியின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதாக அரசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி யுன்ஹாப் செய்தி வெளியிட்டது. இந்த செயற்கை நுண்ணறிவு சேவை சுமார் 240,000 முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகள், சட்டங்கள், விதிகளை கொண்டுள்ளன. மேலும் இது அதிகாரிகளின் பல்வேறு சட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஆற்றலையும் கொண்டிருப்பதாக அது கூறியது. பிரான்ஸ் உட்பட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யா மேற்கொண்ட இணைய தாக்குதல் தொடர்பாக அந்நாட்டு தூதருக்கு விரைவில் நீதிமன்ற அழைப்பு அனுப்பப்படும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பெரோன் தெரிவித்துள்ளார். FSB பாதுகாப்பு சேவை அமைப்பினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பொறுப்பான 9 உட்பட 4 அமைப்புகள் மீதும் தடைகளை விதிக்க உள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க நியூஜெர்சி மெட்லைஃப் அரங்கில் July 20 நடைபெறும் 2026 உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை காண்பதற்கான நுழைவுச்சீட்டின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. திடலுக்கு அருகில் முதல் வரிசை இருக்கைகளுக்கான நுழைவுச்சீட்டின் விலை $30,000 விற்கப்படுகிறது. 2 பிரிவு அரங்கின் மேல் தளத்தில் உள்ள இருக்கைகளுக்கான டிக்கெட் விலை $7,380 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்பிரிவுக்கான 1200 நுழைவுச் சீட்டுகளை ரசிகர்கள் இன்னும் வாங்கலாம் என்றும் FIFA வெளியிட்ட அறிக்கையில் கூறியது.

தேசிய சைக்கிளோட்டானியின் நுட்ப இயக்குநர் ஜான் பெஸ்லிக்கு பதிலாக தகுதியான ஒருவரை இன்னும் கண்டறியவில்லை என தேசிய அணி தலைமை பயிற்றுநர் ஹர் நிசம் பஸ்ரி ஒப்புக்கொண்டுள்ளார். பெஸ்லியின் 20 ஆண்டு பங்களிப்புக்கு அவரது வெற்றிகள் சான்று பகர்கின்றன என்றார் அவர். அவரது ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் நிறைவடையும் நிலையில் உள் பிரச்சனையால் மனநிறைவின்மை அடைந்துள்ள பெஸ்லி முன்கூட்டியே அணியிலிருந்து விலகக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. டத்து மொமத் அசிசுல் அஸ்னி அவங் போன்ற உள்நாட்டு விளையாட்டாடுகளை உருவாக்குவதில் பெஸ்லி முக்கிய பங்காற்றியுள்ளார். சவால் மிக்க பாதுகாப்பு சூழலை எதிர்கொள்ள மலேசிய ஆயுதப்படை தயாராக இருத்தல் அவசியம். 2035க்குள் 70 விழுக்காடு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தர உயர்கல்வி அமைச்சு இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்பாடல் சரி, கடைசியா உங்க தம்பிக்கு எப்ப நீங்க அழைத்து பேசினீங்க? ரொம்ப முக்கியம், அடிக்கடி அழைத்து பேசணும். நேரம் மாலை மணி 5:26. தீரா இசையில் இணைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், இணைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சற்று மாலை 4 மணி தொடங்கி ஜானகி குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொண்டோம். அதன் பிறகு நமது பொருளாதார அமைச்சர் உலக விநியோக நெருக்கடி குறித்து பேசியிருந்தார். அப்புறம் செய்திகளை கேட்டோம். செய்திகளுக்கு பிறகு இணைய பாடல் சற்று முன் ஒளியேறியது. அடுத்து நம் 4ஆம் ஆண்டு மெட்ரிக் சோதனை குறித்து திரு தமிழரசன் சுப்பிரமணியம், சிலைங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: தற்பொழுது அனைத்து பள்ளிகளிலும் குறிப்பாக தமிழ் பள்ளி பெற்றோரிடையே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க, அந்த மெட்ரிக் சோதனை. இந்த சோதனை வந்து 4ஆம் ஆண்டு மாணவருக்கு நடத்தப்படுகிறது. இந்த சோதனைக்கு எப்படி தயார் செய்வது போன்ற சிந்தனைகள், எதை பற்றி சோதிக்க போகிறார்கள் என்ற பெரும்பாலான கேள்வியோட பெற்றோர்கள் இருக்கின்றீர்கள். கவலைப்பட ஒன்றும் இல்லை, ஏன்னா பெரும்பாலும் வந்து பள்ளியில ஆசிரியர்கள் அதற்கான பயிற்சிகளையும் அவர்களை தயார்படுத்தும் முறைகளையும் கையாண்டு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை முறையா பள்ளிக்கு அனுப்பி வச்சாலே பெரிய சிக்கல்கள் தீர்ந்துடும். அது மட்டும் இல்லாம பரீட்சைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 5 பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, குறிப்பாக மலை மொழி, தமிழ் மொழி, ஆங்கிலம், கணிதம் மற்றும் அறிவியல். இந்த பாடங்கள்ல வந்து மாணவரின் அடைவில் சொன்னாக்க எந்த அளவுக்கு அவங்க அந்த பாடத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க அவங்களால கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், எந்த அளவுக்கு இந்த கேபாட் சொல்லப்படுகின்ற உயர்நிலை சிந்தனை கேள்விகளை செய்ய முடியும் போன்ற விஷயங்களை பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு அதற்கான பயிற்சிகள் கொடுத்தாலே போதும், பள்ளியில செய்வாங்க, நீங்களும் செய்யலாம். அதே வேளையில கல்வி அமைச்சு பாத்தீங்கன்னா கல்வி மடானின்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் வகுப்பும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து சற்று கல்வியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்துட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பள்ளியிலையும் பல பயிற்சிகளும் பல நடவடிக்கைகளும் செய்து கொண்டிருப்பதால பெற்றோர்கள் வீட்டில் குறித்த நேரத்தில் மாணவர் வாசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே பாதி விஷயங்கள் தெரிந்துடும், மாணவர்கள் மிக சிறப்பான நிலையை அடைஞ்சிடலாம். இதற்கான நோக்கமே இந்த மாணவர்கள் நமது மெட்ரிக்ஸ் வந்து அடைவுநிலை கண்டறிந்து அதன் பிறகு அவர்கள் 6ஆம் ஆண்டுக்குள்ளார நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா அந்த அடைவுநிலையின் அடிப்படையில தரவுகளின் அடிப்படையில அவங்களுக்கு என்ன செய்து எப்படி அவங்க இடைநிலை பள்ளிக்கு அவங்களை அனுப்பலாம், தயார்படுத்தி அனுப்பலாம் என்ற சிந்தனையில தான் இதை செய்யறாங்க என்ற கருத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான விளக்கங்களை இனி வரும் காலங்களில் இந்த மாதத்துல வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் தலைமை ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு வழங்குவாங்க. எனவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எப்படி நம்ம மாணவர்களை நம்ம தயார்படுத்தலாம் என்று நீங்களும் அதை அறிந்து செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம், இது உங்கள் மின் நல்ல ஃபேன்.

இரண்டில் ஒன்று சொல்லிருங்க பாப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இந்த பாடல் நன்றாக இருந்ததா இல்லையா? இதே மாதிரியான பாடல்களை தான் இன்று தொகுத்து கொண்டு வந்திருக்கின்றேன். குறிப்பாக அந்த காலத்துல 80-90 ஆண்டுகள்ல இளைஞராக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பாடலுடைய சங்கதி குறித்து தெரியும். எத்தனையோ பேருடைய தீபாவளி வாழ்த்து அட்டைகள்லையோ கடிதங்கள்லையோ இந்த பாடல் ஒரு வாழ்க்கை பாடலாகவே அமைந்திருக்கும். இப்பொழுது நேரம் 5:34 நேர்களையே தீராயிசையில் இனிய பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து பொன்னுமணி திரைக்காக என்ன பாடல்னு சரியா சொல்லிட்டீங்க.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: இப்படி வானத்தை பாருங்க, வெள்ளி நிலவு வந்துருச்சு, இன்னும் வந்திருக்காது. இப்போதான் 5:43 திராய் இசையில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் எல்லாம் என்ன சொல்லுது? தொலைபேசி அழைப்பே காணா எல்லாம் இருக்கீங்க தானே, கேட்குறீங்க தானே? ஒரு அழைப்பு அழைத்து பேசினால் நமக்கும் தெரியும் இந்த பாடல்களெல்லாம் அந்த காலத்து பாடலுங்க. அப்படின்னா அந்த காலம் இல்லை, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இளைஞராக இருந்திருப்பீங்க அந்த நேரத்தில். சரி, இப்பொழுது நேரம் மாலை மணி 5:44. நேர்களே, தேசா ஸ்தாபாக் வங்சா மாஜு கறி அடுப்பு ஸ்டால் இப்படி ஒரு கடையை நடத்தி வரும் சகோதரி அர்ச்சனா தனது உணவு வியாபாரம் குறித்து என்ன சொல்றாருன்னு கேட்போமே. நம்மது அர்ச்சனாவுக்கு நம்ம ஆதரவு கடம் நீட்டணும். சுற்று வட்டார நேர்கள் அவங்களுடைய கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா டேசாஸ் தாபாக் வங்சா மாஜு ஆதரவு கொடுங்கள், சிறப்பாக வியாபாரம் செய்யட்டும், வளரட்டும். சரி, இப்பொழுது அர்ச்சனா.
1: வணக்கம், நான் அர்ச்சனா. நானும் என் கணவர் தனசேகரம் சேர்ந்து கறி அடுப்பு ஸ்டால் நடத்தி வரோம். நம்ம டிசிஸ் டப்பாக் வங்சமாஜு ஆர்டிஎஸ் ரெஸ்டாரண்ட்ல கடந்த 2 வருஷமா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமைல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலையில 11:30 இருந்து மத்தியானம் 3 வரைக்கும் மலேசியா வீட்டு சாப்பாடு நம்ம விற்கிறோம். மாலை 4 மணில இருந்து 9:30 வரைக்கும் நம்ம நாசிலமா பாஸ்மதி விற்கிறோம். மத்தியான உணவு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சுவலி சாப்பாடு வச்சிருக்கோம், திருவிழா சாப்பாடு வச்சிருக்கோம், சட்டர்டே ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு, சண்டே ஸ்பெஷல் நாசி டால்ச்சா இருக்கு. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு வீட்டுல சாப்பிட்டு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம கேட்டரிங் சர்வீஸும் செய்யறோம், மஜா கேட்டரர்ஸ். நம்ம வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே பார்ட்டி, என்கேஜ்மெண்ட், வீட்டு கரக பரிசம், என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம கேட்டரிங் சர்வீஸ் வழங்குறோம். எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா, 03-6-9-4-3-8-5-8 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அல்லது டிக்டாக் பேஜ்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நம்ம கறி அடுப்பு ஸ்டால் பேஜ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். யாரெல்லாம் இன்னும் கறி அடுப்பு ஸ்டால்ல சாப்பாடெல்லாம் ட்ரை பண்ணாம இருக்கீங்களோ வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு மின்னல் எஃப்எம்ல பிடிச்ச செக்மெண்ட் பாத்தீங்கன்னா காலையில வணக்கம் மின்னல் செக்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

அப்புறம் உங்க மனசு கேட்டு தவிக்குதா? பாட்டெல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கா? பழைய ஞாபகங்கள் வந்ததா? வந்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா பழைய ஞாபகங்கள் எப்போதுமே உங்களுடைய மகிழ்ச்சியை தூண்டும். நீங்க ரொம்ப இளமையா ஆன மாதிரி இருக்கும். சரி நேர்களே, இந்த பாடல்கள் எல்லாம் முடிந்து அடுத்து நாம் 6 மணி மௌன ராகத்திற்கு செல்ல போகின்றோம். 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இன்றைய மௌன ராகத்திலும் ஒரு சூழல் கொண்டு வந்திருக்கின்றோம். அதுவும் உலக கிண்ண காட்பாந்தட்ட போட்டிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ரொனால்டோ பத்தி பேசியிருந்தாங்க, மறந்துட்டாங்க. நெய்மார் பத்தி பேசினாங்க, அதையும் மறந்துட்டாங்க. இப்ப மெஸ்ஸி இருக்கார் இன்னும். குறிப்பாக நமது பெண்கள் அதிகம் பேசுவார்கள். இது குறித்து ஆண்கள்லாம் எப்படி நினைக்கிறாங்க, செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு சூழல் மாதிரி தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மௌன ராகத்தில். அதோடு இன்று வைரமுத்து அவர்களுடைய, கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் பிறந்த நாள், அவருடைய பாடல்களையும் உங்களுக்காக தொகுத்து வந்துட்டு இருக்கின்றோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 ஆக கவி பேரரசர் பாடல்களோடு நாம் இனிய உங்களுடைய அங்கத்தையும் கருத்துக்களையும் கேட்க போகின்றோம். சரியா, அடுத்து ஒரு சின்ன பாடல் காதல் திரைக்காக வருகின்ற 2 சிறிய பாடல்களை செய்திகளுக்கு முன்பு கேட்டுருவோம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவின் நெருங்கிய அண்டை நாடாக மட்டும் சிங்கப்பூர் இல்லை, மாறாக நாட்டின் முதன்மை வணிக முதலீட்டு ஊக்கியாகவும் அக்குடியரசு உள்ளது என பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிலையற்ற உலக பொருளாதார சூழலுக்கு மத்தியில் இருவழி வணிகம் முன்னேற்றமடைந்துள்ளது இரு நாடுகளின் வலுவான உறவை உணர்த்துகிறது என அவர் கூறியுள்ளார். நுட்பத்திறன் கல்வி டிவிட் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் சிறந்த நிலையில் உள்ளதென துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சஹித் அமேடி தெரிவித்துள்ளார். தொழில்துறையுடனான வியூக ஒத்துழைப்பு வாயிலாக அந்த மாணவர்கள் பட்ட படிப்புக்கு முன்னதாக வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்றார் அவர். வேலை சந்தையை நிறைவேற்றுவதற்கு ஈடாக டிவிட் பாடத்திட்டங்கள் இருப்பதை உறுதிப்படுத்த நிறுவனங்களுடனும் தொழில்துறை நடத்துனர்களுடனுமான சந்திப்புக்கு இந்த அணுகுமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2026 திருத்தம் செய்யப்பட்ட சாட்சியாளர் சட்ட வரைவு இன்று மக்களவையில் முதல் வாசிப்புக்காக தாக்கல் செய்யப்பட்டது. சாட்சியாளர்களுக்கான தற்காப்பை அதிகரிப்பதையும் உளவியல் மற்றும் விளக்கமளிப்புக்கு பிந்திய பாதுகாப்பை அளிப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளதென சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் சயீத் கூறினார். ஜுராசிக் பார்க் திரைப்பட நடிகர் சாம் நீல் தமது 78வது வயதில் ஆஸ்திரேலியாவில் காலமானார். அவரது திடீர் மறைவு எதிர்பார்க்க முடியாத ஒன்று என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சாம் தனது குடும்பத்தினர் சூழ வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்திய அதே கண்ணியத்துடன் அமைதியாக உயிர் நீத்ததாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர். சீனாவின் வடகிழக்கு மாநிலம் லியோனிங்கில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்படும் அபாயம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை 170,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளை மூடுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ள வேளை வணிக நிறுவனங்களும் சந்தைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. விளையாட்டு. அடுத்த ஆண்டு ஜனவரி வரையிலும் ஈரான் காட்பந்து அணியின் தலைமை பயிற்றுநர் அமீர் கலுனோயின் சேவையை அந்நாட்டு காட்பந்து கூட்டமைப்பு நீட்டித்துள்ளது. அடுத்த ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள AFC ஆசிய கிண்ண காட்பந்து போட்டி வரையிலும் அவரின் சேவை தொடரும் என அதன் தலைவர் மெஹ்டி தாஜ் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

மாலை மணி 6:04. மின்னலில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தீரா இசை. அடுத்து மௌன ராகத்தில் அடியெடுத்து வைக்க வாங்க. இன்று ஜூலை 13 நாள். ஏன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் கவி பேரரசருடைய பிறந்தநாள். கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் பிறந்தநாள். 73 இன்று அவருக்கு பூர்த்தியாகிறது. அவ்வளவு அற்புதமான பாடல்களை கடந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் கொடுத்தவர். அந்த பாடல்கள் வாயிலாக தமிழை வாழச் செய்தவர். அதன் பிறகு நமக்கு ஒரு மாதிரியான காதலோ இல்லை எழுச்சியோ அந்த வரிகள் மூலம் ஏற்படும் இல்லையா? அதனை தான் இன்று நாம் கொண்டாடும் வகையில் அவருடைய பாடல்களாக தொகுத்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக A.R. Rahman இசையில் அவர் வடித்த பாடல்களை நம்ம வந்து இன்று உங்களுக்காக கொடுக்க போகின்றோம். அதில் 5 பாடல்கள் இந்திய தேசிய விருதை பெற்ற பாடல்கள். அதில் முதலாவதாக வருகின்ற பாடல் கருத்தம்மா. காதலில் தோற்றவர்களுக்கு தான் தெரியும், வைரமுத்துவின் கவிதைகள் வெறும் காகிதங்கள் அல்ல, அவை கண்களின் துளிகள் என்று.

0: இவ்வளவு சோகமா? சுவர்ணலதா குரல்ல சோகத்தையே அப்படியே ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து பாடல் வரிகள் கொண்டு போய் சேர்த்து விட்டது. அதே மாதிரி சும்மாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா வேலையும் இப்ப செய்திருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாமோ தோணுது. அதுதாங்க ஒரு பெரிய நிம்மதி. அப்படிப்பட்ட சூழலில் நீங்க இப்ப இருந்தீங்கன்னா நீங்க தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர். மாலை மணி 6:12 இப்பொழுது ஒரு சூழல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து மனைவி சரியாக இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது, இது என்னுடைய கருத்துங்க. கணவர் தான் கொஞ்சம் சந்தேகம், கொஞ்சம் போராம படுறாரோ அப்படின்னு தோணுது, எனக்கு தெரியல. நீங்க கேட்டுட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சரியா. இப்போ கேளுங்க.
1: நான் தான் உன் ஹஸ்பண்ட், ஆனா என்ன விட வேற ஆண்கள்கிட்ட இவ்வளவு சகஜமா பேசுற, தொட்டு பேசுற. அன்னைக்கு அப்படிதான் யாரோ ஒரு நடிகரை பத்தி அவ்வளவு ஆர்வமா பேசுற, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பிடிக்கல. சில நேரத்துல பொறாம வருது, கொஞ்சம் மாத்திக்க உன்ன.
2: என்னங்க இது, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதுதான். நான் யாரையும் தப்பா நினைக்கல, அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஆக்டர்னா ஆக்டர் தான். ஏன் உங்களுக்கு ஃபேவரட் நடிகர் இல்லையா? நீங்க கூட தான் அன்னைக்கு த்ரிஷாவ பத்தி அவ்வளவு பேசுனீங்க. நான் இப்படிதான், அதுதான் நிஜம். அதுக்காக என் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமா என்ன?
1: இதுல யாருதான் மாறணும்
2: இந்த சூழல்ல? யாரு சரி, மனைவி ரொம்ப வெளிப்படையா நடந்துக்கிறாங்களா, இல்ல கணவன் கொஞ்சம் அதிகமா பொறாமப்படுறாரா?
0: அதுதான் நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் த்ரிஷாக்கு ரசிகர்களா இருக்காங்க, அதனால என்னங்க நீங்க தான் சொல்லணும். ஏன்னா சில நேரத்துல இது குடும்பத்துல நடக்கிற சூழல் மாதிரி தோணும், ஆனா இது பொதுவாகவே நடக்கின்ற ஒரு சூழல். அதனை தான் உங்களுக்கு இந்த நாடக வடிவில் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் அளித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 மின்மினி பாடும் இந்த பாடல் தேசிய விருதை கவி பேரரசு வைரமுத்துக்கு வாங்கி கொடுத்தது. வாங்க கேட்போம்.

0: நான் தான் உன் ஹஸ்பண்ட். ஆனா என்ன விட வேற ஆண்கள்கிட்ட இவ்வளவு சகஜமா பேசுற, தொட்டு பேசுற, அன்னைக்கு அப்படிதான் யாரோ ஒரு நடிகரை பத்தி அவ்வளவு ஆர்வமா பேசுற, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பிடிக்கல. சில நேரத்துல பொறாம வருது, கொஞ்சம் மாத்திக்க உன்ன.
1: என்னங்க இது, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதுதான். நான் யாரையும் தப்பா நினைக்கல. அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஆக்டர்னா ஆக்டர் தான். ஏன் உங்களுக்கு ஃபேவரட் நடிகர் இல்லையா? நீங்க கூட தான் அன்னைக்கு த்ரிஷாவை பத்தி அவ்வளவு பேசுனீங்க. நான் இப்படிதான், அதுதான் நிஜம். அதுக்காக என் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமா என்ன?
0: இதுல யாருதான் மாறணும்?
1: இந்த சூழல்ல யாரு சரி? மனைவி ரொம்ப வெளிப்படையா நடந்துக்கிறாங்களா, இல்ல கணவன் கொஞ்சம் அதிகமா பொறாமப்படுறாரா?
2: அப்புறம் நீங்க கடைசியா த்ரிஷாவை பத்தி எப்ப பேசுனீங்க? சரி இன்னும் இதுதான் சூழல். இது ஒரு சர்வசாதாரணமான ஒரு சூழல். ஆனால் கணவருக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகம். அது பாசத்தின் காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா? இது எப்படியோ உங்களுடைய சிந்தனை தான் இங்கே வேணும். அதனால தயவு செய்து வானொலிக்கு கூப்பிடுறீங்களா? இப்போ தான் கூப்பிடுறீங்க. ஓ, முதல்ல கதை விளங்கலையோ? இரண்டாவது தடவை தான் விளங்கியிருக்கு பிரவீன். அதனால தான் ரெண்டு தடவை போட சொன்னவங்களே. சரி, இப்போ நமது நேயர்களை வந்து பார்க்கும்பொழுது அடுத்த பாடல் வைரமுத்துவின் உயிரும் நீயே. ஆகா, அருமையான பாடல். பவித்ராத்திரைக்காக ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய தாயாரை நினைத்து இந்த பாடலை படித்ததாக சொல்லியிருந்தார். அந்த பாடலை கேட்போம். ரொம்ப அமைதியான ஒரு பாடல், கேளுங்களேன்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 29 19

0: நான் தான் உன் ஹஸ்பண்ட். ஆனா என்ன விட வேற ஆண்கள்கிட்ட இவ்வளவு சகஜமா பேசுற, தொட்டு பேசுற. அன்னைக்கு அப்படிதான் யாரோ ஒரு நடிகரை பத்தி அவ்வளவு ஆர்வமா பேசுற, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பிடிக்கல. சில நேரத்துல பொறாம வருது, கொஞ்சம் மாத்திக்க உன்ன.
1: என்னங்க இது, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதுதான். நான் யாரையும் தப்பா நினைக்கல. அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஆக்டர்னா ஆக்டர் தான். ஏன் உங்களுக்கு ஃபேவரட் நடிகர் இல்லையா? நீங்க கூட தான் அன்னைக்கு த்ரிஷாவை பத்தி அவ்வளவு பேசுனீங்க. நான் இப்படிதான், அதுதான் நிஜம். அதுக்காக என் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமா என்ன?
0: இதுல யாரு தான் மாறணும்?
1: இந்த சூழல்ல யாரு சரி? மனைவி ரொம்ப வெளிப்படையா நடந்துக்கிறாங்களா, இல்ல கணவன் கொஞ்சம் அதிகமா பொறாமப்படுறாரா?
2: சரவணன் மின்தக்கா பகாங்.
3: ஓ சரவணன் மின்தக்கா பகாங், நலமா இருக்கீங்களா சரவணன்?
2: நலமாக நலமாக இருக்கின்றேன். அன்னைக்கே சொன்ன உங்க குரல் வந்து அற்புதமா இருக்கு.
3: நீ உங்க குரல் அப்படிதான் இருக்கு. த்ரிஷாவை பத்தி கடைசியா என்ன பேசுனீங்க நீங்க சொல்லுங்க.
2: த்ரிஷாவை பத்தி கடைசியா பேசுறது வந்து தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் நடந்துச்சுல, அப்பதான் பேசினேன்.
3: பேசலாமா அவங்களை பத்தி? மனைவி என்ன சொல்லுவாங்க?
2: இது நான் நல்ல ஒரு டாபிக் தெரியுமா இன்னைக்கு நீங்க. மனைவி என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவங்களுக்குலாம் ஜேலஸ் தான். பாக்க போனா பெண்களுக்கு வந்து 60 விழுக்காடு ஜேலஸ், ஆண்களுக்கு வந்து 40 விழுக்காடு தான் ஜேலஸ். அவங்க வந்து மத்த நடிகர்களோ இல்ல அவங்களோட ஸ்கூல் மேட்டோ கிளாஸ் மேட்டோ காலேஜ் மேட் பத்தி பேசினாக்கா ஆண்களுக்கு வந்து 40% ஜேலஸ், ஆனா பெண்களுக்கு வந்து 60% ஜேலஸ்.
3: அப்படி உங்களுடைய மனைவி அவங்களுடைய நண்பர்களை பத்தி பேசும் பொழுது வெற்றி பெற்றுட்டாரு அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க சார்.
2: அதுதான் நான் சொல்றேன், 40% தான் எனக்கு ஜேலஸ் வரும், ஆனா அவங்க
3: அவங்களுக்கு 60% வரும். நன்றி சரவணன்.
2: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். வணக்கம் அவர்களே,
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன், டீ குடிச்சிட்டேன்.
1: அப்புறம் இரவு என்ன சமைக்கிறீங்க?
0: இரவு சமையல் வந்து இன்னைக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு.
1: அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கும்.
0: குடும்பம் வந்து செழிப்பா நல்லா இருக்கணும்னு சொன்னா அது எது ஒத்து வரலையோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுற வேண்டியதுதான். இப்ப வந்து கணவர் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அது வந்து யாரால வருது அப்படின்றத முதல்ல பாக்கணும். அப்ப அது வந்து கணவருக்கு வந்து அது பிடிக்கல, அப்ப வந்து மனைவி என்ன செய்யணும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்துடலாம். ஒரேடியாவோ நம்மளால முடியாது, விலக முடியாது. நம்ம விட்டுட்டு இருப்போம், அப்ப நம்ம வந்து கணவருக்கு எடுத்து சொல்லலாம்.
1: அனுபவம் பேசுது. ஆனா வாழ்க்கை என்பதே விட்டு
0: கொடுப்பதுதான், முழுமையான ஒரு குடும்பத்துக்கு வந்து அதுதான்
1: விட்டு கொடுத்து போறதுலதான் அந்த சுவாரஸ்யமே இருக்கு வாழ்க்கையோட.

0: நீங்க தொடர்ந்து அழைச்சுக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை தடவை அழைச்சீங்க சொல்லுங்க? சரி சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அமுதா தலைநகர். சொல்லுங்க, அதில் கணவர் சரியா இல்லை மனைவி மாற வேண்டுமா, உங்களுடைய கருத்து என்னவோ?
1: கணவர் மாற வேண்டும்.
0: கணவர் மாற வேண்டுமா? சரி சரி, ஏன் சொல்லுங்க? அப்படியா, நல்லது தானே. அப்படின்னா உங்களை அவரு அவ்வளவு காலவா காதல் பண்றாரு?
1: காதல் பண்ணாலும் நம்மளுக்குன்னு பேசணும்
0: முற்போக்கு சிந்தனையாக இருக்கிறாங்க, கொஞ்சம் நவீனமா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இப்ப நேர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குமரன் பாருங்க அவங்கள பேச விடாம அவரே எல்லாத்தையும் பேசிட்டாருன்னு. இது எனக்கு தேவையா, நீங்க சொல்லுங்க, நீங்க தானே பேசணும்.
1: கண்டிப்பா
0: சரிங்க. அடுத்து வரும் இளையராஜா இல்ல ரஹ்மானுடைய பாடல் உங்களுக்கு தான், சரிங்களா?

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பேசுறேன்
2: கண்ணன். சற்று முன் அந்த மெல்தக்கா நேயர் சரவணன் வந்து என்ன சொன்னார், பெண்களுக்கு ரொம்ப பொறாம அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க?
1: அது இருக்கு கண்டிப்பா
2: உங்களுக்கு இல்லையோ?
1: கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. ஆனா எனக்கு வந்து நான் சில நேரம் அது வந்து காதுல கேட்டது ரொம்ப அதை எடுத்துக்க மாட்டேன் பெருசா. திரிஷான் குறிப்பா அந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் உடனே கால் பண்ணேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் செஞ்சுட்டேன், ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தேன், அழகான ஒரு திரிஷா படத்தை தேடி எனக்கு அனுப்பி விட்டு என்ன வெறுப்பேத்துவாங்க.
2: அதாவது அவங்களுடைய ஆத்திரத்தை அவங்க காட்டுறதுக்கு வந்து திரிஷா படத்தை அனுப்பிடுவாங்க. இது உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட உணர்வு கொடுக்கும்?
1: அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருக்கும்னா, என்ன வெறுப்பேத்துறீங்களா அப்படி மாதிரி இருக்கும். அவங்க வந்து அதுல ஒரு சந்தோஷமா சந்தோஷப்பட்டுக்குவாங்க.
2: ஆனா இப்போ பொதுவாகவே இப்படி சூழல் வச்சுக்கோமே, மனைவி அந்த சூழலுக்கு சூழலைக்கு ஏற்றாற் போல இன்னொரு நபரை பத்தி குறிப்பாக ஆண்கள் குறித்து பேசுறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: அது நான் ரொம்ப பெருசா பொருட்படுத்திக்க மாட்டேன். அவங்க பேசுறாங்கன்னா நான் ரொம்ப காது கொடுத்து கேட்பேன். அவங்க மனசு விட்டு பேசுறாங்களா நம்ம கிட்ட, அதுவே ஒரு பெரிய விஷயம். அவங்க ரொம்ப ஓப்பனா எங்கிட்ட பேசுவாங்கல்ல, எனக்கு அது வந்து ரொம்ப இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட உள்ள ஒரு மரியாதை.
2: அது ஒரு வகையான நேர்மையே. நன்றி கண்ணன், நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். 2022 தொடங்கி இவ்வாண்டு மே மாதம் 31 வரையில் தற்காலிக குடியுரிமை அடையாள அட்டைக்காக பெறப்பட்ட 298 விண்ணப்பங்களில் 286 அதாவது 96 விழுக்காடு தேசிய பதிவுத்துறையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தினரிடையே தாமதமான பிறப்பு பதிவு குறித்து 3117 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசா குறிப்பிட்டார். தோட்டத்தொழில் துறையில் நிலையான பன்னாட்டு தலைவராக தனது நிலையை வலுப்படுத்த மலேசியா உறுதிபூண்டுள்ளது. புத்தாக்கம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஓர் அணுகுமுறையின் வாயிலாக இவை செயல்படுத்தப்படும் என தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹமத் தெரிவித்துள்ளார். மலாக்காவில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ளது. ஜாசின் மாவட்டத்தில் செயல்படும் ஓர் உதவி மையத்தில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 42 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறையின் இன்ஃபோ பஞ்சான அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலை நிலவரப்படி தெஹில் தேசிய பள்ளியில் தங்கியிருந்த அனைவரும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அரசியல் ஆதரவுக்கு பதிலாக இலவச கருத்து கணிப்புகளை சட்டவிரோதமாக பெற்றதற்காக தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு சோல் நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையை விதித்தது. 2024 டிசம்பரில் ராணுவ சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பில் 65 வயதான யூன் ஏற்கனவே சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கடப்பாட்டை நிறைவேற்ற அமெரிக்கா தவறினால் அந்நாட்டோடு கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்த விதிகளுக்கு இணங்கப் போவதில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அவ்விரு நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் அண்மைய மோதல்களை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பக்கி இவ்வாறு கூறியுள்ளார். 2004 ஏதன்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக கட்டப்பட்ட பூப்பந்து அரங்கம் தீ விபத்தால் கடுமையாக சேதமடைந்ததோடு அதன் கூரை இடிந்து விழுந்தது. அத்தீயை கட்டுப்படுத்த குறைந்தது 40 தீயணைப்பு வீரர்களையும் 13 வாகனங்களையும் அனுப்பியதாக தீயணைப்புத்துறை தெரிவித்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இவ்வளவு நேரம் மாலை மாலைன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இரவு இரவுன்னு சொல்ற மாதிரி இரவும் வந்துவிட்டது. 7:03 தீராயசையில் பாட்டுக்கடை திறந்தாச்சு. இன்னைக்கு காலையிலேயே வேலைக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பாட்டுக்கடையை திறக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் பி கே சொன்னார் திறந்தே ஆகணும் சார், இல்லைன்னா நேயர்கள் எல்லாம் வந்து வருஷம் கட்டி உங்களை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. எது எப்படியோ நேயர்களே, பாட்டுக்கடையில் வந்து கடன் இல்லை, எல்லாமே வந்து நீங்கள் ரொக்கமாக தான் வாங்கணும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்களை சொல்லிடுறேன். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 பினாங்கு மாநிலத்திலிருந்து ஜொஹூர் மாநிலம் வரை உள்ள நேயர்களை அழைக்கலாம். அழைத்த நேயர்களை அழைக்காதீங்க. எங்களுக்கும் வேற மாதிரியான வாடிக்கையாளர்கள் வேணும்ல, வித்தியாசமான வாடிக்கையாளர்கள். சரி, இன்று கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்ன பிறகு 6 மணி நேரத்தில் இருவர் அழைத்தார்கள். ரொம்ப பரம ரசிகைகள் இருவரும், கேளுங்களேன் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம்.
0: யாருங்க பாடுறது?
1: வணக்கம், செல்வி பேசுற பூச்சோங்கல இருந்து.
0: செல்வி நல்லா இருக்கீங்களா? செல்வி பூச்சோங்கல இருந்து
1: மிகவும் நலமாக இருக்கிறேன். வைரமுத்துவ பத்தி பேசணும்னே இந்த குலத்தில் கல் எறிந்தவர்கள் அது என் நினைவுக்கு வந்துருச்சு. அவரு வேப்ப மரத்தை பத்தி எழுதியிருப்பாரு, எனக்கு 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேப்ப மரத்தை பத்தி எழுதியிருப்பாரு. ஐயோ அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அதை விடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாரு, இலக்கியம் மது நண்பர்கள் இது எல்லாமே பழமையா உள்ளதுதான். இது போன்ற நிறைய விஷயங்கள் அவர் அதுல சொல்லியிருப்பாரு. அப்புறம் பெண் தோழிகளை பத்தி ஒரு கவிதை, அதெல்லாம் என்னை ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க என்ன அதுக்கெல்லாம் நினைவுக்குள்ள கொண்டு வந்தீங்க. நன்றி, நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன்.
2: வைரமுத்தோட பிறந்த நாள் சொன்னீங்களே, அவரோட பாட்டுல ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சொல்லுங்க.
2: அதாவது அண்டி மழை
0: பொழிகிறது,
2: அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். உங்க தொகுப்புல அந்த பாடல் இருந்தா சேர்த்துடுங்க.

பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க?
1: எனக்கு வந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவி.
0: நல்ல பாட்டு.
1: அந்த பாட்டுக்கும் மின்னலகம் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு,
0: தொடர்பு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க.
1: ஆமா, ஏன்னா அது வந்து பக்கத்தில் நீயும் இல்லை சொல்லிக்கொள்ள வார்த்தை இல்லை ஒரு வரி வரும் பாருங்க. இந்த மின்னலகம் இல்லைன்னா நாங்களாம் என்ன ஆவறது?
0: நீங்களும் இல்லன்னா நாங்க என்ன ஆவறது? அதனாலதான் நாங்க வந்து கடன் வைக்க மாட்டோம். கடன் வந்து வைக்கிறதே இல்லை, ஏன்னா கடன் வந்து அன்பை முறிக்கும். அதனால சரி, அந்த பாடலை கேட்டு நம்ம மகிழ்ச்சி ஆகும். சரிங்களா? ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: ஸ்ரீ வெங்கடேஷ்.
1: ஸ்ரீ வெங்கடேஷ் ஷாலாம்ல இருந்து எஸ். எப்படி இருக்கீங்க ஸ்ரீ வெங்கடேஷ்?
0: நல்லா சிறப்பா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: ரொம்ப பெரிய ரசிகர் நானு.
1: அப்படியா? உங்க பேரே ரொம்ப அருமையா இருக்கு, நான் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி ஸ்ரீ வெங்கடேஷ், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து எஜமான் படத்துல இருந்து நிலவே முகம் காட்டு.
1: நல்ல பாட்டு, ரொம்ப சோகமான பாட்டு, ஆனா இனிமையா இருக்கும் அந்த பாடல்.
0: ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப மனசு கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா அந்த பாட்டு கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: அதான் இசையுடைய ஒரு மகிமை. அதே மாதிரி சின்ன கவுண்டர்லயும் ஒரு பாடல் இருக்கு, அந்த வானத்தை போல அப்படின்ற பாடல்.
0: ஆமா ஆமா ஆமா, எல்லாம் ரொம்ப நல்ல பாடல்.
1: சரி, நன்றி.

0: சுஜாதா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல. நீங்க
1: நீங்க
0: மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் எங்க வேலை, உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு. சுஜாதா எங்க இருந்து கூப்பிடுறீங்க? தெலுக்கின் பேரா, நல்லா இருக்கா? சூடா இருக்கா? சரி, உங்களை வந்து குழுமப்படுத்துறதுக்கு ஒரு இனிமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு காதல் கடிதம் தீட்டுவே அந்த ஜோடி பாடத்துல அந்த பாடல்.
0: கடிதம் பாடல், நிறைய கடிதம் பாடல் எல்லாம் முன்பு வரும் தெரியுங்களா? காதல் கடிதம் வரைந்தேன், அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம். கடைசியா எப்ப கடிதம் எழுதுறீங்க நீங்க?
1: கடிதமே
0: எழுதுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி.

0: பேர் சங்கீதா. எப்படி இருக்கீங்க குமரன்?
1: நல்லா இருக்கு சங்கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், இன்னும் நல்லா இருக்கு. உங்க குரல் கேட்டு
1: அப்படியா?
0: மண்டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பேசணும்னு.
1: ரொம்ப நிக்காதீங்க, உட்காருங்க. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க சங்கீதா.
0: எனக்கு மின்னல் ஒரு கோடி.
1: உங்களுக்கு தெரியுமா அந்த பாடலை நான் எடுத்து வைத்தேன்? எடுத்து வச்சேன். ஆனா இன்றைய ஜானகி அவர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த பாடலுடைய வரிசையெல்லாம் நான் மாத்தி அமைச்சிட்டேன். ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் நீங்க சொல்லுங்க.
0: அந்த பாட்டு பிடிக்கும்.
1: பிடிக்கும், காரணம் கேட்காதீங்க. எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான், நீங்க போட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான். ரொம்ப உரிமையோட கேக்குறீங்க சங்கீதா. ஆனா கடன் இல்ல தெரியுங்களா, ரொக்கமா
0: தான். இங்க வந்து டிஸ்கவுண்ட் பை ஒன் ஃப்ரீ ஒன்
1: அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு அளவுக்கு மிஞ்சிய வாடிக்கையாளர்கள். நீங்க வாங்கினா வாங்குங்க, இல்லைன்னா போங்க, அப்படிதான். சரி, எந்த இடத்துல கூப்பிடுறேன்னு
0: சொன்னீங்க?
1: சிரம்பான்ல நாங்க ஒரு கிளை அமைச்சிடறோம், நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நன்றி சங்கீதா.

0: பேசுறீங்க? ரொம்ப குறைவான சின்ன குரலா இருக்கு உங்க குரலே. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ரேவதி பஹாங்ல இருந்து பேசுறேன் குமரன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரேவதி. பஹாங் எப்படி இருக்கு?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: பெரிய மாநிலம் பஹாங்ல எந்த இடம் நீங்க?
1: பஹாங்ல திரியாங்.
0: திரியாங், சரி. பஹாங் திரியாங், ரேவதிக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காதலன் படத்துல இருந்து ஏராணி குரதானி அந்த பாடல் வேணும்.
0: அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க?
1: எனக்கு தெரியலையே.
0: அப்படியே அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: ஜானகி அம்மா படித்த பாடல்ல ரொம்ப பிடித்த பாடல் அது.
0: ஆமா, அது ஒரு குதூகலமான ஒரு பாடல். அந்த காட்சி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த திரைப்படத்துல.
1: ஆமா, அந்த கடற்கரை ஓரம்.
0: அந்த படம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும் ஏறக்குறைய?
1: ரொம்ப நன்றி
0: தேவதி, பாட்டு கேட்டுட்டே இருங்க.

0: ஹலோ வணக்கம் குமரன், எப்படி இருக்கீங்க?
1: நீங்க என்ன வேணுமா ஒரு அடி அடிச்சிருங்களேன். அதட்டுறீங்க அதட்டுறீங்க. நல்லா இருக்கேன். எங்க இருந்து கூப்பிடுறீங்க, யாரு பேசுறீங்க?
0: நான் வந்து கிராப் போடுறேன். எங்க லொகேஷன் சொல்றதுன்னு தெரியல, இப்போதைக்கு கேள்வி.
1: ஓ, யாதும் ஊரே யாவரும் கேளுறீங்க, எங்கேயும் எப்போதும் மாதிரி.
0: ஆமா, நாங்க தூள் இருப்போம் திருமணம் இருப்போம்.
1: சரி, உங்களுடைய பெயர் என்னவோ?
0: என்னுடைய பெயர் கீதா.
1: கீதா,
0: நடிச்சதற்கான பாடல், என்னுடைய பாடல் வந்து அழகு மலராட அதிக எங்க கூற. ஏன் பிடிக்கும்னு கேட்கல நீங்க?
1: இருங்க, நான் திருப்பியும் வரேன், திருப்பிய வர. சரி, அந்த பாடல் உங்களுக்கு ஏன் பிடிக்கும் இப்ப சொல்லுங்க.
0: எங்க அப்பா வந்து முத முத அந்த பாட்டுக்கு வந்து கூட வந்து இந்தியால போய் பரதநாட்டியம் ஆடினாரு.
1: ஓ, அப்படிங்களா? அப்பா ஒரு நடனமணி.
0: ஆமா, அப்பா ஒரு நடனமணி, அவரு பேரு சிந்தாமணி.
1: நடனமணி சிந்தாமணி, என்ன ஒரு மணி. இப்ப உங்களுடைய அப்பாவுடைய ஞாபகத்தையும் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.
0: ஓகே, தேங்க்ஸ் குமரன்,
1: நன்றி.

நான்

0: அவங்க வந்து எல்லா முதல் அறிமுகமானவங்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பிரபலமானவர்கள். அந்த வகையில இன்னைக்கு அந்த கண்ணோட்டத்துல அவங்களை பார்த்தது ஒரு மகிழ்ச்சி. சரி, நீங்க ஜோஹர்ல எந்த இடத்தை சேர்ந்தவர் அதை கேட்க மறந்துட்டு பாருங்க.
1: ஜோஹர்ல வந்து நான் தம்பி.
0: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அவங்க அம்மா குரல்ல வந்து அள்ளி அள்ளி வீசுதம்மா அண்டை மட்டும் அந்த நிலா நிலான்ட்டு.
0: அத்தை மக ரத்தினமே, உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல் எனக்கும் பிடிக்கும்.
1: ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கலாம்னு
0: நினைக்கிறேன்.
1: ஏற்கனவே இரண்டு முறை வந்து அவங்க காலமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்திகள் பரவும் போது அவங்களா வந்து ஒரு காணொலியில பேசினாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, ஏன்னா அளவு கடந்த அன்பு வச்சிருக்க சில நேயர்கள் வந்து அவங்க அவங்கள ரொம்ப அதிர்ச்சி ஆகி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும் போல இருக்கு, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு அவங்களா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த செய்தியை நான் பார்த்த போது கூட இதுவும் அந்த மாதிரி ஒரு வதந்தியா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா மறுகரமே உறுதிப்படுத்தப்பட்ட இணையதளத்துல பார்த்து தெரிஞ்சதுனால ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா அவங்களோட
0: ஒழித்துக் கொண்டே இருக்கும் வகையில் அவங்க இருக்காங்கன்ற நம்பிக்கைதான் நமக்கு வந்து உத்வேகம். நன்றி சத்யா, மிக அருமையாக நிறைவு வாடிக்கையாளராக நமது பாட்டு கடைக்கு வந்து சென்றார். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து அங்கங்களும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கும் என நம்புகின்றேன். ஜானகி அவருக்கு ஒரு சமர்ப்பணம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. எங்கள் வாழ்க்கையை காலத்தால் அழியாத பாடல்களாலும் மறக்க முடியாத உணர்வுகளாலும் நிரப்பியதற்கு நன்றி. மின்னல் எஃப்எம் இருக்கும் வரை உங்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். எனக்கு உதவிய பிரவீன்குமாருக்கு நன்றி கூறி நானும் விடைபெறுகிறேன். எஸ் குமரன், அடுத்த அறிவிப்பாளர் பொன் கோகிலும், இதோ எஸ் ஜானகியின் இனிமையான குரலோடு இன்றைய பாட்டுக்கடையை நிறைவு செய்வோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மரியாதை நிமித்தம் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை சந்தித்துள்ளார். இவ்விரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு தலைநகரில் உள்ள தங்கும் விடுதியொன்றில் 40 நிமிடங்களுக்கு நடைபெற்றது. அதிபரின் இப்பயணம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான உறவினை பல்வேறு துறைகளில் வலுப்படுத்தும். நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் கையிருப்பு நிலையாகவும் போதுமானதாகவும் உள்ளது. மேலும் 6 மாத காலத்திற்கு உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அரிசி கையிருப்பு இருப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு பச்சரிசியின் விலை அதிகரிக்கப்படாமல் அரசாங்கம் நிலைநிறுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். திருத்தம் செய்யப்பட்ட 2026 நெல் அரிசி கட்டுப்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பு சூழலை வலுப்படுத்துவதையும் தொழில்துறை நெறிமுறைகளை மேம்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டிருந்தது. ஆளும் எதிர்க்கட்சியினர் என பெரும்பாலானோர் இந்த மசோதாவிற்கு ஆதரவளித்துள்ளனர். ஐரோப்பாவில் நடத்தப்பட்ட இணையவழி தாக்குதல்களில் மாஸ்கோவின் FSB உளவு அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் ரஷ்யா மீது ஒருங்கிணைந்த தடைகளை விதித்தன. ஐரோப்பாவில் நிலைத்தன்மையை சீர்குலைப்பதற்கான தனது நடவடிக்கைகளை மாஸ்கோ தீவிரப்படுத்தியுள்ளதை அடுத்து இத்தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக பிரசல்ஸ் கூறியது. பாரிஸ் தெற்கே அமைந்துள்ள ஃபாண்டன் ப்ளூவில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் குறைந்தது 400 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 800 ஹெக்டேர் நிலம் தீயில் அழிந்ததாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் லாரன் நோனஸ் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அப்பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டு காட்பந்து. மெரிட் தகுதி அடிப்படையிலான புள்ளி கணக்கில் அடுத்த பருவத்திற்கான சூப்பர் லீக் போட்டிக்கு கிளாந்தன் ரெட் வாரியர்ஸ் தேர்வாகியுள்ளது குறித்து அணியின் தலைமை பயிற்றுநர் இர்ஃபான் பக்தி அபு சலீம் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். அணியின் ஆயத்த பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் கூடிய விரைவில் சில நுட்ப விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் காற்றின் வழியில மீண்டும் உங்களை உற்சாகமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி உங்களுக்கு போனது அப்படின்றத சொல்லுங்க. அதே வழியில எப்போதுமே தெலுங்கு பாடல்கள் இப்போ தொடங்கி இருக்கும். அதுக்கு பிறகு 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இஸ்லாமிய நிகழ்ச்சி, அப்புறம் பாடல்கள் இடம்பெறும். 10 மணிக்கு நீங்க பேச போறீங்க, அதனை நாங்க கேட்க போறோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள்ல டிக்டாக் வழியா நீங்க பாடல்களை கேட்க போறீங்க. இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்காகவே இருக்கு. அதனால மறக்காம தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்க. பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். அதே வழியில இடையில உங்களுக்கும் தகவலும் காத்துக்கொண்டே இருக்கின்றன. சரி, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க பேச போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எதை ஒட்டி பேச போறோம் அப்படிங்கறத 10 மணிக்கு பிறகு நான் சொல்றேன். அதனால அது வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும், அதுதான் வேணும். சரியா? பொன்கோக்கில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நவீன் சைத்ரா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். 8:15 இப்பொழுது தெலுங்கு பாடல்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில யுவன் சங்கர் ராஜாவோட சசங்க் கொண்டு ஒரு பாடல்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல
1: பேருகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:00.

I love you, Daddy. I love you, Daddy.

உடனேறாய்னு ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடல். அந்த பாடல் தொடர்ந்து வரக்கூடிய பாடலை மதுஸ்ரீ ரே ஏ ஆர் ரஹ்மான் கொண்டு வருகின்றார்கள்.

சக்ரே சுசித்ரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சரி, அந்த வகையில தெலுங்கு பாடல்களில் படங்களில் புதுவரவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தெலுங்கு படத்துல மட்டும் இல்ல, இந்த படம் வந்து மலையாளம் தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளிலுமே ரொம்ப பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம், யாஷுடைய அடுத்த திரைப்படம். சரி, இந்த திரைப்படம் அப்படின்னும் போது கொஞ்சம் அதிர்வலைகளும் ஏற்படுத்தி தான் இருக்கு. ஏனென்றால் சில காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது அவருடைய படங்கள் அப்படின்னு சொன்னாலே வன்முறை அதிகமாக தான் அந்த படத்துல இருக்கும். ஆக இந்த முறையும் அப்படியே தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட யாஷ் அப்படின்னு சொல்லும் போது பெரிய வரவேற்பை பெரிய அதிர்வலையை கொண்டு வரக்கூடிய படம் தான். ஆக இந்த முறையும் குறிப்பிட்டு இந்த மாதத்துல வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் ஃபிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: ஃபிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
5: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நுட்ப திறன் கல்வி பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மரியாதை நிமித்தம் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை சந்தித்துள்ளார். இவ்விரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு தலைநகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் 40 நிமிடங்களுக்கு நடைபெற்றது. இச்சந்திப்பில் வெளியுறவு அமைச்சர் இடதுஸ்ரீ மொமன் ஹசன், தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் உட்பட முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் இடதுஸ்ரீ ஜஹாரி அப்துல் கானி ஆகியோர் பங்கேற்றனர். அதிபரின் இப்பயணம் சிங்கப்பூருக்கும் மலேசிய யாவுக்கும் இடையிலான உறவினை பல்வேறு துறைகளில் வலுப்படுத்தும். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் ஒற்றுமை அரசாங்கத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான உறவு சுமூகமாகவும் தொழில்முறை ரீதியாகவும் நீடிப்பதாக துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹித் அமீடி தெரிவித்தார். மேலும் தவணை காலம் முடியும் வரை ஒத்துழைப்பை தொடரவும் நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்தவும் அனைத்து தரப்பினரும் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். அதேவேளை நிலைத்தன்மையையும் நல்லிணக்கத்தையும் வகையில் அனைத்து தரப்பினரும் கவனத்துடனும் நிதானத்துடனும் அறிக்கைகளை வெளியிடுமாறு டாக்டர் அகமது சஹீத் நினைவூட்டினார். இவ்வேளை நுட்ப திறன் கல்வி டிவேட் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் சிறந்த நிலையில் உள்ளது என்று நெதுஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி கூறினார். இது பட்டதாரிகளுக்கு 100 விழுக்காடு வேலைவாய்ப்பை அரசாங்கம் வழங்குவதை குறிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறையுடனான வியூக ஒத்துழைப்பு மூலம் பட்டதாரிகள் தங்கள் படிப்பை முடிப்பதற்கு முன்பே வேலைவாய்ப்பை பெறுவதாக அவர் தெரிவித்தார். வழங்கப்படும் பயிற்சிகள் வேலைவாய்ப்பு சந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப அமைவதை உறுதி செய்யும் வகையில் டிவேட் நிறுவனங்கள் உட்பட தொழில்துறை சார்ந்த தரப்பினரிடையே மேற்கொள்ளப்படும் தொடக்கக்கட்ட கலந்தாய்வுகள் மூலம் இந்த அணுகுமுறை செயல்படுத்தப்படுகிறது. நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பு நிலையாகவும் போதுமானதாகவும் உள்ளது. மேலும் 6 மாத காலத்திற்கு உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அரிசி கையிருப்பு இருப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு பச்சரிசியின் விலை அதிகரிக்கப்படாமல் அரசாங்கம் நிலைநிறுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பன்னாட்டு பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழ்நிலையில் பொருள்களின் விலையை அதிகரிக்காமல் அத்தியாவசிய பொருள்கள் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றார் அவர். தோட்டத் தொழில் துறையில் நிலையான பன்னாட்டு தலைவராக தனது நிலையை வலுப்படுத்த மலேசியா உறுதி பூண்டுள்ளது. புத்தாக்கம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஓர் அணுகுமுறையின் வாயிலாக இவை செயல்படுத்தப்படும் என தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமது தெரிவித்துள்ளார். தோட்டத் தொழில் துறையின் நிலைத்தன்மையை வலுப்படுத்துதல், புத்தாக்கம், இலக்கவிய மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு விவசாயிகள் உள்ளிட்ட தோட்டத் தொழில் சமூகத்திற்கு அதிகாரமளித்தல் ஆகிய கடப்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் அவர். இனி மக்களவைச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை பேணுவதற்கான அம்சங்களை உள்ளடக்குவதன் மூலம் அனைவருக்குமான சேவை வழங்கல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லூடக சட்ட வரைவு இன்று மக்களவையில் முதல் வாசிப்பிற்காக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சட்ட வரைவை சமர்ப்பிக்கும்போது அதன் 2வது வாசிப்பு இந்த கூட்டத்தொடரின் போதே நடைபெறும் என்று தொடர்பு அமைச்சர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இந்த சட்ட திருத்தம் 1998 தொடர்பு பல்லூடக சட்டப்பிரிவு 2.2 உள்ளடக்கியது. தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவத்துக்கு உட்பட்ட முனைப்புகளுக்கு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஆதரவாக செயல்பட அமைச்சு உத்தரவிட இந்த சட்டம் வகை செய்யும். 2022 ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு மே மாதம் 31 நாள் வரையில் தற்காலிக குடியுரிமை அடையாள அட்டைக்காக பெறப்பட்ட 298 விண்ணப்பங்களில் 286 அதாவது 96 விழுக்காடு தேசிய பதிவுத்துறையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தினரிடையே தாமதமான பிறப்பு பதிவு குறித்து 3117 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் இடதுஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசாரா குறிப்பிட்டார். அவற்றில் 90.1 விழுக்காடு அதாவது 2810 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 251 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். திருத்தம் செய்யப்பட்ட 2026 நெல் அரிசி கட்டுப்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பு சூழலை வலுப்படுத்துவதையும் தொழில்துறை நெறிமுறைகளை மேம்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டிருந்தது. ஆளும் எதிர்க்கட்சியினர் என பெரும்பாலானோர் இந்த மசோதாவிற்கு ஆதரவு அளித்துள்ளனர். திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தின் கீழ் தனி நபர்களுக்கான பொது தண்ட விகிதம் 250,000 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டது. அதேவேளை நிறுவனங்கள் அல்லது பெருநிறுவனங்களுக்கு 1 மில்லியன் வரை தண்டம் விதிக்கப்படலாம் என வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டத்து சன்ஃபுங்ஹின் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: அரசியல் ஆதரவுக்கு பதிலாக இலவச கருத்து கணிப்புகளை சட்டவிரோதமாக பெற்றதற்காக தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு சோல் நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையை விதித்தது. 2024 டிசம்பரில் ராணுவ சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பில் 65 வயதான யோல் ஏற்கனவே சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து வடகொரியாவிற்குள் திருகூர்த்திகளை அனுப்பிய குற்றத்திற்காக யோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. யோலின் நடவடிக்கைகள் அரசியல் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் சிதைத்தன. பாரிஸ் தெற்கே அமைந்துள்ள ஃபோன்டென்ப்ளூவில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் குறைந்தது 400 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 800 ஹெக்டேர் நிலம் தீயில் அழிந்ததாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரன் நுன்ஸ் தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வெறும் 1000 மீட்டர் சுற்றளவுக்குள் சில இடங்களில் மட்டும் தீ விபத்துகள் ஏற்பட்டிருப்பது வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இதுகுறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. ஐரோப்பாவில் நடத்தப்பட்ட இணையவழி தாக்குதல்களில் மோஸ்கோவின் FSB உளவு அமைப்புக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் ரஷ்யா மீது ஒருங்கிணைந்த தடைகளை விதித்தன. ரஷ்ய யுக்ரைன் போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் வேளை ஐரோப்பாவில் நிலைத்தன்மையை சீர்குலைப்பதற்கான தனது நடவடிக்கைகளை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளதை அடுத்து இத்தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. 9 பேர் உட்பட 4 நிறுவனங்கள் மீது தடைகளை விதிப்பதாக பிரசல்ஸ் அறிவித்தது. அதேவேளை லண்டன் தனது கருப்பு பட்டியலில் 24 பெயர்களை இணைப்பதாக தெரிவித்தது. விளையாட்டு காட்பந்து. மெரிட் எனப்படும் தகுதி அடிப்படையிலான புள்ளி கணக்கில் அடுத்த பருவத்திற்கான சூப்பர் லீக் போட்டிக்கு கிளாந்தான் ரெட் வாரியர்ஸ் KRWFC தேர்வாகியுள்ளது குறித்து அணியின் தலைமை பயிற்றுநர் இர்ஃபான் பக்தி அபு சலீம் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். அணியின் ஆயத்த பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் கூடிய விரைவில் அணியின் சில நுட்ப விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் கூறினார். சூப்பர் லீக்கில் களமிறங்க தமது தரப்பு தயாராக உள்ளதாக அவர் சொன்னார். நுட்ப விவகாரங்கள் தீர்க்கப்படும் வரையில் புதிய அல்லது விளையாட்டாளர்களை இறக்குமதி செய்யும் பணிகளை மேற்கொள்ள இயலாது என்றார் அவர். நுட்ப திறன் கல்வி பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உறுதி. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2006 ஆண்டு இன்றைய நாளில் கோலாலம்பூர் பல்கலைக்கழகம், மலேயன் ஸ்பானிஷ் கழகம், யூனிகேஎல் எம்எஸ்ஐ வளாகத்தை கெடா குலிமில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலி நூர்டின் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 70 மில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்ட இந்த வளாகம் 39.27 ஹெக்டரில் அமைந்துள்ளது. மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப கல்வியை வழங்கும் வகையில் நவீன மேம்பட்ட வசதிகளுடன் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் 100 இயந்திரங்களை கொண்ட 5 பயிற்சி பட்டறைகளும் 14 கணினி ஆய்வகங்களும் உள்ளன. ஆண்டுதோறும் 1000 மாணவர் வரை இவ்வளாகத்தில் பயில முடியும். மேலும் வாகன உற்பத்தி பொறியியல் தொழில்நுட்பம் தொடர்பான 5 பட்டய கல்வி திட்டங்களும் இங்கு வழங்கப்படுகின்றன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. ஸதகல்லாஹுல் அஸீம். அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நேர்களே, சென்ற வாரம் சூரத்துல் அலக்குடைய 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரை நாம் பார்த்தோம். அந்த வசனத்துடைய கருத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களிலே அல்லாஹு சொல்லக்கூடிய முதல் கருத்து, தொழுகை மிக முக்கியமான கடமை. தொழுகையை கொண்டு அல்லாஹுவை நெருங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். தொழுகைதான் இறைவனுடைய சந்திப்பாக இருக்கிறது. தொழுகைதான் இறை விசுவாசிகளுக்கு மிஅராஜாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேர்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா தொழுகையை பற்றிதான் அடியார்களிடத்திலே முதல் முதலாக கேள்வியை கேட்பான். எந்த மனிதருக்கு தொழுகை சரியாகி விடுகிறதோ அவருடைய எல்லாவிதமான அமல்களும் சரியாகிவிடும். எந்த மனிதருக்கு தொழுகை சரியில்லையோ அவருடைய மற்ற அமல்கள் சரியிருக்காது, செயல்கள் சரியிருக்காது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபுரானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேர்களே, இரண்டாவது கருத்து, தொழுக வருபவர்களை யாரும் தடுக்க கூடாது. எப்படி அபூஜஹில் நபி அவர்கள் தொழுகைக்காக வரும் பொழுது தடுத்தானோ, அதுபோன்று யாரும் தடுக்க கூடாது. அப்படி தடுத்தால் அல்லாஹு சொல்கிறான், லஹும் ஃபித்துன்யா ஹிஸ்யும் வலஹும் ஃபில் ஆஹிரத்தி அதாபுன் அஸீம். இம்மையில் இழிவு, மறுமையில் மகத்தான வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். அதனால் தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்களை யாரும் தடுத்துவிடக் கூடாது. மூன்றாவது கருத்தாக, நபிமார்கள், சஹாபாக்கள், நல்ல மனிதர்கள், உலமாக்கள், இவர்களை யாரும் புறக்கணிக்க கூடாது. எப்படி அபூஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தானோ, அதேபோன்று நாம் யாரையும் புறக்கணிக்க கூடாது. நல்லவர்களோடு தொடர்பு வைக்க வேண்டும், நல்ல மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மூன்றாவது கருத்தாக பதிவு செய்கிறான். நேர்களே, நான்காவது கருத்தாக, மனிதன் எதை செய்தாலும் அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய பார்வையை விட்டும் மனிதன் தப்ப முடியாது என்பதை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 15வது வசனத்தில், தொழுகையாளியை தொழவிடாமல் தடுப்பவருக்கும் அபூஜஹிலுடைய செயலுக்கும் கடுமையாக எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா சூரத்துல் அலக்குடைய 15வது வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். கல்லால இல்லம் நாசியா. ஜாக்கிரதை, எச்சரிக்கை, அவன் தொழுகையாளியை தொலைவிடாமல் தடுப்பதை விட்டும் விலகிக் கொள்ளாவிட்டால் அவனுடைய முன் நெற்றி ரோமத்தை பற்றி இழுப்போம். நேர்களே, 16வது வசனத்தில், நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தி ஆ, தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன் நெற்றி ரோமத்தை நாம் இழுப்போம் என்று அல்லாஹு கூறுகிறான். இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு வியக்கத்தக்க அறிவியல் நுணுக்கம் இருப்பதாக நவீன ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக மனித மூளையின் முன்பகுதியில் இருந்துதான் மனிதன் திட்டமிடுதல், முடிவெடுத்தல் மற்றும் பொய் சொல்லுதல் போன்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. ஒருவர் ஒரு பாவத்தை செய்ய திட்டமிடுவதும் ஒரு பொய்யை புனைவதும் மூளையின் இந்த முன்னெற்றிக்கு பின்னால் உள்ள பகுதியில்தான் நிகழ்கிறது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் அந்த முன்னெற்றியை பொய்யான பாவம் செய்யும் பகுதி என்று குறிப்பிட்டிருக்கிறது. இது தற்செயலாக அல்ல, படைத்தவனின் வாக்கு என்பதற்கு சான்றாக இருக்கிறது. நேர்களே, சூரத்துல் அலக்குடைய 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை ஏறத்தாழ அபூஜஹில் போன்ற அக்கிரமக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள், அதே போன்று நல்லவர்களை துன்புறுத்த நினைப்பவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். நல்லவர்களை எவர்கள் துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அப்படிப்பட்டவர்களின் முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுத்து மிக மோசமான நிலையில் நரகத்தில் தள்ளும்படி நரக காவலர்களான ஜபானியாக்களுக்கு இறைவன் கட்டளையிடுகிறான். யாரை நம்பி இந்த அநியாய செயலில் ஈடுபட்டார்களோ அவர்களையும், யாரெல்லாம் உங்களுக்கு உடந்தையாக இருந்தார்களோ அனைவர்களையும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். எனவே அவன் தனது உதவிக்காக ஃபல் யதுஉ நாதியா, தனது சபையோரை அழைத்துக் கொள்ளட்டும். சனதுஉ ஜபானியா, நாம் நமது நரக காவலாளிகளை அழைத்துக் கொள்வோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். நேர்களே, 17-18 இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது, ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மோசமாக செயல்களை செய்த பிறகு நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அந்த தண்டனையை விட்டு என்னால் தற்காத்துக் கொள்ள முடியும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தன்னுடைய கூட்டாளிகள் அனைவர்களையும் அழைத்துக் கொள்ளட்டும். நாமும் நம்முடைய நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம். நிச்சயமாக நம்முடைய நரகத்தின் காவலாளிகள் வெற்றி பெறுவார்கள், அனைவர்களையும் நரகத்திலே தள்ளுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். நேர்களே, 19வது வசனத்திலே தனக்கு, அதாவது எவன் மிகப்பெரிய பாவங்களை செய்கிறானோ, எவன் தொழுகையை தடுக்கிறானோ, அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரிப், எச்சரிக்கை, நிச்சயமாக அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். உங்களுடைய இரட்சகனுக்கு சிரம்பணிவீராக, இன்னும் அவனை வணக்கத்தின் அடிப்படையில் நெருங்குவீராக என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். நேர்களே, இப்பொழுது இந்த 19வது வசனத்திலிருந்து சில கருத்தை பார்க்கிறோம். முதலாவது கருத்து, தொழுகையாளிகளை தடுப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான். இரண்டாவது கருத்து, தொழுகையாளிகளை தடுக்கக்கூடியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம், அவர்களை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலா

எனவே அந்த நேரத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். சஜிதாவிலே இருக்கும் பொழுது துவாவை மென்மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஜிதாவை பற்றி இரண்டாவது விஷயமாக நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுடைய கருத்திலே வருகிறது, அதிகம் சஜிதா செய்வதால் நபியோடு சொர்க்கத்திலே இருக்கலாம். நபியோடு சொர்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார், நபியே, உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக சுஜூது செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சுஜூதின் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவீர்கள், மேலும் நாளை சொர்க்கத்தில் என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சஜிதாவுடைய மூன்றாவது சிறப்பை நாம் பார்க்கிறோம். நாம் செய்யும் ஒவ்வொரு சஜிதாவிற்கும் அல்லாஹு தாலா நமது பாவத்தை மன்னிக்கிறான், நமது அந்தஸ்தை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை தேடித்தரக்கூடிய அந்த சஜிதாவை நாம் அதிகம் செய்ய வேண்டும். அந்த சஜிதாவை நாம் சாதாரணமாகவும் செய்யலாம், அதே போன்று குறிப்பாக ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை இவைகளின் மூலம் சுஜூதை நாம் அதிகப்படுத்திக் கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். நான்காவது சிறப்பு, மறுமை நாளில் முஃமீன்களுக்கு சஜிதா செய்ததற்கான அடையாளம் அவர்களுடைய முகத்திலே இருக்கும், அது மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும். ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதர் குற்றவாளியாக இருக்கிறார், அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, உடல்களுடைய எல்லா பாகங்களும் பாதிக்கப்பட்டாலும் அவர் சஜிதா செய்த அந்த நெற்றியை நரக நெருப்பு தீண்டாது என்று ஹதீஸில் வருகிறது. அடுத்து சஜிதாவுடைய ஐந்தாவது சிறப்பு, ஒருவர் சஜிதா வசனத்தை ஓதி சஜிதா செய்தால் ஷைத்தான் அழுது கொண்டே ஓடுவான், ஷைத்தான் வருத்தப்படுகிறான். ஷைத்தான் சொல்லுகிறான், ஆதமின் மகனுக்கு அல்லாஹு தாலா சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான், அந்த கட்டளையை அவர்கள் செய்தார்கள், அந்த கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள், அதனால் அவர்களுக்கு சொர்க்கம் என்பது இருக்கிறது. எனக்கும் அல்லாஹு தாலா சஜிதா செய்ய வேண்டும் என்று ஏவினான், நானே சஜிதா செய்வதற்கு மறுத்துவிட்டேன், அதனால் எனக்கு நரகம் இருக்கிறது என்று ஷைத்தான் புலம்பக்கூடியவனாக அவன் ஓடுவான் என்று ஹதீஸில் வருகிறது. ஒரு மனிதர் சஜிதாவின் மூலம் இறைவனுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். மேலும் அல்லாஹு தாலா நான்காவது கருத்தாக இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறான், ஒரு மனிதர் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அதாவது கல்லா லா துத்தியுஹு வஸ்ஜுது வக்தரிப், நிச்சயமாக தொழுகையை தடுக்கக்கூடியவனுக்கும் நீங்கள் வழிபட வேண்டாம், சுஜூது செய்ய வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற வேண்டும். இறைவனுடைய நெருக்கம் எதன் மூலம் பெற முடியும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய நெருக்கத்தை பல அடிப்படைகளில் நாம் பெறலாம். அதில் முக்கியமாக ஒரு மனிதர் அதிகமாக கலிமா சொல்லிக் கொண்டே இருந்தால், விக்ருகளை செய்து கொண்டே இருந்தால் இறைவனுடைய நெருக்கத்தை ஒரு மனிதர் பெற முடியும். அதே போன்று இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அடுத்த வழிமுறை, ஒரு மனிதர் தொழுகையை சதாவும் தொடர்ச்சியாக தொழுது கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமத்தி. எந்த மனிதர் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே ஒரு பிரகாசம் என்பது இருக்கிறது, அதே போன்று வெற்றி என்பது இருக்கிறது. எந்த மனிதர் தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லையோ அவருக்கு பிரகாசம் என்பது இருக்காது, வெற்றி என்பது இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக தொழுகையின் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும். அடுத்து ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதன் மூலம் இறைவனை நெருங்க முடியும், ஏனென்றால் குர்ஆன் என்பது மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது. அந்த குர்ஆனை ஒரு மனிதர் ஓதுகிறார் என்றால் ஒரு எழுத்திற்கு பல நன்மைகளை அல்லாஹு தாலா தருகிறான். அந்த குர்ஆனை ஒருவர் சரியான அடிப்படையில் ஓதினால் அல்லாஹு தாலா ஓதக்கூடிய அந்த மனிதருடைய சப்தத்தை அல்லாஹு கேட்கிறான் என்று ஹதீஸில் வருகிறது. ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுவதன் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும். அதே போன்று இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு உதவி செய்வதன் மூலமும் இறைவனுடைய அந்த நெருக்கத்தை பெற முடியும். ஆனால் இன்றைய காலத்திலே மனிதர்கள்

0: மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த விஷயம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி மேம்படுத்துவதன் மூலம் இறைவனுடைய அந்த நெருக்கத்தை நிச்சயமாக பெற்று சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தரல வேண்டும். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நான் இன்னைக்கு காலையில எழுந்து என்ன தெரியுமா நினைச்சேன், ஐயோ திருப்பி காலையில நம்ம ஆபீஸ் போனோம், இதே ரூட்டீன நம்ம இதே செஞ்சிட்டு இருக்கோமே, ஒரு மாற்றமா ஏதாச்சும் செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில நிஜமா சொல்றேன் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஆபீஸ்ல போய் ஸ்ட்ரெஸ் ஆன முகத்தை பார்த்து வேலை செஞ்சிட்டு இருக்கணுமேட்டு காலையில ஒரு முடிவு பண்ணேன். நம்ம டிக்கெட் புக் பண்றோம், இந்தியாவுக்கு போறோம் சொந்தமான, எனக்கு சொந்தமா டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். நிஜமா நினைச்சேன் தெரியுங்களா,
2: ஏன் போர் அடிச்சிருச்சா,
1: போர் அடிச்சிருச்சு, என்ன இதேதான் செஞ்சிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு இந்த ஜேம்ல வேலைக்கு போறேன்னா திருப்பி வரனா ஜாகிங் போறோமா வீட்டுல இருக்கோமா திருப்பி இதேதான் சொல்லுவாரு ஒரு படத்துல, காலையில எந்திரிக்கிறதா சாப்பிடனா ரிப்பீட், இதே தான் வந்துட்டு இருக்குது.
0: எத்தனை பேத்தோட மனசுல உள்ள குமுறலை வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க தரமா நீங்க?
1: நிஜமா ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு, இருக்கமான லைஃபா இருக்குது.
2: விடுமுறைக்கு போயிட்டு வந்தா மாறிடுமா டக்குன்னு?
1: அப்படி மாறாது, பட் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்.
0: இல்ல விடுமுறை ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பா எடுத்துட்டு போயிட்டு
1: வாங்க. கண்டிப்பா போயிட்டு வரணும் போவனா, வாங்க போனா
0: இப்படி போலாமா?
2: விடுமுறை
0: எனக்கு கிடைச்சுன்னா உங்க கூட போயிட்டு வந்துருவேன்.
2: சிவகாமி நீங்க தனியா போயிட்டு வாங்க, இங்க போனாக்கு நிறைய வேலை இருக்கு.
1: நீங்க
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

ஹரிதாஸ் ரெக்கத்திற்காக சங்கர் மகாதேவன் கொண்டு வந்த பாடல். அந்த பாடல் சரி, எப்போதுமே நம்ம வந்து எப்படா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்காக தீவிரமாக நான் செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். சில தோல்விகளை கூட நம்ம வந்து படு தோல்வியாக நினைத்து வேதனைப்படக்கூடிய காலங்களும் இருந்ததுண்டு இல்லையா? ஆனாலும் கூட அந்த ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி தான், அதெல்லாம் தோல்வியே இல்லை அப்படிங்கிறதும் கொஞ்ச நாள் கழித்து தான் நமக்கு வந்து அந்த பக்குவமான மனதிற்கு பின்னால் தான் இந்த மாதிரியான பக்குவமான உணர்வுகள் எல்லாம் ஏற்படும் அப்படிதானே? சரி, அதனால் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் புதிதாக வைத்தாலும் சரி, அல்லது தொடர்ந்து வைத்து கொண்டே இருந்தாலும் சரி, அது எல்லாமே வெற்றிக்கான அடிதான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. தோல்வியா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது தோல்வியாகத்தான் தோன்றும். அது ஒரு முயற்சி அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ஒரு முயற்சி, வெற்றிக்கான இலக்கை நோக்கக்கூடிய, நோக்கி செல்லக்கூடிய முயற்சி.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும்போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ஹரிஹரன் மாலதி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். காற்றின் மொழியில நேர்மை பொழுது 9:54 பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்து மலேசிய பாடல் ஒன்றுக்கு செல்லவிருக்கின்றோம். கண்ணன் ஜி கிராக் சாந்தினி கோர் இருவருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கதாநாயகர்களாக பல படங்கள்ல இப்ப வந்து நடித்துக்கொண்டே இருக்கின்றார்கள். கர்ணனுக்கும் சுபாஷினிக்கும் இப்பதான் இடையிலையும் திருமணம் நடைபெற்றது. அவங்களுக்கும் இந்த வேளையில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவங்க கர்ணன் ஜி கிராக் அவரோட சாந்தினி இருவரும் பாடக்கூடிய ஒரு பாடல் அடுத்து வருகின்றது. ஷான் எக்ஸ்ட்ரீம் அதே வேளையில அவங்களுடைய இசையில டாக்டர் சிவகாமி எழுதியிருக்கக்கூடிய பாடல் வரிகளில் பாடல் வருகின்றது. இது ஒரு தனி பாடல், சிங்கிள்ஸ் பாடல் கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதே
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM. உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ செயலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மலேசியாவும் சிங்கப்பூரும் வரவேற்றுள்ளன. இதில் மிக விரைவில் அதன் முதன்மை திட்டத்தை இறுதி செய்வதற்கான முயற்சிகளும் அடங்கும் என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டின் பெட்ரோலிய விநியோகம் தற்போது சீராகவும் உள்நாட்டு தேவைகளை நிறைவு செய்ய போதுமானதாகவும் உள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு டிசம்பர் வரை எரிபொருள் விநியோகத்தை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என அவர் கூறினார். இவ்வேளை இதன் தொடர்பான நிலவரங்களை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றார் அவர். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் துறை சார்ந்த நிபுணர்களை உருவாக்கும் நோக்கில் தென்கொரியா உடனான ஒத்துழைப்பு மூலம் கொரியா ஆசியான் இலக்கவியல் கழகம் கடாவை இலக்கவியல் அமைச்சர் இன்று தொடக்கி வைத்தது. மலேசிய இலக்கவியல் பொருளாதார கழகம் MDEC மூலம் ஒருங்கிணைக்கப்படும் இத்திட்டம் AI உட்பட புதிய இலக்கவியல் தொழில்நுட்பங்களில் சிறப்பு பயிற்சியை வழங்கும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பன்னாட்டு அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரசாங்கம் சனா விமான நிலையம் தாக்கப்பட்டதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கூறியுள்ளது. இத்தாக்குதலுக்கு சவுதி அரேபியா ஆதரவிலான ஹூத்திகளே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளது. இது ஈரான் ஆதரவு பெற்ற தரப்பினருக்கு இடையில் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் எபோலா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதையடுத்து புதிய வகை தடுப்பூசியை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆய்வு செய்யும். பூடி புகியோ வகை தடுப்பூசியை பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் வெற்றிகரமாக தயாரித்துள்ளனர். தற்பொழுது அந்த தடுப்பூசி பிரிட்டனில் உள்ள 18 முதல் 55 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட்டு நோய் எதிர்ப்பு திறனை மதிப்பீடு செய்யப்படவுள்ளது. விளையாட்டு மலேசிய லீக் காட்பந்தாட்டம். இப்போட்டியை முன்னிட்டு சபா FC அணியில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. கடந்த பருவத்தில் விளையாடிய 13 விளையாட்டாளர்கள் மட்டுமே நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. முதன்மை உள்நாட்டு இறக்குமதி விளையாட்டாளர்கள் என 14 வீரர்கள் அணியிலிருந்து விடுக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

காற்றின் மொழியில் நாம் இணைந்திருக்கின்றோம். பாடல்களை கேட்க ஆரம்பித்து விட்டோம். நிறைவு இப்பொழுது 10:07 உங்களோட பொன் கோகில பேசிக்கிட்டே இருக்கேன். இனிய பாடல்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றன. சரி, அடுத்ததா நரேஷ் ஐயர் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்க போகிறோம். அதற்கு பிறகு உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு இருக்கின்றது, நீங்களும் அழைச்சி பேச போறீங்க. அதனால என்ன தலைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்க பாடல்களோட குரலையும் கேட்டு காத்துட்டே இருக்கணும். ஒரு பாடல் தான், ஒரு பாடலுக்கு பிறகு கட்டாயம் சொல்லிடுறேன் என்ன தலைப்புன்னு. அதுக்கப்புறம் நீங்க அழைக்க தொடங்கலாம்.

அம்பிகா பதித்திருக்க அந்த பாடல கேட்டோம் நாம. சரி, சுவாரஸ்யமான தலைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நிச்சயமா அது சுவாரஸ்யமான தலைப்பு தான். எல்லாரும் இந்த ஒரு தலைப்பின் போது சொல்லும் போது நிச்சயமா அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சரி, என்ன தலைப்பு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் நம்ம வாகனத்துல பயணம் செய்து கொண்டு போகும்போது அதிகமா பாடல்களை, நம்மளுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்டே போவோம். சில நேரத்துல அந்த பாடல்களோட ஆடிக்கிட்டே போவோம், சில நேரத்துல அந்த பாடலை கேட்டு பாடிக்கிட்டே போவோம். சரி, இப்படி எல்லாம் போவோம் இல்லையா. போயிட்டே இருக்கும்போது எந்த பாதையில வளையணுமோ அங்க வளையாம பாதையை விட்டுட்டும் போயிருப்போம் இல்லையா, நடந்திருக்குல்ல. அதை பத்தி தான் பேச போறோம். அந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? ஆர்வமா பாடிக்கிட்டே போகும்போது, பாடலை கேட்டு ஆடிக்கிட்டே போகும்போது பாதையை விட்டுட்டு அந்த பயணத்துல எப்படி சமாளிச்சு திருப்பி சுத்தி சுத்தி வந்திருப்பீங்க, அதை தான் நீங்க பேச போறீங்க. அந்த மாதிரி அடிக்கடி பாதையை விடக்கூடிய ஆட்களா நீங்க அழைச்சு பேசலாம். வாங்க, நம்ம எல்லாம் ஒரே டீம் தான், வாங்க நம்ம எல்லாம் ஒரே குழு தான். அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சில பாடல்கள் உண்மையிலே அடுத்து வரக்கூடிய பாடல் மாதிரி நம்ம மனசை அப்படியே மயக்க செய்யக்கூடிய பாடல்களும் இருக்கு. இந்த மாதிரி பாடல்களை கேட்காம கேட்டுட்டு போகும்போது பாடாம இருந்தா எப்படி இல்லையா? நாங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டா நிச்சயமா இந்த பாடல் இருக்கும்.

மயக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்ல, இந்த உலகை ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ரசிக்கும் போது உலகம் இன்னும் அழகா இருக்கும் இல்லையா? ஏன்னா பார்வைகள் எல்லாமே மாறுபடும், பார்க்கறது அத்தனையும் ரசிக்கக்கூடிய வகையில இருக்கும். ஆமா, காற்றின் மொழியில பொன்கோக்கில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இரவு 10:19 ஆயிடுச்சு. சரி, சிரமான்ல இருந்து ரீனா ரேஷல் இப்பதான் முதல் முறையா மின்னல கேட்கறாங்களாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி ரீனா நீங்க கேட்கறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் புதிய நேர்கள் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு வேற என்ன இருக்கு போது சொல்லுங்க.

நிஜமா நீங்க தான் சொல்லணும். அதாவது வாகனத்துல பயணம் செய்துட்டு இருக்கும் போது பாடல்களை கேட்டுட்டே போவோம். இந்த மாதிரியான உற்சாகமான பாடல்கள் ஒளியேறும் போது நிச்சயமா ஆடிக்கிட்டே கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நல்ல பாடல் கேட்டு மகிழ்ச்சியா போயிட்டே இருக்கும் போது பார்த்தா இடத்த விட்டுட்டுமே அப்படிங்கிற மாதிரி சூழல்லாம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். தாராளமா நீங்களும் அழைச்சு உங்களுடைய கதைகளையும் சரி உங்களுடைய அனுபவங்களையும் சரி எங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

ஹரிஹரன் கொண்டு வந்த பாடல அது. ஸ்ரீ தேவிகா நம்மளை இருந்து அழைச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எப்போதுமே அவங்க வாகனத்துல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தெரியாத இடத்துக்கு போறாங்க அப்படின்னா முன்கூட்டியே அவங்க ஒரு அரை மணி நேரம் முன்னமே கிளம்பிடுவாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பாடலை கேட்கறாங்களோ இல்லையோ, அந்த தெரியாத இடத்துக்கு போகும்போது எப்படியோ சுத்தி போறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுமா. அதனால முன்கூட்டியே தயார் நிலைகளே, இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாத இடத்துக்கு போறோம், சரி எதுக்கும் முன்கூட்டியே போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்க செய்வாங்களாம். தேவிகா வந்து அழைச்சி சொல்லியிருந்தாங்க, சரி எப்படியுமே அந்த ஆயத்த நிலையில போறதுன்றது நல்ல விஷயம் தான் இருந்தாலும், ஏன்னா தாமதமாக கூடாது, புதிய இடம் அப்படின்னு சொல்லும்போது பாதைகளும் நம்மளுக்கு புதிதாக இருக்கும். இது வந்து ஆண்களை காட்டிலும் வந்து பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனையா இருக்கும். உங்க நிலைமை எனக்கு புரியாமல் இல்லை, கண்டிப்பா எனக்கு புரியும். சரி, 9:10:41 சரி, காற்றின் மொழியில பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இனிமையான பழைய பாடல்கள், நிஜமா இனிமையான பாடல்கள் தான் இருக்கு. அதுவும் நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்க போறீங்க. டிக்டாக் வழியாக இன்றைக்கு நீங்க நம்முடைய மினலஃபம் பக்கத்துல இணைந்து நேரலையில கலந்து கொண்டு உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குமோ அந்த பாடலை நீங்க விரும்பி கேட்கலாம். சரி, வழக்கமா நேர்கள் வந்து விரும்பி கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியும். புதிய நேர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழைய பாடல்கள் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இணையலாம். பிடிக்காது அப்படின்னாலும் சரி கேட்டு பார்க்கலாம். கேட்க கேட்க தானே பிடிக்கும் இல்லையா?

குழந்தைகள் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கதான் தெரியும். எந்த மனசை கேட்கறது, ஒரு மனம் மிக்க சொல்லும், ஒரு மனம் வெக்கி தள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஆக இரண்டு மனங்களும் சில நேரங்களில் பல போராட்டங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கும். அது வந்து மனம் சார்ந்த சம்பவங்களை நடக்கும்போது இன்னும் சொல்லவே வேண்டாம் இல்லையா. சரி, பாடலை கேட்டுகிட்டே இருக்கோம். அடுத்து உன்னி மேனன் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்க போகிறோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஐநாவின் அகதிகள் உயர் ஆணையம் UNHCRின் அட்டை ஒரு குடியுரிமை ஆவணமல்ல, அதனை கொண்டிருப்பவர்கள் தவறு இழைத்தால் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொருளாதார அமைச்சர் இடத்து அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் நிர்வகிப்பு, ஆவண சிக்கல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட ஓரிட சமூகத்தினரின் பாதுகாப்பு குறித்த மக்கள் வெளியிட்ட கவலை தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். இவ்வேளை பன்னாட்டு விநியோக சங்கிலி அழுத்தம், அதிகரித்து வரும் மூலப்பொருட்களின் விலை உயர்வுக்கு தீர்வு காணும் வகையில் மலேசிய நெகிழி உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்வைத்துள்ள பரிந்துரைகள் குறித்து பரிசீலிக்க தேசிய பொருளாதார மன்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முதலீடு, வர்த்தக, தொழில் அமைச்சும் பொருளாதார அமைச்சும் இப்பணிகளை மேற்கொள்வர் என அக்மல் நஸ்ருல்லா சொன்னார். இவ்விவகாரத்தை தீவிர கருத்தில் கொள்ளும் என்றார் அவர். நாடு முழுவதும் ஒரு சேர நடத்தப்பட்ட ஆப்ஸ் மெகா சோதனை வாயிலாக பல்வேறு குடிநுழைவு குற்றங்கள் தொடர்பில் 11 வங்காளதேச நாட்டினரை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. ஆராவ், பசரி, கங்கார் பகுதிகளில் 22 முதல் 57 வயதிலான 24 அந்நிய நாட்டினர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக பெர்லீஸ் காவற்படை தலைவர் முகமது அசீம் முகமது அலி தெரிவித்தார். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தாயகம் திரும்பினால் சிறையில் அடைக்கப்படுவார் என்று வெளியுறவு துணை அமைச்சர் ஷமா ஓபே இஸ்லாம் தெரிவித்தார். அந்நாட்டை நீண்ட காலமாக ஆட்சி செய்து வந்த ஹசீனாவுக்கு எதிராக 2024 ஆண்டு ஆகஸ்டில் மாணவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர் இந்தியாவுக்கு தப்பினார். முன்னதாக ஷேக் ஹசீனா டிசம்பரில் டாக்காவுக்கு திரும்புவதோடு சரணடைய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேற்காசிய போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஹார்மஸ் நீரிணையில் நிகழும் மோதல்கள் சீர்குலைக்கின்றன. இதனால் பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்துக்கு முதன்மை கடல் பாதையான அந்த நீரிணையின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா தன் வசப்படுத்திக் கொள்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண காட்பந்து வரும் புதன்கிழமை அதிகாலையில் நடைபெறவுள்ள ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிச் சுற்றில் இரு பிரபல நட்சத்திரங்களான லமின் யமாலும் கிலியன் எம்பாப்பேவும் களமிறங்குவது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் இன்று பழம் பாடல்கள் இடம்பெற போகின்றன. இன்றில்ல மலரும் நினைவுகள்னாலே பழைய பாடல்கள் தான். அதிலும் குறிப்பாக இன்று உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற போகின்றன. டிக்டாக் வழியாக நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொடக்கமாக அன்பை மாத்திரையிலிருந்து பாடல் நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பை தொடக்கி வைக்கின்றது.

டிஎம்எஸ் பிசிசில அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். நேரம் இப்போது 11:11 கடந்து 12 ஆகிவிட்டது. சரிங்க, சில நேரங்களில் வந்து நம்ம ஒருவரை நினைப்போம், உடனே அவங்க கிட்ட இருந்து நமக்கு அழைப்பு வருவோம். சில நேரத்தில் கண்ணு முன்னுக்கே வந்து நிற்பாங்க, இப்போதாங்க உங்களை நினைச்ச 100 ஆயுசு அப்படின்னு பல நேரங்களில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஏன்னா அவன் நினைவுகளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அபாரமான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, அடுத்து ஜமுனா ராணி கொண்டு வரக்கூடிய பாடலை நம்ம வந்து இப்போலேருந்து பழனி அம்மாள் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை அடுத்து நம்ம கேட்க போகிறோம். சரி, நிறைய பேர் அழைச்சி கேட்டுட்ருக்கீங்க, அழைப்புக்கான நாள் இன்றைக்கு இல்லை. அதனால நீங்கள் டிக்டாக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நம்ம நேர்களும் அங்கே நிறைய உரையாடி கொண்டிருக்காங்க, அதையும் வந்து பார்க்கலாம் நீங்கள். அதனால டிக்டாக் பக்கம் வாங்க, அங்கே நம்ம பேசுவோம்.

கனகாம்பல் பழனியாண்டி அந்த பாடலை கேட்டிருக்காங்க. சரி, அந்த பாடலை நம்ம கேட்டோம். அடுத்து ருத்ரா கேட்டிருக்கக்கூடிய பாடல், எம் ராஜா பி சுசிலா அந்த பாடலை கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வராங்க. அந்த பாடலை எனக்காகவும் ஒளிபரப்புங்க அப்படின்னு சக்திவேல் சமிஞ்சிலேருந்து நமக்கு இங்கே செய்தி அனுப்பியிருக்காங்க. டிக்டாக் பக்கம் அப்படின்னு போனாலும் எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குல்ல, அன்பு கேள்விகள் தான் உண்மையிலே நமக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் வெளிநாடுகளிலிருந்தும் நிறைய பேர் நம்மகிட்ட டிக்டாக் வழியாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியும் இந்த வழியில் தெரிவிச்சுக்கிறோம்.

உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. சரி, அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து கல்யாணி கேட்டிருக்காங்க. டிஎம்எஸும் எல்ஆர் ஈஸ்வரியும் கொண்டு வரக்கூடிய பாடல்.

நேரம் இப்பொழுது 11:30. பழம்பாடல்களை நாம மலரும் நினைவுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்து பிசி சுலா கொண்டு வரக்கூடிய பாடல், இந்த பாடலை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்சமான பாடல் தானே. சித்ரா இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அதே வழியில் ராதா வழக்கம் போல இன்றைக்கும் நம்மோடு வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க லண்டனில் இருக்காங்க, லண்டனில் இருந்து நம்ம கிட்ட வந்து பாடல்களை கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து புவனா சுவிஸ்லேருந்து நம்ம கூட இணைஞ்சு பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கிருஷ்ணா வந்து சிங்கப்பூர்ல இருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்காரு. இப்படி வெளிநாட்டிலிருந்து டிக்டாக் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இணையம் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வீரகாளிமுத்து கேட்டுட்டு இருக்காரு தமிழ்நாட்டிலிருந்து, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அடுத்ததாக இந்த பாடலை நம்ம டிக்டாக் வழியாக பல நேர்கள் பல பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. எல்லாருடைய விருப்ப பாடல்களையும் நாம வந்து ஒரு நேரத்தில் நிறைவு செய்ய முடியாது. இருந்தாலும் கூட சில புகழ்பெற்ற பாடல்களை எல்லாருக்கும் பிடித்த பாடலாக இருக்கும் வகையில் நாம் அவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட இதோ உங்களுக்காக அடுத்து வரக்கூடிய பாடல்.

பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நிரம்பி பொழுது 11:41 பலமீனம்மாள் அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக நாம கேட்காத பாடலை தான் அவங்க கேட்டிருக்காங்க. லதா ரமணாமணி கொண்டு வரக்கூடிய பாடல்

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உணர்வு, அது மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய ஒரு சாவி. ஒரு சிந்தனை கதையோடு நாம் தொடங்குவோம். ஒரு கிராமத்துல இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தார்கள். இருவருக்கும் ஒரே அளவுதான் வருமானம், ஒரே மாதிரியான வீடு, ஒரே வாழ்க்கை வசதிகள். ஆனால் ஒருவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான், மற்றவன் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் குறை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அவன் கேட்டான், நமக்கு இருவருக்கும் வாழ்க்கை ஒன்றுதானே, நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாய், அதன் ரகசியம் என்ன என்று கேட்டான். அதற்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இன்னொருவன் சொல்கிறான், அவன் சிரித்து கொண்டே சொன்னான், என்னிடம் இல்லாததை நான் நினைத்து பார்க்காமல் என்னிடம் எது உள்ளதோ அதை கொண்டு பொருந்தி வாழ்வதற்கு நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அன்பான நேர்களே, இதுதான் உண்மையான நன்றி உணர்வு. நன்றி என்பது வாயால் நன்றி நன்றி நன்றி என்று சொல்வது மட்டுமல்ல, உள்ளத்தில் திருப்தி உணர்வை வளர்த்து கொள்வதுதான் நன்றியினுடைய அடையாளம். குர்ஆன் நமக்கு அழகாக நினைவூட்டுகிறது, லஇன் ஷகர்த்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தின் 7வது வசனம் குர்ஆனிலிருந்து. நன்றி கூறுவது என்பது நமக்கு இருக்கும் அருள்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காரணம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட குறைவாக உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களை விட அதிகமாக உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், அதுவே அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் இழக்காமல் இருப்பதற்கு உதவும் என்று சொன்னார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ்களிலிருந்து. எவ்வளவு நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டல் பாருங்கள். நாம் எப்போதும் நம்மை விட மேல் நிலையில் இருப்பவர்களைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி பார்த்து கொண்டே இருப்பதனால் குறை உணர்வு நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்கிறது. நம்மை விட குறைவாக உள்ளவர்களை நாம் பார்த்தால் நமக்கு நன்றி உணர்வும் மன நிறைவும் ஏற்படும். அன்பான நேயர்களே, நாம் தினமும் எதற்கெல்லாம் நன்றி சொல்லலாம்? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். காலையில் விழித்ததிலிருந்து இரவு உறங்குவது வரை நமக்கு ஒவ்வொரு அருளும் இறைவனுடைய கருணையினால் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. உடல் நலம், குடும்பம், உணவு, அமைதியான வாழ்க்கை, வேலை, நமக்கு இருக்கக்கூடிய உறவு முறைகள், நாம் செய்யக்கூடிய அந்த புன்னகை, நம்முடைய மன நிம்மதி, இவை அனைத்தும் அல்லாஹ் நமக்கு அருளாக வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடை தானே. இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்காக நாம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இறைவனுடைய அருள்களை பெற்றதை கொண்டு நான் பெருமைப்பட்டு இறைவனை நான் நன்றி செலுத்துகிறேனா? நன்றி உணர்வு உள்ள மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பான். எப்பொழுதும் நாம் அல்லாஹுவை அவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் குறை கூறவும் கூடாது. அப்படி குறை கூறிக்கொண்டே இருந்தால் நம்முடைய நியமத்துகள் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படும். ஒரு நல்லடியான் எப்பொழுதும் இறைவனை அல்ஹம்துலில்லா, இறைவனுக்கே எல்லா புகழும் என்று அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பான். நம்முடைய குழந்தை எப்பொழுதும் அழுது கொண்டே நம்மை துன்புறுத்த, அதாவது ஒரு குழந்தை நம்மை நாடி வருகிறது, அது அழுது கொண்டே இருக்கிறது, அது நமக்கு தொந்தரவாக தெரியலாம். ஆனால் அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்பதற்கு நமக்கு அல்லாஹ் அருளை கொடுத்தானே, ஒரு குழந்தையை கொடுத்தானே, எவ்வளவு பேருக்கு குழந்தை இல்லை என்று நாம் நம்முடைய பார்வையை சற்று மாற்றினால் அல்லாஹ்விடத்தில் அன்பும் அவனுடைய அருளை பெற்று நாம் மன நிறைவோடு அவனை புகழ்வதற்கும் அது ஒரு காரணமாக அமையும். அதுபோலத்தான் நாம் வீதியில் வந்து கொண்டிருக்கிறோம், பயங்கரமான சாலை நெரிசல் ஏற்படுகிறது என்றால் நெரிசலான அந்த பாதையை பார்த்து நாம் எரிச்சல் அடையலாம், என்ன இது என்று. ஆனால் நாம் மகிழ்ச்சியாக அமர்ந்து உட்கார்ந்து செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு அந்த செற்றுருந்தை கொடுத்தானே என்று நாம் என்றாவது நினைக்கிறோமா? இப்படி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் இறைவனுடைய அருளை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டு மனநிறைவோடு வாழ்ந்தால் அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும். எனவே இறுதியாக ஒரு அழகான துவாவோடு முடிக்கின்றேன். எங்களுக்கு அளித்த அருள்களுக்கு நன்றி கூறும் இதயத்தை நீ வழங்குவாயாக யா அல்லாஹ். எங்கள் மனதை திருப்தியால் நிரப்புவாயாக. நன்றி உணர்வோடு வாழும் மனிதர்களாக எங்களை மாற்றுவாயாக. அன்பான நேயர்களே, நன்றி கூறுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
0: தயாரிப்பு அப்துல் கானி. ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம். இனிமையான பாடல்கள் மலரும் நினைவுகளில் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். இன்றைய பொழுது உங்களுக்கு நிறைவான பொழுதாக அமைந்திருக்க வேண்டும். நாளைய பொழுது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு மலர வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம். மீண்டும் நாம புதன்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கவிருக்கின்றோம். அதனால மதிய வேளையில மறக்காம இணைந்திருங்க. தொடர்ந்து மின்னலோடு பயணியுங்கள். உங்களோடு எப்போதுமே நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடு. நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. இன்றைய பாடல் தொகுப்பு கிருபாசினி நடராஜன்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

15 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு.

0: பார்க்கிறா துறவ வாய
1: கம்பத்துல கொடி பகட்டும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: ஆலயங்கள் சொல்லும் அறிவியல் ரகசியங்களை பார்க்கலாம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அது பக்திக்காக மட்டுமல்ல, ஒரு ஊரின் உயிரோட்டம், அதன் சுற்றுச்சூழல், அதன் பண்பாடு, அதன் சமூக ஒற்றுமை, அதன் ஆன்மீக வாழ்வு, இவை அனைத்திற்கும் மையமாக ஆலயம் இருந்தது. அவை மனிதனின் உடல், மனம், சமூகம், இயற்கை, ஆன்மா ஆகிய ஐந்தையும் ஒருங்கிணைத்து வடிவமைக்கப்பட்ட வாழ்வியல் அறிவியல் மையங்களாக இருந்தன. ஒரு ஆலயத்தின் முதல் அறிவியல் அதன் இடத்தேர்வு. ஆற்றங்கரை, மலை, காடு, கடற்கரை, இயற்கை வளமிக்க இடங்களில் ஆலயங்கள் அமைக்கப்பட்டன. மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் சிந்தனை அதில் மறைந்திருக்கின்றது. பல ஆலயங்கள் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளன. உதய சூரியனின் ஒளி, காற்றோட்டம், இயற்கை வெளிச்சம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்டிடக்கலை வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். உயர்ந்து நிற்கும் கோபுரம், மனிதன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதையும், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகின்றது. கொடிமரம் மக்களை ஒன்றிணைக்கும் விழாக்களின் அடையாளமாக திகழ்கின்றது. பலிபீடம் இறைவனை அடைவதற்கு முன் அகங்காரத்தை பலியிட வேண்டும் என்ற உளவியலை கற்பிக்கின்றது. கருவறைக்குள் நுழைந்தவுடன் வெளிச்சம் குறைகின்றது, அமைதி அதிகரிக்கின்றது. அங்கே மனம் இயல்பாக ஒருமுகப்படுகின்றது. மணி ஓசை, மந்திர உச்சரிப்பு, தீப ஒளி, கற்பூர மனம், இவை அனைத்தும் ஐம்புலன்களையும் ஒரே திசையில் திருப்பி தியானத்திற்கு ஏற்ற மனநிலையை உருவாக்குகின்றன. ஆலயத்தின் வெளிப்புறத்தை பாருங்கள். ஆலயத்தின் திருக்குளம் மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை பாதுகாக்கும். தல விருட்சம் மரங்களை பாதுகாக்கும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை உருவாக்கியது. ஆலய பிரகாரம் நடைப்பயிற்சிக்கும் தியான நடைப்பயிற்சிக்கும் மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. ஆலய மண்டபங்கள் கல்விக்கூடமாகவும், இசை மற்றும் நடன அரங்கமாகவும், மக்கள் மன்றமாகவும், சில காலங்களில் நீதிமன்றங்களாகவும் விளங்கின. ஆலய சிற்பங்கள் வெறும் கல் அலங்காரங்கள் அல்ல, அவை வரலாறு, மருத்துவம், யோகம், கலை, அறநெறி ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்ற கல் நூலகங்கள். இதுவே ஆலயங்கள் சொல்லும் விஞ்ஞானம். ஆனால் மெய்ஞானம் இன்னும் ஆழமானது. கோபுரம் உயர்ந்து சிந்திக்க சொல்கின்றது. பிரகாரம் வாழ்க்கை ஒரு பயணம் என்பதை உணர்த்துகின்றது. இறைவன் சிலையில் மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும் இருக்கிறான் என்பதை உணர்த்துகின்றது. அதனால் தான் திருமூலர் கூறுகின்றார், உள்ளம் பெருந்தோயில் ஊனுடம்பு ஆலயம். நண்பர்களே, ஆலயம் என்பது கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அது மனித நாகரிகத்தின் அறிவியல் சிந்தனை, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, சமூக ஒழுங்கு, கலை மரபு, உளவியல், மருத்துவ அறிவு, ஆன்மீக அனுபவம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்த வாழ்வியல் மையங்கள் தான் நம்முடைய ஆலயங்கள். விஞ்ஞானம் ஆலயத்தின் அமைப்பை விளக்குகின்றது, மெய்ஞானம் ஆலயத்தின் நோக்கத்தை உணர்த்துகின்றது. இரண்டும் இணையும் இடமே நம்முடைய பாரம்பரிய ஆலயமாகும். நன்றி, வணக்கம்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உலகளாவிய விநியோக தொடர் நெருக்கடியால் அழுத்தத்தை எதிர்கொண்டு வரும் உற்பத்தி துறை நிறுவனங்களுடன் மேல் அதிக கலந்தாய்வுகளை மேற்கொள்ளுமாறு முதலீடு வணிக தொழில் அமைச்சுக்கும் பொருளாதார அமைச்சுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் M10 கூட்டத்தில் உற்பத்தி துறையின் தாங்கும் திறனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். உள்நாட்டு தேவையை இந்த ஆண்டு டிசம்பர் வரை நிறைவு செய்யும் வகையில் பெட்ரோலிய கையிருப்பு நிலையானதாகவும் போதுமானதாகவும் உள்ளது. இறக்குமதி மூலங்களை பன்முகப்படுத்துதல், உள்ளூர் எரிபொருள் உற்பத்தியை மேம்படுத்துதல், நீண்டகால விநியோக உடன்படிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் இதற்கு உறுதுணையாக இருப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்தார். ஒளிபரப்பு சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய ஒளிபரப்பு கொள்கையை ஆய்வு செய்வதன் மூலம் வானொலி துறையின் அமைப்பை அரசாங்கம் ஆய்வு செய்யும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இந்த ஆய்வை மேற்கொள்ளும் என்றும் தேசிய படைப்பாற்றல் தொழில்துறை கொள்கை, ஜிங்கா பொருளாதார மன்றம் ஆகியவற்றின் திட்டங்களுக்கு ஏற்ப அது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தடை மீண்டும் செயல்படுத்தப்படுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் வர்த்தக கப்பல்களுக்கு 20 விழுக்காடு கட்டணம் விதிக்கப்படுவதாக அவர் கூறினார். அந்த வியூக நீரிணையில் அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்பு தற்காப்புக்காக இந்த கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற யுக்ரைனுக்கான இராணுவ ஆதரவு உச்சநிலை கூட்டத்தில் கியேவுக்கு கூடுதலான வான் தற்காப்பு ஆதரவு வழங்கப்படும் என யுக்ரைனிய பங்காளிகள் உறுதியளித்துள்ளன. அத்துடன் சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு இராணுவப் படையில் அமர்த்தப்பட உள்ள உறுப்பினருக்கான பயிற்சி நடவடிக்கைகள் வழங்கவும் முடிவு செய்துள்ளன. 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம். நாளைய முதல் அரையிறுதி ஆட்டத்திற்காக கார்பந்து ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வலுவான தாக்குதல் ஆட்டத்தை கொண்ட பிரான்சும் சிறந்த நுட்பத்திறனுடைய ஸ்பெயினும் நாளை களம் காண்கின்றன. பிரான்ஸ் 3வது முறையாக கிண்ணத்தை வெல்லும் இலக்கில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:04. இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். சாதா

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பிற்கினியவர்களே, அருமையான வேளையில் அருமை நபிகளாருடைய அமுத மொழியால் நம் வாழ்வை முறைப்படுத்திக் கொள்ளலாம், நல்வாழ்வினை தேடிக் கொள்வதற்கு வகை பெறும். அந்த அடிப்படையில் இன்று நாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு அழகான வாழ்விற்கு வகை தரும் வாய்மையான ஒரு பொன்மொழியை பார்ப்போமே. நாம் வாழ்கிற காலத்தில் பொருள் சேர்க்கிறோம், வீடு வசதிகள், அது மட்டுமல்ல வாகன வசதிகள், வங்கிகளின் இருப்பு, வீட்டிலே மனைவி மக்களுக்குண்டான தங்க ஆபரணங்கள், நிலவளங்கள், இப்படி பல வகையிலையும் நாம் பொருள் வசதி, பண வசதியை தேடி சேமித்து வைக்கிறோம். அதை இஸ்லாம் வரவேற்கிறது, அதில் தடை ஏதும் இல்லை. ஆனால் தேடுகிற வழி முறையாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் முறைப்படுத்தி தருகிறது. அதே நேரத்தில் நாம் பேராசை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நினைவில் வைக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், என்னுடைய பொருள் என்னுடைய சொத்துக்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான் மனிதன். ஆனால் அவனுடைய சொத்து அவனுடைய பொருள் என்று சொன்னால் மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். முதலாவதாக அவன் உணவாக எடுத்து உண்டவை, இரண்டாவதாக அவன் உடுத்தி பழையதாக கிழிந்து தூக்கி எறிந்து விட்டான், அதுவும் அவனுடையதாக மாறிவிட்டது. மூன்றாவதாக அவன் நல்வழியில் நற்காரியங்களுக்கு செலவிட்டவை, இவை மூன்றும் தான் அவனுடையவை. நாளை செலவு செய்து கொள்ளலாம் என்று அதிகம் அதிகம் சேர்த்து வைத்திருக்கிறானே, அது அவனுடையது அல்ல. ஏனென்றால் நாளைய பொழுதில் அவன் உயிரோடு இருப்பானா என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோம், ஆனால் சிந்திக்காமல் சேர்த்து வைக்கிறோமே, அது அவனுடையது அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்.

அன்பிற்கினியவர்களே, இந்த உலகை விட்டு பிரிகிற பொழுது எப்பொருளையும் எடுத்துக் கொள்வதில்லை. ஒரே ஒரு வெண்ணிற ஆடை மட்டும்தான் நமக்கு மிச்சமாக கிடைக்கிறது. அதை மட்டுமே நம்மை சுத்தமாக கழுவி போர்த்தி நல்லடக்கம் செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒருவன் இறந்து விட்டால் அவனோடு மூன்று பின் தொடர்ந்து செல்கிறது. அவனுடைய உறவுக்காரர்களும் அவனுடைய பொருட்களும் செய்த நல்ல தீய அமல்களும் மூன்றும் பின்தொடர்ந்து செல்கிறது. ஆனால் இரண்டு மட்டும் அவனை விட்டுவிட்டு திரும்பி விடுகிறது, ஒன்று மட்டும் அவனோடு தங்கி விடுகிறது என்று சொன்னார்கள். அவனுடைய உறவுக்காரர்களும் அவனுடைய பொருட்களும் திரும்பி விடுகிறது, அவன் செய்த நல்ல தீய அமல்கள் மட்டும் அவனோடு தங்கி விடுகிறது என்று சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் என்ற அளவு நற்காரியங்களை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நாம் செய்கின்ற அமல் தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், தர்ம பொருட்களாக இருக்கலாம். இப்படி எந்த வகையிலேயாவது நாம் நற்காரியங்களை செய்கிற பொழுது செய்கின்ற நேரத்தில் நல்ல எண்ணத்தோடு செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு. இந்த செயலை, இந்த அமலை நான் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியே நான் செய்கிறேன் என்ற அல்லாஹுடைய திருப்பொருத்தம் மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்ற நன்னோக்கத்தோடு செய்தால்தான் அதிலே பிரயோஜனம் கிடைக்கும். அதுதான் மறு உலகம் வரை நம்மை அழைத்துச் செல்லும் என்ற நல்ல சிந்தனையை நாம் வைக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய அமல்கள் யாருக்காகவும் இருக்கக்கூடாது. நம்மை படைத்த இறைவனுக்காக மட்டுமே நற்காரியங்களை செய்யவேன் என்ற நன்னோக்கத்தை கொண்டு வருவோமாக. நாம் சேர்க்கின்ற பொருள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொருள்களாக இருக்க வேண்டுமே தவிர, அந்த பொருள்கள் மூலமாக நம்மை தவறான எண்ணத்தில் கொண்டு போய் தள்ளிவிடாது. நம்முடைய செயலை தற்காத்துக் கொள்வோமாக. நம்முடைய பொருள்கள் செல்வங்கள் அத்துணையும் நம்மை உயர்வான நிலைக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர நரகத்தில் செல்லக்கூடிய காரணமாகிவிடக் கூடாது என்பதை நாம் கவனமாக இருப்போமாக. இந்த காலை நேரத்தில் நாம் தேடுகின்ற பொருள், நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நம்முடைய செயல் அத்துணையும் அமைவதற்கு முயற்சிப்போமாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களையும் எங்களையும் மகிழ்விப்பதற்காக காத்துட்டே இருக்கும் மணி வாரம் 30 ஆயிருச்சு. தெய்வீகன் புவனாவோடு இன்றைய காலை பொழுது உங்களுக்கு இனிதே தொடங்குகின்றது. வணக்கம் புவனா.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் தெய்வீகன். மீண்டும் ஒரு புதிய நாள்ல சந்திக்கிறோம் எல்லாருக்கும். இந்த நாள் ரொம்ப ரொம்ப அழகான சிறப்பான நாள் அமையட்டும்.
0: ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் ரொம்ப கவனத்தை ஈர்த்தது. எல்லா இடத்துலயும் சிமெண்ட் போட்டு அப்படியே மூடி இருக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன சந்து இருக்கு, அதுல அந்த துளையில பாத்தீங்கன்னா ஒரு செடி வளருது. அந்த அந்த படத்துல என்ன பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாமே மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஏதாவது ஒரு கதவு வாசலோ உங்களுக்கு திறக்கும். அந்த மாதிரி செடி வந்து அந்த வாய்ப்பை தேடி மேல வந்திருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையில, நீங்க வாய்ப்பை தேடி மேல வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரிதான் இருக்கும். இந்த மிரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதிசயங்கள். சில நேரங்களில் நம்ம பிரார்த்தனைகள் கூட பதில் சொல்லப்படும்.
0: அதனால
1: நம்பிக்கையோட இருப்போம்.
0: உங்களுக்கான வாய்ப்பு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. எப்படி வீட்டுக்குள்ள இருந்து நம்ம கதவு மூடப்பட்டிருக்கும் போது வெளியில வர முடியல அப்படின்னு யோசிக்கிறோமோ, கதவு திறந்தே நம்மளால போக முடியுது இல்லையா, அந்த மாதிரி
1: உங்களுக்கு
0: சிறப்பான ஒரு நாள் காத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இங்க கூட பேசுங்க. 10 மணி வரைக்கும் திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 30 நாள் 2026 ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் முருகன் போற்றி பாடலோடு தொடங்குவோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு சைட் லெட்ரல் ரேஸ். நம்ம சைட்ல இருக்கும், அதாவது தோல் பட்டை சைட்ல பக்கவாட்டில் இருக்கும் நம்மளோட தசைகளை எப்படி வலுப்படுத்துறது அப்படின்ற பாப்போம். ரெண்டு கைகளையும் 2 கிலோ டம்பல பிடிச்சு உடம்ப நேரா நின்னு கைகளை வந்து உடலின் பக்கவாட்டில் வச்சு மெதுவா நம்மளோட எல்போவை மடக்கி தோல் பட்டை வரைக்கும் மேல உயர்த்தி திரும்பவும் கீழே இறக்குங்க. இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்க ஏறக்குறைய 15-20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு உங்களோட சைட் லெட்ரல் ரைஸ், அதாவது உங்களோட ஷோல்டர் பக்கவாட்டை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அகலமா ஆக்குறதுக்கும் அதோட வடிவத்தை இன்னும் அழகாக்குறதுக்கும் இந்த சைட் லெட்ரல் ரைஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.

0: காலைமணி 6:42 வணக்கம். இன்னல பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை கண்ணோட்டம் இடுவோம்.
1: அந்த வகையில என்ன செய்தி வந்திருக்கு தேவிகா?
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, மலேசிய சிங்கப்பூருக்கு இடையிலான இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் JSEZ, இது விரைவில் தீர்மானிக்கப்படும் என்று பிரதமரும் நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் இப்ராஹிம் சொல்லியிருக்கிறாரு. சிங்கப்பூருடைய அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அவர் மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் போது பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு இந்த விவரத்தை பிரதமர் வெளியிட்டிருக்கிறாரு.
1: இதற்கிடையில மற்றும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ தீவேட் அப்படின்றத பத்தி ரொம்ப அதிகமா ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதை இன்னும் ஊக்குவிக்கும் வகையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேர்ல்ட் ஸ்கில் காம்படிஷன் ஒன்று நடந்திருக்கு. அதுல வந்து வெற்றி பெற்றவர் சிறப்பு ஊக்குவிப்பு தொகையும் உம்ரா செல்வதற்கான இலவச டிக்கெட்டுகள், அந்த ட்ரிப்புக்கான ஏற்பாடுகள், அந்த சுற்றுலாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு நம்ம துணை பிரதமர் அறிவிச்சிருக்கிறார்.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, ஷாலாம் எல்ஆர்டி ரயிலில் பயணம் செய்த சிலாங்கூர் சுல்தான் 13,000 பணியாளர்களின் பங்களிப்புக்கு பாராட்டினை தெரிவித்திருக்கின்றார்.
1: ஆமா, இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் நம்ம பத்திரிகைகள்ல வந்திருக்கு, குறிப்பா இணைய பத்திரிகைகள்லாம் நிறைய வந்திருக்கு. இன்னமும் அந்த ஜோஹூர் எலெக்ஷன் அந்த தேர்தல் இருக்கு இல்லையா, அது என்பதும் சம்பந்தமா ஷாலாம் எல்ஆர்டி சம்பந்தமான விவரங்களும் வந்திருக்கின்றது.
0: பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க, நாங்களும் அவ்வப்போது பகிர்ந்து கொள்ள காத்துட்டே இருக்கோம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அதுக்கு முன்பு உலக கிண்ண காட்பந்து போட்டிக்கான ஆட்டம் இன்னைக்கு எதுவுமே இல்லை, ஆனா நாளைக்கு அரை இறுதி ஆட்டத்துடைய முதல் பகுதி நடக்க போது விடியற்காலை 3 மணிக்கு, அதை பற்றிய தகவல் எல்லாம் அப்புறமேல உங்களுக்கு அங்க வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமா, இதற்கிடையில நீங்க எங்க கிட்ட அழைத்து பேச போறீங்க, என்ன பேச போறீங்க அப்படின்னா, ஆர்வத்தின் பேர்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். எதுவானாலும் இருக்கும், நான் நாளையில இருந்து ஜாகிங் போறேன், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பேன், இல்ல நான் என்ன
0: பழக்கத்தை
1: ஒரு பழக்கமா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா உங்களால தொடர முடியல. அப்படிதாங்க, ஒரு 2 நாள் அப்படிதான் இருக்கும்.
0: கொஞ்சம் ஆர்வ கோளாறு அப்படின்னு கூட சொல்லலாம். யாரோ ஒருத்தர் பாத்துட்டு நாங்க டக்குனு இதையும் நம்ம செய்ய பாப்போமே செய்யலாமே அப்படின்னு யோசிப்பீங்க, அத பாதிலேயே கைவிட்டு
1: அதிக வேதனை திறமை நடக்கும். நீ பாருங்க, இதுக்கப்புறம் டயட் சாப்பாடு தான் எனக்கு எல்லாமே, 2 நாள் தான், அதுக்கப்புறம் முடியல, சோரா எடுத்துட்டு வாங்க.
0: பகல்ல நடக்கும், ராத்திரி மறக்க முடியாது. அது வாங்க கூப்பிடுங்க 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8 நீங்க அழைக்கணும்.

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது. அவர் அடிக்கடி தன் பேனாவை எங்கே வைத்தார் என்று மறந்து விடுவார். தேவைப்படும் போது புது பேனா ஒன்றை வாங்கி பயன்படுத்துவார். இப்படி பல பேனாக்களை வாங்கியும் அவருடைய இந்த பழக்கம் மாறவில்லை. ஒரு நாள் இந்த விஷயத்தை தன் நெருங்கிய நண்பரிடம் சொல்லி வருந்தினார். அதை கேட்ட நண்பர் அவரை ஒரு கடைக்கு அழைத்து சென்று, மிகவும் விலை உயர்ந்த ஒரு பேனாவை வாங்குங்கள் என்று சொன்னார். நண்பனின் வார்த்தையை நம்பி அவரும் விலை உயர்ந்த ஒரு பேனாவை வாங்கினார். 6 மாதங்கள் கழித்து இருவரும் மீண்டும் சந்தித்தார்கள். நண்பர் கேட்டார், இப்போதும் பேனாவை மறந்து விடுகிறீர்களா? தொழிலதிபர் சிரித்துக் கொண்டே தன் சட்டை பையில் இருந்த பேனாவை காட்டி சொன்னார், இந்த பேனாவை வாங்கிய பிறகு இதை நான் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். இப்போது என் பேனா எங்கே இருக்கிறது என்று எப்போதும் எனக்கு தெரியும். அப்போது நண்பர் புன்னகைத்து சொன்னார், பேனா மாறவில்லை, அதற்கு நீ கொடுக்கும் மதிப்பு தான் மாறிவிட்டது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் நாம் மதிப்பு கொடுக்கும் விஷயங்களை தான் நாம் கவனமாக பாதுகாப்போம். நம் உடலின் மதிப்பை உணர்ந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். பணத்தின் மதிப்பை உணர்ந்தால் தேவையான இடத்தில் மட்டும் செலவு செய்வோம். உறவுகளின் மதிப்பை உணர்ந்தால் அவற்றை காயப்படுத்தும் செயல்களை தவிர்ப்போம். இன்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதற்கு நீங்கள் உண்மையில் மதிப்பு கொடுக்கிறீர்கள்? அந்த மதிப்பை செயலிலும் காட்டுங்கள். மதிப்பு கொடுக்கும் பழக்கம் வாழ்க்கையை அழகாக்கும். மதிப்பு கொடுக்கும் மனம் உறவுகளை நிலைத்திருக்க செய்யும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
1: உலகம் 1000

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 119. வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, நீங்க தாங்க உங்களுக்கு அதிபதி அப்படின்னு
1: சாம்பார் வந்து இருக்கணும் அப்படின்றது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம அதுக்காக சில வேலைகளை செய்தாதான் அது நடக்கும். அதனால 21 நாட்கள் முயற்சி பண்ணுங்க, 22வது நாள் தன்னால அது நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்க.
2: நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் பிகிலு
1: அப்படின்ற. ஓடணும், நீங்க ஓடுறீங்களா இல்லையா?
2: ஓடினேன் ஓடினேன் ஓடினேன்.

0: ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் பொருளாதார வளர்ச்சியை உந்த செய்கிறது. நாட்டின் பெட்ரோலிய விநியோகம் நிலையாக உள்ளது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியாவின் வர்த்தகத்தையும் முதலீட்டையும் உந்தச் செய்வதில் சிங்கப்பூர் பெரும் பங்காற்றுகிறது. அது மட்டுமின்றி அண்டை நாடு என்ற நிலைக்கு அப்பாற்பட்டு மிகவும் மதிப்புமிக்க பங்காளியாகவும் திகழ்கிறது. கணிக்க இயலாத உலக பொருளாதார சூழலை எதிர்கொண்ட போதிலும் இருதரப்பு வர்த்தகம் தொடர்ந்து வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ வட்டார பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்வதற்கான ஒத்துழைப்பையும் ஆசியானில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதையும் வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கப்பட உள்ள RTS ரயில் சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பு வலையமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பேரரசர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே JSSEZ வியூக பொருளாதார முனைப்பு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் வர்த்தகம் முதலீடு பொருளாதார ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புக்கொண்டார். பேரரசரின் அழைப்பை ஏற்று 3 நாள் மலேசியாவுக்கு அதிகாரப்படி வருகை தந்துள்ள சிங்கை அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தையும் பிரதமர் மரியாதை நிமித்தம் சந்தித்தார். அந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகள், வட்டார நிலவரங்கள், இரு நாடுகளுக்கும் பொதுவான நலன்களை உள்ளடக்கிய பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. மற்றொரு நிலவரத்தில் உலகளாவிய விநியோகத் தொடர் நெருக்கடியால் அழுத்தத்தை எதிர்கொண்டு வரும் உற்பத்தி துறை நிறுவனங்களுடன் மேல் அதிக கலந்தாய்வுகளை மேற்கொள்ளுமாறு முதலீடு வணிக தொழில் அமைச்சுக்கும் பொருளாதார அமைச்சுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது என்று டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் M10 கூட்டத்தில் உற்பத்தி துறையின் தாங்கும் திறனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆய்வு செய்யப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினர் முன்வைத்துள்ள கருத்துக்களை அரசாங்கம் தீவிரமாக கருதுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். உள்நாட்டு தேவையை இந்த ஆண்டு டிசம்பர் வரை நிறைவு செய்யும் வகையில் பெட்ரோலிய கையிருப்பு நிலையானதாகவும் போதுமானதாகவும் உள்ளது. இறக்குமதி மூலங்களை பன்முகப்படுத்துதல், உள்ளூர் எரிபொருள் உற்பத்தியை மேம்படுத்துதல், நீண்டகால விநியோக உடன்படிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் இதற்கு உறுதுணையாக இருப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற உலகளாவிய விநியோக நெருக்கடி தொடர்பான விளக்கக் கூட்டத்தில் அவர் பேசினார். நாட்டின் அரிசி விலை, அதன் விநியோகம் குறித்து விளக்கமளித்த அக்மல் நஸ்ருல்லா உள்ளூர் பச்சரிசியின் விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவதாக தெரிவித்தார். தற்போதுள்ள அரிசி காப்பு கையிருப்பு உள்ளூர் தேவையை 6 மாதங்களுக்கு நிறைவு செய்யும் அளவுக்கு போதுமானதாக உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அந்த இன்றியமையாத பொருட்களின் விநியோகம் தடைபடாமல் இருப்பதையும் விலைகள் கட்டுப்பாட்டில் தொடர்வதையும் உறுதி செய்ய முடியும். ஒளிபரப்பு சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய ஒளிபரப்பு கொள்கையை ஆய்வு செய்வதன் மூலம் வானொலி துறையின் அமைப்பை அரசாங்கம் ஆய்வு செய்யும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இந்த ஆய்வை மேற்கொள்ளும் என்றும் தேசிய படைப்பாற்றல் தொழில்துறை கொள்கை, ஜிங்க பொருளாதார மன்றம் ஆகியவற்றின் திட்டங்களுக்கு ஏற்ப அது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். உள்ளூர் வானொலி தொடர்ந்து பொருத்தமானதாகவும் போட்டித்தன்மையுடனும் மக்களுக்கு நெருக்கமான ஊடகமாகவும் நீடிப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் தொழில்துறை தரப்பினருடன் அணுக்கமான ஒத்துழைப்பை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் டத்துஸ்ரீ ஃபமி குறிப்பிட்டார். முதியோர் அதிகம் உள்ள நாடு என்ற நிலையை எதிர்கொள்ளும் சூழலுக்கு மலேசியாவை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக நீண்டகால அடிப்படையில் முழுமையான சமூக பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த முயற்சிகளுள் நிலையான சுகாதார அமைப்பை உருவாக்குதல், அதிக உற்பத்தி திறனை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவையும் அடங்கும். இதன் மூலம் நாட்டின் மக்கள் தொகை கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொள்ள மலேசியா முழுமையாக தயாராக இருப்பது உறுதி செய்யப்படும் என்று அவ்வமைச்சு மேலும் கூறியது. தேசிய பதிவுத்துறை JPN 2022 முதல் இவ்வாண்டு May 31 வரை இந்திய சமூகத்தினரிடமிருந்து பெறப்பட்ட 298 மைகாஸ் விண்ணப்பங்களுள் 286 அல்லது 96 விழுக்காட்டு விண்ணப்பங்களை அங்கீகரித்துள்ளது. மேலும் இந்திய சமூகத்திடமிருந்து காலம் தாழ்த்தி பெறப்பட்ட 3,117 பிறப்பு பதிவு விண்ணப்பங்களுள் 2,810 அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 251 விண்ணப்பங்கள் தற்போது பரிசீலனையில் இருப்பதாக உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசரா தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஈரான் மீதான அமெரிக்காவின் தடை மீண்டும் செயல்படுத்தப்படுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் வர்த்தக கப்பல்களுக்கு 20 விழுக்காடு கட்டணம் விதிக்கப்படுவதாக அவர் கூறினார். அந்த வியூக நீரிணையில் அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்பு தற்காப்புக்காக இந்த கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். பாரிஸில் நடைபெற்ற யுக்ரைனுக்கான ராணுவ ஆதரவு உச்சநிலை கூட்டத்தில் கேஃபுக்கு கூடுதலான வான் தற்காப்பு ஆதரவு வழங்கப்படும் என யுக்ரைனிய பங்காளிகள் அறிவித்தனர். அத்துடன் சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு இராணுவப்படையில் அமர்த்தப்பட உள்ள உறுப்பினருக்கான பயிற்சி நடவடிக்கைகளை வழங்கவும் முடிவு செய்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இவை அறிவிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனும் பிரான்சும் வழிநடத்தும் இந்த கூட்டத்தில் யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி உள்ளிட்ட 37 நாடுகளின் பேராளர்கள் கலந்து கொண்டனர். பிரேசில் உச்ச நீதிமன்றம் அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஃபிளாவியோ போல்சோனாரோ தமது தந்தை முன்னாள் அதிபர் ஜைர் போல்சோனாரோவை சந்திக்க தடை விதித்துள்ளது. அக்டோபரில் முதல் சுற்று தேர்தல் நிறைவடையும் வரை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ள அவரை சந்திக்க அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தடை அக்டோபர் 4 வரை 90 நாள்களுக்கு செயல்படுத்தப்படும். 2022 அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவின் தேர்தல் முடிவை மாற்றுவதற்காக சதித்திட்டம் செய்ததற்காக 71 வயது ஜைர் போல்சோனாரோ மீது 27 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விளையாட்டு கார்பந்து 2026-2027 பருவத்தை எதிர்கொள்வதற்காக தேசிய 23 வயதுக்குட்பட்டோர் மத்திய திடல் ஆட்டக்காரர் அஹ்மத் ஹசி குட்டியாபா திருங்கானு FC TFCயில் இணைந்துள்ளதாக அந்த பின்யூ அணி அறிவித்துள்ளது. 22 வயது அந்த பினேங் FC முன்னாள் ஆட்டக்காரர் இவ்வாண்டு July 1 தொடங்கி 2027 May 31 வரையிலான உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளதாக TFC தெரிவித்தது. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ணம் நாளை நடைபெறும் முதல் அரையிறுதியில் பலம் வாய்ந்த பிரான்சும் திறமையான ஸ்பெயினும் களம் காணவுள்ளது கார்பந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. கடந்த 2 உலகக்கிண்ணத்தில் இறுதி வரை சென்ற பிரான்ஸ் 2018 பட்டம் வென்றதுடன் 2022 அர்ஜென்டினாவிடம் தோற்றது. தற்போது 3வது முறையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றும் இலக்குடன் களமிறங்குகிறது. 2010 ஒரே முறை உலகக்கிண்ணத்தை வென்ற ஸ்பெயின் இம்முறை பட்டம் வெல்லும் திறன் கொண்ட அணியாக பார்க்கப்படுகிறது. ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்கிறது. நாட்டின் பெட்ரோலிய விநியோகம் நிலையாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு இன்றைய நாளில் பஹாங் குவாந்தானில் சுல்தான் அமத் ஷா ஒலி ஒளிபரப்பு வளாகத்தை மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஹாஜி அமத் ஷா அல் முஸ்தாயின் பில்லா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இந்த வளாகத்தின் கட்டுமான பணிகள் 2003 பிப்ரவரி 6 தொடங்கப்பட்டன. இதற்கான செலவு சுமார் 50 மில்லியன் ரிங்கிட். இந்த வளாகத்தில் பஹாங் FM வானொலி ஒளிபரப்பு அறை, ஒளிப்பதிவு அறை, ஒளி தொகுப்பு அரங்கம், தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பு அறை, பல்நோக்கு அரங்கம், திறந்த வெளி அரங்கம், படைப்பு அரங்கம் ஆகிய வசதிகள் உள்ளன.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, போதும் இது போதும், இந்த மனசே பெருசு அப்படின்னு குசேலன் படத்துல இருந்து சொல்லம்மா அப்படின்ற பாடல கேட்டிருந்தோம். தெய்வீகன் புவனா கூட நீங்க இன்றைக்கு பேசிட்டு இருக்கீங்க. 7:18 ஆயிருச்சு.
1: ஆமா, இப்போ ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் இருக்குங்க.
0: என்ன கதை?
1: பலர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க இல்லாம கூட போகலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல செஞ்சு முடிக்க மாட்டாங்க. இந்த ஆங்கிலத்துல இந்த டிசிப்ளின் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்களே, எப்படி இருக்கும், சரியான நேரத்துக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்க வேலைக்கு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க கிட்ட ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவங்க அவங்க காரணமாவே காட்ட மாட்டாங்க. வாழ்க்கைனா இப்படிதானே, நம்ம கையிலயே எல்லாம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, ஆட தெரியாது மேட கோணல்.
0: அவங்களுக்கு
1: வேலை செய்ய சரியா செய்யணும் அப்படின்ற அக்கறை இருக்காது. ஆனா மற்ற காரணங்களை சொல்லுவாங்க, மற்றவங்களை கை காட்டுவாங்க. அந்த மாதிரி யாராவது
0: எனக்கு தெரிஞ்சு இப்படி அவங்க கிட்ட வேலை கொடுக்கறதுக்கு நானே செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழல்ல நீங்க இருப்பீங்க இல்ல யாராவது அப்படி இருப்பாங்க. அதனால அவங்க பக்கமே நீங்க போக மாட்டீங்க. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: நீங்க வேலை கூட செய்யாதீங்க, ஒரு காரணம் சொல்றீங்க பாருங்க, நான் என்னால ஏத்துக்க முடியலன்ற மாதிரி எல்லாம் இருக்கும்.
0: புறம் பேசுறோமா நம்ம?
1: புறம் பேசல, உலகத்து
0: சரி. இந்த பழக்கம் ஒரு வேலை நம்ம யாரையாவது நமக்கு கூட இருக்கலாம்,
1: அதை
0: கொஞ்சம் மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இவங்க கிட்ட வேலை கொடுக்கிறதுக்கு பதில் பரவாயில்ல 1000 காரணத்தை முன் வைக்கிறாங்க, நானே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. வாங்க கூப்பிடுங்க, பேசலாம் உங்ககிட்ட.
1: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கண்டிப்பா சொல்லுங்க.
0: கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த பாடல் காவலன் படத்துல இருந்து வருது. இது வணக்கம் இன்னும்

மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் லிங்கேசன் லட்சுமணன். நான் ஏசியா ரீட்டெயில் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பத்தி பேச போறாங்க. டேலண்ட் காப் மலேசியா மை மஹியர் ப்ரோக்ராம், இது ஒரு அருமையான அரசாங்க திட்டம். மலேசியர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். சோ இன் பார்ட்னர்ஷிப் வித் டேலண்ட் காப் அண்டர் த மை மஹியர் ப்ரோக்ராம், ஏசியா ரீட்டெயில் அகாடமி உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை இன்னைக்கு இப்பவே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். கஜி மினிமா டுவாதி புதிங்க 2000 சம்பளம், ஆட் ஆன் அலவன்ஸ், ஓடி, போனஸ், இபிஎஃப், கேடபிள்யூஎஸ்பி எல்லா பெனிஃபிட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. இது ஸ்கேம் இல்ல, இது உண்மை. அதோட எக்ஸ்ட்ராவா என்ன கொடுக்கணும்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். இது வந்து உங்களுக்கு வேலை மட்டும் பார்த்து கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு ட்ரைனிங் ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த என்ன கத்துக்குவீங்கன்னா இன்னைக்கு அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுது, அதோட மேற்கொண்டு நாளைக்கு வருங்காலத்துல என்னென்ன ஸ்கில் தேவைப்படுதோ அதை இன்னைக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். சோ திஸ் இஸ் ஓபன் ஃபார் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி. இப்ப ரீட்டெயில் நீங்க யோசிப்பீங்க, ரீட்டெயில் அது நான் ரீட்டெயில், ரீட்டெயில்னா கன்வீனியன்ஸ் ரீட்டெயிலிங், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், அவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு மலேசியால. ரீட்டெயில தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நான் எஸ்பிஎம்ல ஒழுங்கா செய்யல, அதனால நான் போய் ரீட்டெயில போய் கேஷர் ஆக போறேன், அப்படிதான் யோசிப்பாங்க. தவிர்த்து நிறைய பேருக்கு தெரியாது ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில அந்த கரியர் ப்ரோக்ரஷன் இருக்கு, வேலை வாய்ப்புகள், படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரீட்டெயில்னா வந்து ஒரு கேஷியர் வேலை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு கடையில என்டர் பண்ணும் போது அந்த கேஷியர் தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னால அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு ஸ்கில்ஸ் தேவைப்படும், இன்னைக்கு அவ்வளவு ஐடி ஸ்கில்ஸ் தேவைப்படும், அது எல்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். சோ ரிமெம்பர், ஜாயின் பண்ணுங்க எங்க ப்ரோக்ராம்ல ஏசியா ரீட்டெயில் அகாடமி. உங்களுக்கு வந்து கேரண்டி சம்பளம் 2000 அலவன்ஸ், ஓடி, போனஸ், இபிஎஃப், சோக்ஸோ எல்லாமே இருக்கும். ட்ரைனிங் கொடுக்கப்படும். என்ன வித்தியாசம் செய்வோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு மொத வேலையை வாங்கி கொடுத்துருவோம். மொத நீங்க வேலையில போய் மொத ஜாயின் பண்ணுங்க. சோ நீங்க வேலையில ஜாயின் பண்ண கையோட என்ன நடக்கும்னா, வந்து நம்ம உங்களை வந்து பார்ப்போம் உங்க வேலை இடத்துல. யூ டோன்ட் நீட் டு கம் லுக் ஃபர்ஸ்ட், எங்களோட ட்ரைனர்ஸ் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒர்க் பேஸ்ட் லேர்னிங், கிளாஸ் ரூம் லேர்னிங் இல்ல. சோ ஒர்க்கிங் டுகெதர் வித் யுவர் எம்ப்ளாயர், நம்ம உங்க இடத்துக்கு வந்து உங்களுக்கு கோச்சிங்க கொடுக்க போறோம். ரெண்டாவது, உங்களுக்கு ட்ரைனிங் அலவன்ஸும் கொடுக்க போறோம். சோ முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 18-40 இருந்தீங்கன்னா, உங்க எஸ்பிஎம் முடிச்சிட்டீங்கன்னா, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தெரிஞ்சீங்கன்னா, தயவு செஞ்சு எங்களை கால் பண்ணுங்க 011-5120-6080. கண்டிப்பா வேலை வாய்ப்பை உங்களுக்கு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் ரெடியா. இன்னைக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நாளைக்கு வேலைக்கு வரலாம். தேங்க்யூ.

0: ஜஸ்டின் பிரபாகரன் ஹாப்பி ராஜ் அப்படின்ற ஒரு படத்துக்காக இசையமைச்சிருந்தார். கங்கை அமரன் அவர்கள் பாடியிருந்தாங்க. மாஸ்டர் ஜஹான் அவர் கூட சேர்ந்து பாடிய பாடல் தான் அது, துரு துரு அப்படின்ற பாட்டு.
1: சரி, இதற்கிடையில ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஒரு அவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு வேலையை முடிக்கிறதோ இல்ல அவங்களுக்கு ஒரு கட்டுழுங்க பிரச்சனை இருக்கும் எப்போதுமே.
0: போனா இதை கொஞ்சம் இப்படி லேசா மாத்திக்கலாம் நான் நினைக்கிறேன். அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்றது எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் வரும். உயிரற்ற பொருள் மேல காரணத்தை திணிப்பாங்க. அவங்க ஒரு வசனம் பயன்படுத்துவாங்க, ஏதாவது வீட்டை குறிப்பிடுவாங்க, இல்ல ஏதாவது சுற்றுச்சூழலை குறிப்பிடுவாங்க, வேற ஒண்ணு குறிப்பிட்டு தான் என்ன இது இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இந்த வசனம் அவங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வசனம் என்னங்க, வாழ்க்கைன அப்படிதான், வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரியா இருக்குது, இப்பலாம்
0: கொடுக்கற வேலை அந்த நேரத்துல நடக்காது, எந்த வேலையும் நடக்காது, அதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் நினைச்சிருவோம்.
1: வாங்க, ஒரு வசனத்தை தூக்கிக்கிட்டு ஒரு காரணத்தை தூக்கிக்கிட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்றக்கூடிய அந்த காரணம் ஒண்ணு இருக்கும் பாருங்க, மனப்படமா இருக்கும்.
0: ராஜா வந்திருக்கிறாரு, இருக்காங்களா ராஜா?
2: ஆமா ஆமா, நீங்க சொன்ன தலைக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரைக்கா ஒருத்தங்கதான் ஞாபகம் வந்து
0: அந்த ஒருத்தவங்க
2: பெண் பெண்
0: பெண். சரி, பேர் சொல்ல வேண்டாம், சொல்லுங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க.
2: இல்லாத சிஸ்டம்ல ப்ராப்ளம் சொல்லுவாங்க, லேப்டாப்ல ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த வேலை இத்தனை மணிக்கு வேணும்னா கிடைக்காது, அதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் காத்துக்கிட்டு இருக்கணும்.
0: எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க மேல காரணத்தை வைக்க மாட்டாங்க.
2: அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல, அவங்களுக்கு காரணமே இல்ல, எல்லாம் வந்து அவங்க அக்கம் பக்கத்துல உங்கதான் பிரச்சனை, அவங்க பாய்க்கிற எக்யூப்மெண்ட் தான் பிரச்சனை. என்ன வேணா உன்ன பரவாயில்ல நானே செஞ்சுக்கிறேன்,
0: அவங்களோட வேலை தான்
2: பட் அதுல ரிலீஃப் என்னன்னா, இப்ப வந்து நானே வந்து வேற எனக்கு லைசன்ஸ் தேடிக்கிட்டு அவங்கள வந்து வேற டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டேன்.
0: அப்பா,
1: அப்ப நல்ல முடிவு பண்ணிருக்கீங்க,
0: அந்த அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க தானே.
2: ஆமா, இப்ப என்கிட்ட வேலை செய்யறது சரியான சூப்பர். இந்த வேலை இப்படி வேணும்னா நான் ரெண்டு ஒரு கொடுத்தா ஒன்றாவிலேயே மேஜர்.
1: ரொம்ப நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்க முடியாதுங்க, சூழ்நிலையை காட்டி இந்த மாதிரிதான் நடக்கும். அதனால ராஜா காஜாங்கல இருந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: பாத்து போங்க. அவங்க மேல காரணமே சொல்ல மாட்டாங்க, இது ப்ராப்ளம் அது பிரச்சனை இதுதான் அவங்க அதிகமா சொல்லுவாங்க.
1: சரி, நான் கூட ஆண்கள் தான் அதிகமா, மன்னிச்சிருங்க, நான் ஆண்கள்னு சொல்லல, எல்லா ஆண்களையும் சொல்லல. நான் பார்த்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட தான் அந்த பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு பெண் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது எனக்கு புதுசா இருந்தது.
0: பெரிய ஆச்சரியமா ஆயிட்டீங்களா?
1: ரொம்ப ஆச்சரியமா இல்ல, இருக்க வாய்ப்பு மனிதர்கள்
0: இதுல அப்படிலாம் இல்ல, எல்லாருக்கும் இந்த சூழலை கடந்து வந்திருப்பீங்க. என்ன வசனத்தை பயன்படுத்தி என்னால செய்ய முடியாம போச்சு அப்படின்ற

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 909 7219.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: போக்குவரத்து தகவல்
0: NKV-யிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், 6.5 கிலோமீட்டர் சத்யாலாமிலிருந்து ஷாலாம் செல்லக்கூடிய பாதையில விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இமர்ஜென்சி லேன் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்த முடியாது. ஸ்மார்ட் லேன் ரூட் திறந்து விடப்பட்டிருக்கு. வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
4: சரி, ஸ்கூடாயிலிருந்து தமன் தசை செல்லக்கூடிய சாலையில ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேல வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நெரிசல் ஏற்பட்டிருக்கு, குறிப்பா தம்போய் வரைக்கும் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஜோர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் அது. அடுத்தபடியாக பிரமாத்தாங் பாவ் பிராய் செல்லக்கூடிய பாதையில வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து வாகனங்கள் மெல்ல தொடர்கின்றன அப்படின்ற விவரம் வெளிவந்திருக்கின்றது.

0: என் மனசை ஷர்மிளா சிவகுரு சுரேஷ் ரோகன் பாடியிருந்த பாடல் இது. உங்க அலுவலகத்துல உங்க கூட வேலை செய்யறவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏதாவது வசனத்தை முன் வச்சே வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
1: அவங்க சொல்ற வசனம் அவங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதத்தான் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: வகை வகையா சொல்றாங்களா. பிரேம்நாத்,
2: இதுக்கு இந்த டைம் பத்தல, எனக்கு இன்ஃபோ இல்ல, எனக்கு இத பத்தி ஒண்ணு தெரியாதுன்ற டயலாக் வரைக்க வரும்.
0: அவங்க புதுசா அந்த வேலைக்கு வந்திருக்காங்களா, புதுசா வேலை கொடுத்திருக்கீங்களா?
2: இல்ல, இப்ப என்ன, ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க, சிவி குடுக்கறாங்க, நான் இது வரைக்கும் இந்த ஜாப் இந்த பொசிஷன்ல தான் வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த பொசிஷன்ல இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும்ன்றாங்க. ஆனா வேலையை தூக்கி கொடுத்தா வேலை என்ன வருது,
0: எப்படி சமாளிக்கிறீங்க?
2: வேற வழி இல்ல, ஏன்னா நம்ம மலேசியால ஒரு லீகலான சிஸ்டம்ல இருக்கோம். எடுத்துட்டோம்னாக்க நம்ம அவங்களுக்கு வந்து ஹையரிங் பண்ணிட்டோம்னாக்க நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு நீங்க 3 மாசம் பீரியட் வரைக்கும் ப்ரொபேஷன் வச்சாகணும். இந்த ப்ரொபேஷன்ல பாஸ் ஆகலன்னா நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் ஏதாவது வச்சீங்களா, பெர்ஃபார்மன்ஸ் பிளான் ஏதாவது வச்சீங்களான்னு நம்மள கேள்வி கேட்பாங்க. பர்க்கே சொல்றது நம்ம சும்மா எல்லாரும் செக் பண்ண முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்த பிறக்கும் அவங்க சரி வரலன்னா அப்புறம் டெர்மினேட் முடியும். பட் இதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு இங்க நடக்கிற லாஸ் தான் பிகஸ்ட் ப்ராப்ளம். கடைசியில நம்ம இது ஃபில்டர் பண்ணி வர்றதுக்கு ஆக்சுவலி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் ஒரு 10 ஆளுக்கும் ஒரு நல்ல ஆள் கிடைப்பாங்க.
1: சரி, நீங்க வந்து என்ன பொறுப்புல இருக்கீங்க?
2: டைரக்டர்.
1: ஓ, நீங்க வந்து மேலதிகார இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலிதான்.
2: ஆமாங்க, இப்ப உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றத தெளிவா சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், ஓகே உங்களை எந்த பொசிஷன்ல வைக்கணும்ன்றது எங்களுக்கு வசதியா இருக்கும். நாங்க ரொம்ப கிளியரா சொல்லிடுவோம், தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியலன்றத சொல்லி கொடுத்துட்டு நாங்க உங்களை கொண்டு வரது இன்னும் ஈஸி, தெரியும்னு நீங்க சொல்லிட்டு எங்களுக்கு கொடுக்கற தலைவலி இன்னும் அதிகம்.
0: இப்போ இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி நீங்க பயிற்சி எல்லாம் கொடுக்கணும், சரி பரவாயில்ல வச்சிருப்போம் சிஸ்டம் படி இப்படிதான் இருக்கு, இன்னொரு கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம் அப்படின்னு நினைப்பீங்களே, அந்த காலகட்டத்துல அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கும்?
2: ஒரு சில பேரு கமிட் பண்ணுவாங்க ட்ரைனிங் கத்துக்கிறதுக்கு, இது பண்றதுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களும் நம்ம கிட்ட பாத்துருக்கோம். ஒரு சில பேரு ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு மெச்சூர் செஞ்சுட்டு இதுக்கு முன்ன இப்படியா இருந்துச்சு இப்ப இப்படி இருந்துச்சுல, அவங்க என்னன்னாக்கா ஏ பி ஆகிட்டு பிஎஸ்சி ஆகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க மாட்டாங்க. நான் தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சுட்டு அவ்வளவு போதும், இதுக்கு முன்ன எப்படி இருந்துச்சு இது போதாதா, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் டைரக்டா கேட்டிருக்காங்க.
0: அவங்க வந்தோம் போனோம்னு கிடப்பாங்க. எப்படி
2: ப்ராப்ளம் என்னன்னா, அது அவங்க பொசிஷன் வந்து பாக்குறப்ப நான் சம்பளத்துக்கு வந்தேன், நான் வந்தேன், நான் செஞ்சேன், நான் போறேன் அப்படின்னுவாங்க. குடுக்கற இடத்துல இருக்கிறப்பதான் எல்லாருக்கும் பிரச்சனையே தெரியும்.
0: இந்த இடத்துல குத்தம் செஞ்சது நீங்களா இல்ல தவறு பண்ணது அவங்களான்ற கேள்வி உங்களுக்கு வந்துரும் கடைசியா.
2: இது காமன், இது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு இண்டஸ்ட்ரியில. ஏன்னா இது ஆக்சுவலி இது வந்து இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல, நான் ஓல்டர் பீப்புளையும் பாத்திருக்கேன், யங்கர் பீப்புளையும் பாத்திருக்கேன், ஏன் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களையும் பாத்திருக்கேன். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஒரு ஜெனரலைஸ்டா எல்லா செக்மெண்ட்லயும் இருக்கு, எல்லா ஏஜ் குரூப்லயும் இருக்கு.
0: ஒருவேளை மாத்திக்கவே இல்லைன்னா நன்றி வணக்கம் அனுப்பிடுவீங்களா?
2: வேற வழி இல்லைங்க சார், நம்மளுக்கு அடுத்த வேலை நடக்கணும். இப்ப என்னன்னா ஒரு நிறுவனம்ன்றதோ இல்ல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ன்றதோ ஒரு எங்கேயா இருந்துமே ஒரு அது வந்து ஒரு மிஷின், ஒரு ஒரு காடின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு. நோ, யாரு ரோலுமே நான் பெருசு நீ சின்னதுன்னு இல்ல, எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலை எல்லாருமே அச்சீவ் பண்ணாதான் அந்த காடி நல்லா நவரும், அந்த மிஷின் நல்லா போகும். ஒரு நாள் பஞ்சர் ஆகிட்டு, ஒரு நாள் ஸ்பார்க் பிளக் போயிட்டுக்கிட்டு, ஒரு நாள் ஸ்டார்ட் எடுக்காம இருந்துகிட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா காடி ஓட்டம் நம்மளுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குமோ அப்படிதான் அந்த டீம்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் கருப்பா இருக்கும். ஒரு டீமை வீணாக்கும்.
1: ஒரே காரணம் தான் அடிக்கடி வருது அவங்க கிட்ட என்ன,
2: ஆக்சுவலி இது காரணங்கள் ஆல்மோஸ்ட் உதவுதமா வரும். எப்படி இருக்குன்னாக்கா, நான் வந்து டிக்ஷனரியே எழுதலாம், இது இப்படி சொன்னாங்கன்னா இதா ரீதனா இருக்கும், இப்படி
0: சொன்னா இது ரீதா இருக்கு.
2: மோஸ்ட்லி எனக்கு வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமா இந்த இஷ்யூல இருக்காங்க, ஏன்னா நாங்க ஆபீஸ்க்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம்.
1: பணியாளர்கள் சொல்லுவாங்க ஒரு மேலதிகாரியோட பிரச்சனை இப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு நினைக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
2: மிக்க நன்றி.
0: வழக்கமா பாஸ் என்ன பிரச்சனை எல்லாம் பண்றாரு, அலுவலகத்துல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழல் என்னன்னு கூப்பிட்டா கேட்டா நிறைய அழைப்புகள் வரும். அது மாதிரி இது இன்னொரு பக்கத்துல இருந்து வருது.
1: அந்த பொதுவாகவே பணியாளர்கள் அவங்க எங்களுக்கு வந்து பாருங்க வேலை இடத்துல இவ்வளவு பிரச்சனை, மேலதிகாரிகள் இவ்வளவு தொல்லை பண்றாங்கன்னு சொல்றாங்க, அவங்க இடத்துல இருந்து பார்க்கும் போது தான் தெரியுது எவ்வளவு பிரச்சனையும் அவங்க பாத்துட்டு இருக்காங்க.
0: பத்துல ஒருத்தர் தான் தேடுறாங்கன்னா எவ்வளவு கஷ்டம்.
1: ஆமா, அவர் சொன்ன மாதிரி ஒரு அந்த டீம் ஒர்க்கே பாதிக்க செய்யும், ஏன்னா ஒருத்தவங்க வேலை செய்யலையா.
3: இனி விசில் பறக்கல் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு அலுவலகத்துல தன்னுடைய வேலையை எடுத்து செய்யணும், அதை எவ்வளவு நம்ம எடுத்து செய்ய போறோம், என்ன மாதிரியான வித்தியாசமா கொடுக்க போறோம் அப்படின்னு இல்லாம மத்தவங்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க ஊட்டி விடணும் அப்படின்னு
1: உட்காந்துருப்பாங்க. ஷாலு காத்துட்டு இருக்காங்க. ஷாலு, அந்த மாதிரி என்ன வசனம் உங்களை வந்து சேருது ஷாலு?
2: வணக்கம்.
1: ஒரு
2: கலீக் இருக்காங்க, HR டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க.
0: HR லேவா?
2: எவ்ரி இயர் வந்து பிரசன்டேஷன் செய்யும்போது யங்கிட்ட வருவாங்க, பிகாஸ் ஜீரோ நாலேஜ் அண்ட் எக்ஸல். சோ யங்கிட்ட வந்துருவாங்க. சோ பாஸ் வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கும், சோ நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன்.
1: என்ன பத்தி
0: ஊர்முழுக்க சொல்லிட்டல்ல அப்படின்னு.
2: ஆனா வந்து தோய்ச்சி எடுத்தாரு பாருங்க பாஸ், அதான் தந்திருக்குது எனக்கு வந்து ப்ரமோஷன் கட்டிச்சு.
1: வரலன்னா எப்பதான் வர வைக்கிறது சொல்லுங்க ஷாலு.
0: தெய்வீகன்ல அவர் பறந்து வெளியே
1: போயிட்டாரு.
0: எல்லாருமே அந்த ஒரு முயற்சி இருக்கணும், அந்த உழைப்பு இருக்கணும், அதுதான் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்படி உங்ககிட்ட அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாத்திக்க பாப்போம்.
1: ஒருவேளை நம்மளை அறியாம நம்ம இப்படி இருக்கலாம், நம்ம ரொம்ப காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இதை எப்படி மாத்தலாம் அப்படின்ற கொஞ்சம் வழியை யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் சரியாகும். அதனால இதுக்கு பிறகு நீங்க வந்து காரணங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, காரணம் சொல்பவர் காரியம் சாதிப்பதில்லைன்னு. கோல்டன் ஸ்பேரோ பாட்டு வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நுட்ப திறன் கல்வி டிவெட் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு விகிதம் உயர்வாக உள்ளதென அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது. தொழில்துறையுடனான வியூக ஒத்துழைப்பு, மாணவர் பட்டப்படிப்பை முடிப்பதற்கு முன்னதாக வேலைவாய்ப்பு பெற வழிவகுப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீதி தெரிவித்துள்ளார். நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப பயன்பாட்டின் முன்னோடி திட்டத்தை சுகாதார அமைச்சு செயல்படுத்த உள்ளது. இதர சுகாதார மையங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கு முன் அந்த தொழில்நுட்பத்தின் ஆக்கப்பூர்வத்தன்மை மதிப்பிடப்படும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். இலக்கவியல் அமைச்சு கொரிய குடியரசுடன் இணைந்து கொரிய ஆசியான் இலக்கவியல் கழகம் கடாவை தொடக்கி வைத்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் தொழில்துறைக்கு தயாரான இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவுசார் 200 தொழில் முறையினரை உருவாக்க இலக்கிடப்பட்டுள்ளது. வளைகுடா வட்டாரத்தில் அதிகரித்து வரும் பதற்றத்தை உடனடியாக தணிக்குமாறு ஐநா தொடர்புடைய எல்லா தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. அண்மைய தாக்குதல்களை தொடர்ந்து பெரிய அளவிலான மோதல் உலக அமைதிக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அந்த உலக அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த அண்மைய பதற்றத்தை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை 9 விழுக்காட்டிற்கும் அதிகமாக உயர்ந்தது. இந்த சூழல் உலகளாவிய விநியோக தடைகள் குறித்த கவலையையும் தூண்டியுள்ளது. இராணுவ சட்ட செயலாக்கத்தையும் பொது உத்தரவையும் 90 நாட்களுக்கு நீட்டிக்கும் பரிந்துரையை உட்படுத்திய சட்ட வரைவை யுக்ரைனிய அதிபர் வொலோடிமிர் ஜெலென்ஸ்கி தாக்கல் செய்துள்ளார். ரஷ்யாவுடனான தொடர் மோதலை தொடர்ந்து அது முன்மொழியப்பட்டுள்ளது. 2022 பிப்ரவரியில் இராணுவ சட்டமும் பொது உத்தரவும் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. உலகக்கிண்ண கார்பந்து 1998 2018 ஆண்டுகளில் பெற்ற வெற்றிகளை தொடர்ந்து பிரான்சுக்கு 3வது உலகக்கிண்ணத்தை வென்று தருவதில் அதன் நட்சத்திர ஆட்டக்காரர் கிலியான் எம்பாப்பே உறுதியாக உள்ளார். இதனிடையே லா ரோஹா அணியின் இளம் நட்சத்திர ஆட்டக்காரர் லமின் யமால் மீதும் கவனம் குவிந்துள்ளது. இருப்பினும் யமால் இதுவரை தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. 6 ஆட்டங்களில் அவர் ஒரே ஒரு கோல் மட்டுமே அடித்துள்ளார்.